0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கொச்சைவயம். பண் பியந்தை காந்தாரம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருவிற்கோலம் இக்காலத்திலே இந்த தலம் கூவம் என வழங்கப்பெறுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த ஒரு பதிகம் இத்திருத்தலத்திற்கு கிடைத்திருக்கிறது. மூன்றாம் திருமுறையிலே இடம்பெற்ற அற்புதமான ஞான பதிகம். இத்தலத்து இறைவர் திரிபுராந்தகர், இறைவி திரிபுராந்த நாயகி. பெருமான் முப்புறம் எரி செய்த பொழுது வில்லேந்திய அந்த கோலத்திலே இங்கே காட்சி கொடுத்தார் என்பதனாலே திருவிற்கோலம் என்கின்ற திருநாமம் பெற்றிருப்பதாக சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றிகொள் அவுணர்கள் புறங்கள் வெந்தர செற்றவன் உறைவிடம் திருவிற்கோலமே என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். எங்கு பார்த்தாலும் வெற்றிகளையே குவித்துக் கொண்டிருந்தார்களாம் அந்த அவுணர்கள். ஆனால் அவர்கள் வெற்றிகள் எல்லாம் சிவபெருமான் முன்பாக ஈடுபடவில்லை. அதை மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். திரிபுராந்தகர் என்று சொல்லுவது இந்த மூன்று புறங்களும் எதை குறிக்கின்றன என்று திருமூலர் மிக அழகாக நமக்கு தெரிவிக்கின்றார். முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று குறிப்பிடுகின்றார். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் தான் இரும்பு, வெள்ளி, தங்க கோட்டைகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்று கோட்டைகளையும் தகர்க்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் இருக்கும். அதுபோல நம்முடைய மும்மலங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. அவனுடைய பெருங்கருணையினாலேதான் ஆன்மா தன்னுடைய அறிவிலே படிந்திருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவிலே படிந்த அறியாமையாகிய அந்த மூல மலம் என்று சொல்லக்கூடிய அழுக்கை நீக்குவதற்குத்தான் மேலும் இரண்டு மலங்களாக கண்மத்தையும் மாயையும் தெரிந்தே தந்திருக்கின்றான் பெருமான். இந்த இரண்டு மலங்களும் அந்த பெரிய மலத்தை நீக்குவதற்காக இறைவனால் அருளி செய்ய பெற்றவைதான். இவற்றால் பெற்ற இந்த உடம்பை கொண்டுதான் நாம் இறைவனை அறிகின்றோம், அன்பை அறிகின்றோம், அம்மலத்தை நீக்குவதற்குரிய உபாயத்தையும் அறிகின்றோம். அப்படி மும்மலத்தையும் நீக்கிக் கொள்ளுகின்ற அந்த தன்மையிலே நின்று சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எமையாண்டே என்று மணிவாசகர் குறிப்பிடுவது போல ஆனந்த பெருவள்ளத்திலே அமழ்கின்றோம். இந்த திருத்தலத்திலே ஒரு மிகப்பெரிய அதிசயமாக ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருமேனி இருக்கிறதே, அந்த திருமேனி நிறம் மாறுவதாக குறிப்பிடுகின்றார்கள். திருநல்லூர் என்கிற திருத்தலத்திலே கூட பெருமானுக்கு ஒரு நாளிலே 5 முறை நிறங்கள் மாறுபடுவதாக செய்திகள் கேள்விப்படுகின்றோம். அப்பர் சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை தந்த திருத்தலமாக விளங்குகின்ற திருநல்லூரிலே பெருமான் பகற்பொழுதிலேயே 5 காலங்களிலே 5 விதமான வண்ணங்களை கொண்டிருப்பதாக நாம் அறிகின்றோம். மிக ஒரு அதிசயத்தக்க செயல் மட்டுமல்ல, ஆனந்திக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடாகவும் அது அமைந்திருக்கிறது. அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய பெருமானும் 2 நிறங்களிலே அவன் மாறக்கூடிய தன்மையுடையவனாக இருக்கிறான். அது 1 வெண்மை நிறம். இந்த வெண்மை நிறம் பெருமானுடைய திருமேனி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்பொழுது நல்ல மழை வருவதற்கும் அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறைவனுடைய திருமேனி சிவப்பு நிறமாகவும் மாறுவது உண்டாம். அது எப்பொழுது என்று சொன்னால் நாட்டிலே யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமானால் அது அறிகுறியாக அது காட்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே பெருமான் பஞ்சவர்ணேஸ்வரர் என்கிற திருநாமமுடையவர்தான், 5 வண்ணங்களிலே விளங்குகின்றவர்தான். ஆனாலும் வர்ணம் என்றால் எழுத்து என்கிற பொருளும் பட்டு பஞ்சவர்ணேஸ்வரர் என்பது 5 எழுத்து பெருமான் என்கின்ற அந்த பொருளையும் தருகிறது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த திருவிற்கோலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த ஞான பதிகத்தை நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் அவர்கள் நமக்காக பாடித்தர இருக்கிறார்கள். நாம் அதை கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருமழபாடி மார்க்கண்டேய முனிவர் பொருட்டு இறைவன் மழுவேந்தி நடனமாடி காட்சி தந்தமையால் மழுவாடி என்ற பெயர் அமைந்ததாக தலபுராணம் கூறும். மழவர்பாடி மழபாடி ஆயிற்று என்றும் சான்றோர் உரைப்பர். கொள்ளிட நதி இத்திருத்தல இறைவர் திருமுன்பு உத்தரவாகினியாக வடதிசை நோக்கி பாய்வது பெரும் சிறப்பு. திருமான், இந்திரன் முதலியோர் வழிபட்ட தலம். அதிகார நந்தியம் பெருமான் சுயம்பிரகாசையுடன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருந்து மனவிழா கொள்ளும் சிறப்பு காண வேண்டிய கவினா திருவிழாவாகும். இந்நிகழ்விற்கு திருவையாற்றி நின்றும் ஐயாரப்பர் எழுந்தருளுவது ஐதீகம். இறைவர் வைத்தியநாதர், மழுவாட்டீஸ்வரர், வைரத்தூண்நாதர், வஜ்ரதம்பேஸ்வரர். இறைவி அழகம்மை, பாலாம்பிகை, சுந்தராம்பிகை. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம். கொள்ளிடம் சத்தியலோகத்திலிருந்து புருஷாமிருகம் இச்சிவலிங்கப் பெருமானை கொணர்ந்து இங்கெழுந்தருளச் செய்து வழிபட்டது. இதையறிந்த பிரம்மா பெயர்த்தெடுக்க முயன்ற போது முடியாது போகவே இது வைரத்தூணோ என்று வியந்து மீண்டும் போற்றித் துதித்தார் என்பது புராணம். அப்பர் பெருமான்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பாச்சிலாச்சிராமம். பண் தக்கராகம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கழிப்பாலை, பண் கௌசிகம், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருப்பழனம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தோய்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவலஞ்சுழி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்புகலூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில், திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை, திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டிப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: திருப்பாண்டிப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அதோமுக தரிசனம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் அதோமுக தரிசனம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பதிகப் பெருவழி காட்ட பருப்பத கோல் பயல்த மதியல் திருநுதல் பங்கல் அருள் அருள் பெற வைத்த எங்கள் நிதியை பிரமாபுர நகர் மல்லனை என்னுடைய

விரவுல் பரமத கோளறியே குடகள் வளைகள் தரளம் சொறியும் கடல் குடை சோழ்ந்ததராய் மல்லனே. மல்லிய மோகச்சுவை

நம் வேணு தலைவனை வாழ் நிகத்து முத்தகம் காட்டு முருவல நல்லாதல் மலல் அணைய உய்த்தகல் போல் திரு

சிறுமுள் துளிகிற் சிற கொதுக்கே உழல் தனர் போல இருள் தனையால் உலகல் பரசல் குணல் திகழ் ஞான சம்பந்தனே.

கோவலர் ஏற்றில் கொலை மறுப்பால் அருள் திரள் ஆக அழுத செல் சேற்றரு காசனிதல பெருந்திரமாவதிற் சண்பை.

முழுநிதிகள் பரிசல் கொணர்வான் அமைகின்றனரே பலர் பார்த்தீனி அரிசல் கணைதல் எல்லாமும் கருதரு காசனிதல் சுரிசன்கணே வயல் தந்த நகரல்ல தூ மொழிக்கே மொழிவதே.

கலிகழத்தில் தோல் கவுளியர் ஜீவல் கடல் உடுத்த ஒலிதரு நீர் வையகத்தை உரையிட்ட தொத்தே திருவலி தருவார் பனியாம் மடமா அதனை வாட்டுவதே வா

இவனை மெல் திரளால் தோட்டியல் காதல் இவள் என்று தாதைக்க சூழ்வி சொல்வி காட்டிய கல்லில் கழத்திரவானவை கழத்திரமானவை கத்தவரே அவரை சென்று அணுகுவரே.

கவரில் நில்ற சோலத்தொடு நின்று தோன்றுனே கடிநகரே நகரம் கடப்பண்டு தில் தேர் திசை நின்று நான் மறைகள் பகர் அம்

சம்பந்தல் சம்பந்தல் காட்டிய நாதனையே நாதல் நனிப்பள்ளி சூழ்நகர் கானகமாக்கியதே போதில் மலிவயலாக்கிய போல் அமர் பொற்புக

அடப்ப அன்று ஆயிழைக்கா சுழல்கின்ற நஞ்சல் தனித்தவள் தன்னை தொடர்ந்து

இணங்கிய மாடச் சிறபுறத்தான் இரு தமிழே இருந்த புகழிக் கோலக்கா கோலக்கா எழில் ஆவடு துறை சீர் பொருந்து அறத்துறை ஓனகள் தாழ நல் பொல்

சோதலை திருவாய் மொழிகள் அருளிச்சேரே பணிவார்க்க இல்லை கால் கயமாலையவே மாலை ஒப்பாகுல் பிறை முன்பு நின்று மணி குறுக்கே வேலையை பாடனை தாங்கு எழில் மல்மத

இடைவளராகத்து ஞான சம்பந்தல் இருள் சொருதி களை வளர் குன்று கடத்தலுள் காண்பே கடைசியர் நீள் முளை வளர் நண்டு

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: தரும் திருச்சிற்றம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்
4: பண் தக்கராகம் இரண்டாம் கட்டளை ஓடே கலன் என்ற திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 12. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மதுரைக்கு அருகாமையில் சொல்லும் போது மந்திரி குலச்சிரியாரை அனுப்பி அவரை வரவேறுங்கள் என்று சொல்லுகிறார்கள் மங்கையர்க்கரசியார். மதுரைப்பதிக்கு வெளிப்புறத்துல வருகிறார் சாமி, சின்னம் ஊதுகிறார்கள், சிவிகையில் வருகிறார் சாமி, கீழே விழுந்து கிடக்கிறார் குலச்சிரியார். பக்கத்தில் சொல்லுகிறார்கள், மந்திரி குலச்சிரியார் வணங்கி கிடக்கிறார் அப்படின்னு. பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி அவரை தூக்கி விடுகிறார். அவரை தூக்கி விடுகிற அளவுக்கு அவருடைய துன்பம் தாங்க முடியாமல் கீழே படுத்தவர், கீழே வணங்கினவர் கீழே இருந்தே படுத்தே கிடக்கிறார், எழுந்திருக்கிறார். அப்போதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது தெய்வ சேக்கிரார் பெருமான் ஒரு பாடல் எழுதி வைக்கிறார். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் அது குலச்சிரையார் சொல்லுவது போல இருக்கிறது.

சங்கரையார் சொல்லுகிறாராம், சென்ற காலத்தின் படுதில அத்துறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப் பெற்ற பேரு இதனால் எத்தைக்கும் திருவருள் உடைய. சென்ற காலத்திலும் எங்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை, இனிமே எங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்களே எங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொன்னார். குளச்சிரையார் சொல்லுவது போல பெரிய புராணப்பாடு சென்ற காலத்தின் பகுதியில்

சங்கம் உயிர்ந்து வென்றி கொள் திருநீற்று ஒளி விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்பார். என்னைக்குமே நாங்கள் திருநீற்று ஒளியில இருக்கக்கூடிய பிறவியை பெற்றுவிடப் போகிறோம் சாமி. மதுரை எங்கே உள்ளது அப்படின்னு கேட்கிறார் சன்னியாசி சம்பந்தர். அந்த சோலைக்கு நடுமத்தில் இருக்கிற கோபுரத்தை காட்டி அதுதான் ஆலவாய் என்று சொல்லுகிறார். கோபுர தரிசனம் பாப விமோசனம், கோபுர தரிசனம் கோடி. அந்த சிவனுடைய திருப்பாதம் தான் கோபுரம் என்று எழுதி வைக்கிறார்கள் நமக்கு பெரியவர்கள். மாடியிலேருந்து பார்த்தா கோபுர தரிசனம் நமக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம். ஆமா, நான் தினந்தோறும் காலையில எழுந்த உடனே நேரம் மாடிக்குத்தான் போவேன், காத்து வாங்க போறதில்லை. அங்கிருந்து பார்த்தா திருநாகேஸ்வரம் கோயில் தெரியும், கோபுரம் தெரியும், ஒரு கும்பிடு போட்டு வருவதற்குத்தான் மேல போவேன். ஆமா, அங்கேருந்து பார்க்கிறார் சாமி சன்னியாசி சம்பந்தர், அற்புதமான தேவாரம் ஒன்று வருகிறது. மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் வழிபடுகிற கோயிலா அது அப்படின்னு கேட்கிறார். கூன்பாண்டியன் இருக்கிற ஊரா இதுன்னு அவர் கேட்கல சுவாமி. ஏன், இந்த சமயத்தை விட்டு அவர் அப்புறத்துல இருக்கிறான். ஆனா சொல்லிவிடுற பாண்டியனுடைய மனைவி என்று வருகிறது இல்லையா. அந்த அற்புதமான தேவாரம் ஊருக்கு புறத்தாலே இருந்து பாடியது.

இந்த பாட்டு மங்கையர் கருத்தியா இருக்கு. பத்து பாட்டுல ஒரு பாட்டு ஒன்னா நம்பர் பாட்டு மங்கையர் கருத்தியா இருக்கு, ரெண்டாவது நம்பர் பாட்டு குலச்சரியா இருக்கு, மூணாவது நம்பர் பாட்டு மங்கையர் கருத்தியா இருக்கு, நாலு அவருக்கு, அஞ்சு மங்கையர் கருத்தியா இருக்கு, ஆறு அவருக்கு, ஏழு மங்கையர் கருத்தியா, எட்டு குலச்சரியா இருக்கு. இப்படியே பதியும் போரா பாடியிருக்காரு. ஆண்டவனையே பாடிய ஞானசம்பந்தர் இவருடைய தொண்டினை நினைத்து அந்த பதியம்பூரா அப்படியே பாடிச்சிருக்கார். ரெண்டு கடைசி பாடல ரெண்டு பேரையும் பாடிச்சிருக்கார். அந்த குறிக்கோள் பாட்டுல கூட இருக்குது, அதான் ஆச்சரியம். வெற்றவே அடியார் அடியில் மிசை வீடும், ரெண்டாவது பாட்டு குறைச்சரியா இருக்கு. வெற்றவே அடியார் அடி மிசை வீடும், வெறும் பய ஒன்னும் தெரியாத அவனுக்கு அடியும் ஒரு வண்ணா. அப்பெல்லாம் வண்ணா வந்து உவர் மண்ணு போட்டு துணிகளை வெளுத்தான், அது உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது. இப்ப நான் சொல்ல மாட்டேன் இல்லையா, அந்த வண்ணாமூழ் செலவுக்கு போயிட்டு வந்ததுன்னா அது வேட்டி ஒழுங்கா வருமோ என்னமோ அதுவே சந்தேகம். உள்ள நல்லா கிழிச்சு நல்லா நம்ம மடிச்சு கொடுத்துருவோம். அதை நம்பி நாம எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா தொலைஞ்சோம். அது மாத்திரம் இல்ல, என்னென்னத்தையே போட்டு வெளுக்கிறோம், அதை கட்டிக்கிட்டா உடம்புக்கு ஆகாது அப்படின்னு எனக்கு உடம்புக்கு ஆகலேன்னு சொன்னதுல இருந்தே நான் வண்ணானுக்கு வேட்டி போடுறத விட்டுட்டேன். அதனால என் வேட்டிகள்லாம் சீக்கிரமா கிழியறதும் இல்ல. இது அந்த துணி கடைக்காருக்கும் அவனுக்கும் ஏதோ தெரியாது. அப்புறம் பாத்து வெற்றவே அடியார் அடிமிசை வீடும், விருப்பினன் வெள்ளை நீர் அணியும், கொத்தவன் தனக்கு மந்திரியாய குலத்திரை குலாவி நின்றேற்றும் ஒற்றை வழிவிடையன் கும்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழிந்திட்டு அத்தவர் கற்ற சிவன் உரைகின்ற ஆள

இந்த திருப்பதியத்தை பாடிக்கொண்டு மதுரைக்கு செல்கிறார். நாம இங்கிருந்து சிதம்பரம் போகணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்கோ, கார்ல போறோம், சொந்த கார் இருந்தா அதுல ஏறிட்டு போறோம்னு வச்சுங்க. சிதம்பரத்துக்கு போன உடனே நாம என்ன செய்வோம், நேர நாம போறது ஹோட்டல் தான், ஏதாவது வயதுக்கு பாத்துக்கிட்டு அப்புறமா கோயிலுக்கு போவோம்னு நாம நினைப்போம். நிச்சயமா அப்படித்தான். சுவாமி என்ன பண்றார், நேர கோயிலுக்கு தான் போயிருக்காரு, எந்த ஊரிலையும் எப்போதுமே. ஆமா, நேர சொக்கநாத பெருமான் சன்னிதிக்கு போகிறார். அங்க முதல்ல ஒரு திருப்பதியும் பாடுகிறார்.

இப்படி எளிய மட்டும் இந்த தேவாரத்துக்கு இருக்கிறது. ஆமா, இந்த தேவாரத்துல இது பழமையான மெட்டு தான். இது இன்னொரு மெட்டு இருக்கு, அது சங்கீதம் படித்தவர்கள் ஓதுவார்கள் தான் பாட முடியும், பொதுமக்கள் பாட முடியாது. இப்ப இந்த பாட்டை நீங்க கூட பாடிவிடலாம். ஒவ்வொரு வரியா சொல்லட்டுமா?

ரெண்டு வரி வந்துடுத்து. இதுக்கு திருவிருக்கு குரல் என்று பெயர் எழுதியிருக்கிறார்கள். குரல்னா சின்னது, இருக்குன்னு சொன்னா ருக்வேத சாராம்சம் இதுல இருக்கு என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு சின்ன வரி பாத்தீங்களா, சூறாறு உலகி நான்கு பகில் தரணி தரம் முரணி புறம் எரிய விரவு வகை தர விதைகள் அப்படியும் இருக்கு இல்லையா. ஆமா, சின்ன சின்ன பாடல்களும் எழுதி வைத்திருக்கிறார் சுவாமி. ஏன் தெரியுமா, நமக்காக. ஆனா நாம படிக்கிறது இல்லை.

பாத்தீங்களா, இது எளிய மெட்டு. இந்த மெட்டு பிராச்சீனமான மெட்டு தான் இது, நான் புதுசா ஒன்றும் சொல்லிவிடவில்லை. ஆமா, இந்த தேவாரத்தை தான் முதல்ல பாடுகிறார் சாமி. நேர சொக்னா சாமி சென்னையில் போய் இதைத்தான் பாடினார். நீலமாமிடத்து அளவாயினான் காலதாயினார் ஞாலம் ஆழ்வரே. சொக்னா சாமியை சேர்ந்தவன் இந்த உலகத்தை ஆளுவான் என்று எழுதி வச்சுவிட்டார் சாமி. மூர்த்தி நாயனாருடைய கதை இதற்குத்தான் வருகிறது. மூர்த்தி நாயனார் சொக்னா சாமிக்கு தொண்டு செய்தார், அரசனாக ஆகிவிட்டார் அவர் என்று வரலாறு இருக்கிறது அல்லவா? ஆமா, ஆல நீடலார் ஆலவாயிலார் காலகாலனார் பாலதாமினே.

இதை விட சின்ன பதிகம் இன்னொன்னு இருக்கு. இந்த காஞ்சிபுரத்து பதிகம் நினைவில் வரல, அப்புறமா நினைவு வரும்போது சொல்லு. இதை விட சின்னது அது. ஆமா, அந்த நிலப்புகை எந்த ஆளமாய் பந்தியார்கள் சிந்தஜிமினி ஆடலே தினான் கூடலாளவாய் பாடியே மனம் நாடி வாழ்வினே அண்ணலாளவாய் நன்னிதான் தன்னை எண்ணியே தூரத்தின்மம் இன்பமே அம்பனாளவாய் நம்பனார்களை நம்பி வாழ்பவர் துன்பம் விடுமே அரக்கனார்வதை நெருக்க நாளவாய் உரைக்கும் உள்ளத்தார் கீழக்கும் உண்மையே அருவனாளவாய் மறுவினான் தன்னை இருவர் எத்த நின்று உருவம் வாங்குமே அறம் நாகவாம் கீழனாளவாய் சேரமன் சத்த வீர என்பரே. சாமி இந்த பாட்டுல அந்த ஊருக்கு போனேன் சொல்லு. ஆரம் நாகமாம் சீரன் அளவாய் சேரமன் செற்ற வீரன் என்பரே. இப்பதான் அந்த மதுரைக்கே போறாரு, பின்னாலதான் இந்த சமணர்களை அவர் வாதியில வெல்லுகிறார் என்பது வரலாறு. இந்த பேரறிவுடைய திருஞான சம்பந்த தெரியாது தெரிகிறது. பின்னால இந்த சமணர்கள்லாம் அழியத்தான் போகிறான் அப்படின்னு. சேரமன் செற்ற வீரன் என்பரே சொல்லிட்டார். காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியும் எது பின்னால நடைபெறும் அப்படின்னு அல்லவா? ஆமா.

இந்த திருப்பதியத்தை பாடுகிறார். சமணர்கள்லாம் பார்த்தான், யாரோ ஒருத்தன் விபூதி இட்ட கும்பல் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது, நமக்கு ஏதேனும் அழிவு காலம் ஏற்படுமோ என்று நினைக்கிறார்கள். தீக்கனா கண்டார்கள் என்று தெய்வ சேர்க்கிறார் பெருமான் எழுதி வைக்கிறார். கழு ஏறுகிறது போல தன்னுடைய கையில் இருக்கிற பாய் புத்தகம் எல்லாம் கீழே விழுகிறது மாதிரி, கூற விட்டு வெளியே ஓடுகிறது மாதிரி தான் கனவு காணுகிறார்கள். அதற்கு தகுந்தால் போல இவர் அந்த ஊருக்கு போய் சென்றார். அடியார்கள் கூட்டம், விபூதியிட்ட கூட்டம் பாடிக்கொண்டே ஊருக்குள்ளே செல்லுகிறது, கோயிலுக்கு செல்லுகிறது. பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் பயமா போச்சு. நேர பாண்டியன் போறார்கள். அப்படி கோயிலை விட்டு வெளியே வரும்பொழுது அங்கே ஒரு உருவம் கீழே தரையில கிடந்தது, வணங்குறதுக்கு கீழே படுத்தது, எழுந்திருக்கல. அங்கே குலச்சிரியார் கிடந்த போல இங்க கிடந்தது. குலச்சிரியார் சொல்றார், மங்கையர்கரசியார் சொல்றார், காற்றார். அவர் தோலை பிடிச்சு இவர் எழுப்பி விட்டார் என்று வரலாறு சொல்லுகிறார். சொல்றது யாரு? தெய்வ சேக்குதார் பெருமான். அவர் பிறந்த ஊர் எங்க இருக்கிறது? இதோ இருக்கு, குன்றத்தூர்ல. என்னைக்காவது சேக்குதார் பெருமான் கோயிலுக்கு போறோமா? போயிருக்கமா? இந்த அற்புதமான 63 நாயன்மார் கதையை எழுதி வைத்த பெருமான், புலவர்கள்லாம் போற்றிய கதை, இன்னுமே பெரிய புராணத்துக்கு ஈடு வேற ஒரு புராணம் செய்ய முடியாது என்று சொன்ன புராணம் ஏற்றியவர் இதை இருக்கிற சேக்கு குன்றத்தூர் அல்லவா? இரண்டு கைநாரையும் தன் தோளை தொட்டு தூக்கி விடுறார். என் பதி செய்த புண்ணியம் சொன்னாலும் அந்த அம்மா, ரெண்டு அர்த்தம். என்ன பதி என்பது? கணவனையும் குறிக்கும், பதி என்பது ஊரையும் குறிக்கும். சாமி பொதுப்பட சொல்லிவிட்டார், என் பதி செய்த புண்ணியம் அப்படின்னு. அவர் சொன்னாரோ சொல்லலையோ அது நமக்கு தெரியாது, சேர்க்கிறார் சொல்லிவிட்டார். அதுதான் அதுல மிகப்பெரிய விசேஷம். ஆம், இந்த அற்புதமான கதைகளை சேர்க்கிறார் மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாது என்று கூட சொல்லிவிட்டார்கள் புலவர்கள் அத்தனை பேரும். அதனாலதான் திருத்தொண்டர் புராணம் என்று அதுக்கு பேர். படித்து பார்த்த பெருமக்கள் அப்ப இருந்த பெருமக்கள், இப்ப பெரிய புராணத்தை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டான், வாங்கி வைக்கிறானோ அதுவே சந்தேகம் இல்லையா? ஆமா, பெரிய புராணம் என்று பெயர் வைத்தார்கள். அப்புறம் இவெல்லாம் போய் பாண்டியன்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி விபூதியிட்ட கூட்டம் ஒண்ணு வருது அப்படின்னு போய் சொல்லிவிட்டான். எங்களை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு முன்னாடியே போய் ஆணை போட்டுக்கொண்டான். மந்திரி குலச்சிரியாரும் மங்கையர்கரசியாரும் ஒரு திருமடத்தை காட்டி சாமி அதுல எழுந்தருளி இருக்கணும் அப்படின்னு காட்டி விடுகிறார்கள். திருஞான சம்பந்த தங்கியிருந்த மடம் இன்றும் மதுரையிலே இருக்கிறது. ஆமா, இன்றும் இருக்கிற திருஞான சம்பந்தர் மடம் என்றே அதற்கு பெயர். தெற்கு ஆவணி மூல வீதியிலே இருக்கிறது திருஞான சம்பந்தர் மடம் என்றே அதற்கு பெயர். இப்பவும் அங்கே ஒரு மகா சன்னிதானம் இருக்கிறார்கள். அந்த பரம்பரை இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அது ஆனா திருஞான சம்பந்தர் பிராமணர், ஆனா இன்னைக்கு இருக்கிறவர்கள் சைவர்கள். அது எப்படியோ அது சைவர்களுக்கு மாறி இருக்கிறது, ஆனா திருஞான சம்பந்தர் பரம்பரை என்றுதான் சொல்லுகிறார்கள். நான் கூட அந்த மடத்தில் தான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஏன் நான் தருமபுரம் மடத்துல கேட்டுக்கலாம் அல்லவா, திருவாவூரத்தில் மடத்துல கேட்டுக்கலாம் அல்லவா, நான் அங்கதானே இருந்தேன், அங்க வாங்கியிருக்கலாம் அல்லவா, நான் ஏன் திருஞான சம்பந்தர் மடத்துல கேட்டுக்கிட்டேன்? இந்த சைவத்துக்கு மிகப்பெரிய தொண்டு செய்தவர் திருஞான சம்பந்தர், அதனால்தான் அந்த மடத்துல உபதேசம் கேட்டுக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். ஆமா, ஆக அந்த மடம் இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதுல தங்கியிருந்தார் திருஞான சம்பந்தர். இந்த சமணர்கள் என்ன செய்தார்கள்? இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டினா தேர்தல் அப்படின்னு நினைச்சான். இது அப்பவே இருந்திருக்கு, ஒழிச்சு கட்டுற வேலை இப்ப மாத்திரம் இல்ல, இப்ப மாத்திரம் குண்டு வைக்கல, டைம் பாம் எல்லாம் இப்ப வைக்கிறான. அன்னைக்கும் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டம் அன்னைக்கும் வளர்ந்துருக்கிறது, இன்னைக்கும் வளர்ந்து சிவனடியார் கூட்டமும் வளர்ந்துருக்கிறது, இந்த போக்கில் கூட்டமும் வளர்ந்துருக்கு. அதான் ஆச்சரியம், ரெண்டும் ஒரு சேர வளர்ந்துகிட்டு வருது. அது ரெண்டும் இருக்கட்டும் ஆச்சரியப்படுது. பகலும் இரவும் இன்பமும் துன்பமும் இருக்கட்டும் தான் சாமி வச்சிருக்கிறான் போல, சாமியே வளர்க்கிறான் போல் இருக்கு. சரி, இருக்கட்டும். ஆக அந்த மடத்துல போய் தங்கி இருந்தார். இவர்கள் மந்திரத்தினால இந்த மடத்தை அழிக்க நினைக்கிறார்கள் சமணர்கள். நான் பெரிய புராணத்தில் வருவதைத்தான் சொல்லுகிறேன், என்னுடைய கற்பனை அல்ல.
திருஞான சம்பந்தர் தங்கியிருக்கிற மடத்தை மந்திரத்தினால் தீ மூட்டம் பார்த்தார்கள், நடக்கல. ஏன், அந்த மந்திரத்தை விட ஐந்து அழுத்து மந்திரம் ஓதுவது பெருசு, அந்த மந்திரத்துக்கிட்ட இந்த மந்திரம் போகல. அதத்தான் இந்த திருவாரூரில் பிறக்க முத்தி, தில்லை தரிசிக்க முத்தி, அருணையை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி என்று எழுதுகிறார்கள் அல்லவா. எழுதிவிட்டு கடைசியிலே அவர்கள் என்ன செய்ய என்ன சொல்லுகிறார்கள், பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவனுக்கும் முத்தி கிடைக்கும் எழுதி வைக்கிறார்கள். அதை யாரும் சொல்லுவதில்லை. ஏன், அவன் ஓதி இருந்தா தானே சொல்ல போறான், பஞ்சாட்சரத்தை ஓதுறதே கிடையாது இல்லையா. அதனால ஓதுனவர் சொல்றார், திருவாரூர்ல பிறந்தால் முத்தி, தில்லையை தரிசிக்க முத்தி, அருளையை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கள் பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவனுக்கும் முத்தி கிடைக்கும் என்று எழுதி வைக்கிறார்கள். ஆக பஞ்சாட்சர மந்திரம் மகா மந்திரம், எல்லா மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை ஓதுகிறவர்கள் இருக்கிற மடத்தில் இந்த தீ போகல. என்ன பண்ணினா, தீ போய் சேரலங்கவும் தானே தீயை கொண்டு வச்சு கொளுத்தினான். கொளுத்தின போது மடம் எரிகிறது. திருஞான சம்பந்தர் இரவு உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், எழுப்பி சொன்னார்கள் மடம் எரிகிறது, தீ மூட்டி விட்டார்கள். வெளியே வந்து பார்க்கிறார், சாமி எரிகிறது. சிவனுக்கு தீ வண்ணம் என்று ஒரு பேரல் உண்டுள்ளவா, தீயாய்த்தானே நின்றான் பிரமனும் விட்டுணும் தேடின போது இல்லையா. ஆமா, ஆக தீ எரிகிறது, சிவனுடைய திருவுருவம் இவருக்கு தெரிகிறது. சேப்பு, சேப்புக்கு வந்து செய் என்று ஒரு பேண்டு, செய்யன் என்று பேர் உண்டு. அப்ப தீ எரிகிறது அல்லவா, அப்ப சொல்றார் சாமி, ஓஹோ அடியார்கள் தங்கியிருக்கிற மடத்தை தீய வச்சு கொளுத்திட்டானா, அப்ப மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி இல்லையா. ஆமா, இந்த தீ அந்த பாண்டியனை போய் மெதுவா பிடிச்சுக்கிட்டும் சொல்லிவிட்டார். மெதுவா பிடிச்சுக்கணும்னு சொன்னதுக்கு ஒரு காரணமும் எழுதி வைக்கிறார் சேக்கிரார் பெருமான். ஆமா, எல்லாம் சேக்கிரார் பெருமான் தான் வருது. அப்ப பாடலாக சொல்லுகிறார் சாமி, நல்ல செய்தி எல்லாம் சேக்கிராருக்கு எப்படி கிடைச்சது, தேவாரத்தை நன்றாக துருவி பார்த்திருக்கிறார் அவர். ஒண்ணு, இரண்டாவது தில்லைக்கூத்தன் சொல்லி இருக்கிறான். அவர் என்ன சொன்னார், கடைசியா சேக்கிரார் பெருமான் தில்லைக்கூத்தன் எழுத சொன்னான் அப்படின்னு தான் சொல்லிவிட்டார். நான் சொல்றேன் தேவாரத்தை பார்த்தார் கிடையாது, எழுதி வச்சு அவர் சொல்லிவிட்டார் தில்லைக்கூத்தன் பாட சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படித்தான் எழுதி வைக்கிறார் உமாபதி சிவம் சேக்கிரார் புராணத்தில். தனக்கு அந்த சிவபோதத்தை விட்டு இந்த போதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பெரிய புராணத்தை அவரே படித்து பார்த்துக் கொண்டிருந்தார் என்று எழுதி வைக்கிறார் உமாபதி சிவம். ஆமா, அவர் சொல்லும் போது சொல்றார், நான் எழுதவில்லை, அவன் எழுத செய்தான் அப்படின்னு சொல்றார். அதுல இந்த தீ எரியறத பார்த்து சொல்றாரு,

மங்கையர்கரசியார் விடியற்கால வேளையில பாடி இருக்கிறார் என்று ஆய்வு, இசை ஆய்வு. இந்த பதியம் ராத்திரி 12 மணிக்கு பாடியிருக்கார். வையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று பாடுகிறார். இதற்கு விளக்கம் சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஏன் பையன், பையன்ங்கிற சொல் பாண்டி நாட்டில் உள்ள சொல். சில குழந்தைகள் வேகமா ஓடுச்சு, பையவாடா பையவாடாமா, மதுரை பக்கத்துல எல்லாம் முடுக்குமா, முடுக்குன்னு சொன்னா திருப்பம், இந்த டேனிங் பேர் முடுக்குன்னு சொல்லுவான். நாம எல்லாம் முரம்னு சொல்லுவோம், பாண்டி நாட்டில் சுளவுன்னு சொல்லுவான். நாம இங்க எல்லாம் பந்தல்னு சொல்லுவோம். அவங்க பந்தல்னு சொல்லவே கூடாது, செட்டிநாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் முத்தையா பந்தல்னு சொல்லவே மாட்டான், சொல்லக்கூடாது என்பது பாவனம் என்றுதான் சொல்லுவான். ஏன், அந்த நாட்டு பழக்கம் அது. ஆமா, ஆக பையா என்று சொல் மெதுவாக என்று இருக்கிறது. அந்த பாண்டி நாட்டில் இருந்ததுனால ஆண்டவன் உணர்த்தினானோ இவருக்கே வந்ததோ பையவேன்னு சொல்லிவிட்டார் சுவாமி. பையவே சென்று பாண்டியர்க்காக ஏன் அப்படி சொன்னாரான் தெரியுமா, போய் பிடிச்சிருக்கான் அவனை அப்படின்னு சொல்லியிருந்தா வேகமா போய் இந்த பாண்டியனை பிடிச்சுன்னா ஒரு சமயம் பாண்டியன் அழிந்து போனானே ஆனால் மங்கையர்கரசியாருடைய மங்களம் இழக்கப்படும் இல்லையா. தான் அந்த ஊருக்கு வருவதற்கு ஆதாரம் யாரு, மங்கையர்கரசியார். இப்ப நான் குண்டத்தூர்ல குடியிருக்கிறேன், ஒருத்தர் எனக்கு அந்த ஊடு வாங்கி கொடுத்தாரு. அவரை கண்டா பெரிய கும்பிடு போடுவோம், என்ன இந்த ஊர்ல இந்த திவ்யமான ஊர்ல கொண்டாந்து வச்சாயே. இப்ப அவர் இல்லாவிட்டாலும் அவர் மனைவி பார்த்த போது கூட ஒரு கும்பிடு போட்டு வருவேன். ஏ, இந்த ஊர்ல எனக்கு இந்த சேக்கிழார் பெருமான் திரு அவதார தலத்துல எனக்கு ஒரு ஊடு வாங்கி கொடுத்தியே நீ. நான் எந்தெந்த ஊர்லயோ ஊடு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஏன் கொண்டு என்ன அந்த ஊர்ல வச்சான், சேக்கிழார் கோயில திருப்பணி பண்றதுக்காக தாண்டா உன்ன கொண்டாந்து வச்சிருக்கேன், இந்த ஊர்ல கொண்டாந்து வச்சுட்டான். ரெண்டு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சான், சரி நான் செய்தோட அவன் செய்து கொண்டான் அவ்வளவுதான் இல்லையா. அதனால அந்த ஊடு வாங்கி கொடுத்தவரை பார்த்தா இப்பவும் ஒரு கும்பிடு போடுவேன், அவர் மனைவியை பார்த்தாலும் கும்பிடுவேன். அதுபோல இந்த ஊருக்கு நான் வருவதற்கு காரணம் இந்த அம்மா, இந்த சைவத்தை காத்து கொண்டு இருக்கிறாள் அந்த அம்மா, அவருடைய மங்களம் காப்பாற்றப்படுது. அதனால்தான் மெதுவா போன்னு சொன்னாராம். பாண்டியன் அழிந்து விடுவான், இந்த அம்மாவுடைய மங்களம் அழிந்து விடுவான், அதான் மெதுவா போ என்று சொன்னாராம் சுவாமி. இதற்கு விளக்கம் எழுதி வைக்கிற விளக்கம் சேர்க்கினாரையும் எழுதி வைத்து விட்டார். நாம தேட வேண்டிய அவசியமே கிடையாது. தீ போய் பற்றி கொண்டு விட்டது பாண்டியனை. காய்ச்சல் சொல்லுவாங்க முன்னெல்லாம் ஜுர நோய்க்கு இல்லவா, வெப்பு நோய் காய்ச்சல், அது தாங்க முடியாமல் துடிக்கிறான் பாண்டியன். கூன் பாண்டியன் என்ற பேர் இருக்கிறது அல்லவா, நல்லா நீ யோசிச்சு. பின்னாலதான் அவனுக்கு நெடுமாறன்னு வருகிறது. எப்ப வந்ததுன்னு நான் பின்னால உங்களுக்கு நினைவூட்டுவேன். துடிக்கிறான். இந்த சமணர்கள் மந்திரத்துல வல்லவர்கள், தந்திரத்துல வல்லவர்கள், நமக்கு தமிழ் நூல் ஆக்கி, இலக்கண நூல் ஆக்கி கொடுத்தவர்கள் சவணஞ்சி முனிவர் இல்லையா. ஆமா, தெய்வ தமிழ் நூல் தேவாரம், தெய்வத்துக்கிட்ட நாம ஈடுபடுத்தி கொண்டு அங்க செலுத்துகிறது ஒரு பாலமாக இருக்கிறது தேவாரம். அதை பாடினா நாம அந்த பாலத்துல ஏறி அந்தாண்டு அவங்க கிட்ட போயிட முடியும். ஆக பாண்டியன் துடிக்கினான், இவர்கள் என்னமோ மந்திரம் எல்லாம் செய்தார்கள், நடக்கல. கிட்ட போய் இந்த அம்மா, சம்பந்தர் வந்தா இந்த நோய் தீருமோன்னு சொன்னார். திருஞான சம்பந்தருடைய பெயரே பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள், திருநாவுக்கரசர் என்ற பெயரே பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள், திரு சுந்தரர் என்ற சொல்லே பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள், திரு மாணிக்கவாசர் என்ற சொல்லே பஞ்சாட்சரம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த திருநான சம்பந்தர் என்ற சொல் அவன் காதல போன உடனே ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருந்ததுதான் அவருக்கு என்று சேக்கிழார் பெருமான் எழுதி வைக்கிறார். சரி, உப்பிடு. நோயில கிடக்கிறவன் பாருங்க, எத்தனை ஊசி வேணாலும் குத்திக்குவான், எத்தனை மருந்து வேணாலும் சாப்பிடுவான். நல்லா இருக்கும்போது அந்த மருந்தை கொண்டு அவன்கிட்ட நீட்டி பாருங்க, வாங்கி நம்ம மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுருவோம். நோயில கிடக்கிறானா, திருஞான சம்பந்தல் வந்தா போயிடும் சொன்னுடைய கடமையிலிருந்து வழிவி விட்டான் பாண்டியன். ஏன், சிவனருள் அவனை வழுவ வைக்கிறது என்பது ஒண்ணு, இரண்டாவது தான் பிழைத்திருக்கணும். இந்த எண்ணம் வருகிறது, திருஞான சம்பந்தரை வரவழைக்கிறான். வழக்கமாக நாம சொல்லுகிற பஞ்சாட்சரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மனதோடு ஆத்திரமும் படுத்தாது, நல்ல எண்ணங்களோடு நல்ல தூய்மையான மனதோடு கூட நஞ்சகம் நைத்து பஞ்சகம் அச்சனை திருவிழியை வாழ்க்கையுன்னா வாழ்த்த வந்த போற்று அஞ்சத்தன அஞ்சே மாற்று பெயர் 16 வயது புரியுது. எனக்கு அது கடைபிடிக்கிறதுக்காக அன்னைக்கு அவன் கொஞ்சம் யாரும் ஏவலாக இருக்கிற தானே வந்தான். ஏன் தானே வந்தான்னு கேட்டா இந்த கேள்வி கொஞ்சம் கடுமையான கேள்வி. அதுக்கு டாக்டரே வரும் சாதாரண கேட்டு நல்ல வச்சு கொஞ்சம் கொடுக்கலாம். ஆமா சாதாரண ஒண்ணுலாம் வாங்கிட்டு தெரியும் ஒண்ணுதான்
3: தானே வந்தான்
2: அப்போ மாட்டேன் இவன் உள்ளத்தில் திருமணத்தை ஒதித்தது
3: இல்லை திருமயங்களுக்கு ஒதித்தது. இவன் ஏதாவது ஓதிக்கிற மந்திரத்தினுடைய பயன் பெருமானுடைய திருக்காலாக
2: மந்திரி மாணவர் சிந்தை நின்றவர் தம்மை ஆழ்வனிருந்து மந்திர நான்மறையாகி வேதங்களுக்கு சொல்லப்பட்ட தவறையான மந்திரங்களுக்கு எல்லாம் மந்திரம் இது ஒன்றுதான் சிந்தை நின்றவர் தம்மை ஆழ்வன மனதில் மட்டும் தெரிவித்திருக்கு சொன்னா அந்த ஆன்மாவை ஆற்றல் எந்த ஒரு சீங்கிலாம் காப்பாற்றிட்டே போகமாட்டேன். செந்தரல் ஓம்பிய செம்மை தேவியக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செடுத்து நீ புரட்டி புரட்டிக்கிறதே புரட்டி பண்ணாரு. அவங்க காயத்தை ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் சொல்லியும் பெரிய வேதவாடி கிரவாடி சொல்லிட்டு அவங்களுக்கே சொல்ல வந்த நீங்க தினமும் 3 முறை வேண்டி செய்யலையா செம்மை வேதியக்கு
4: உங்களிடம் மனன் வாணியை நினைத்து அப்பதான் Yeah. ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 55வது திருப்பாடல் அப்பருபெருமானுடைய திருவாக்கு. 4வது திருமுறை 77வது பதிகம் பொதுப்பதிகம். 5வது திருப்பாடல் புள்ளுவர் ஐவர்கள் என்று வருகின்ற அருமையான ஒரு பாடல். இந்த புள்ளுவர் ஐவர் என சொல்லக்கூடியது, நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் என சொன்னால், ஒரு காற்று வழியே ஒருவன் போறான், தான் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது வழியிலே ஒரு கழுவன் வந்தாலே இவனால் சமாளிக்க முடியாது. 5 கழுவர்கள் வந்து வழிமறித்து அவனிடம் இருக்கின்ற பொருளையும் பறித்து மேலே செல்ல விடாமல் அடித்து திருப்பியும் அனுப்பி விடுவார்கள். இதே போல அந்த வழிப்போக்கன் போல ஆன்மாக்களாகிய நம்மை 5 வேடர்கள் வழிமறித்து நம்மிடம் இருக்கின்ற உயிரிடம் இயல்பாக இருக்கின்ற அறிவை கெடுத்து செல்ல வேண்டிய முக்தி பேராகி அந்த இடத்திற்கு செல்லாமல் நம்மை தடுப்பார்கள். அப்படி தடுக்கின்ற அந்த செய்தியை தான் அந்த குரு உணர்த்த இந்த ஆன்மா உணர்கிறது. புள்ளுவர் ஐவர்கள், புள்ளுவர் ஐவர்கள் புணத்திடை புகுந்து நின்று, புள்ளுடை ஐவர் கழ்வர் புணத்திடை புகுந்து நின்று, துள்ளுவர் சூரை கொள்வர் தூணெறி விளைய விட்டார். கழ்வர்கள் என்ன செய்வார்கள்? பொருளை பறிப்பார்கள், நேரடி அப்படி செல்ல விட மாட்டார்கள், அடித்து திரும்பி போ என்று சொல்வார்கள். முள்ளுடைபவர்கள் தம்மை முக்கணான் பாதநிலை உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் எய்யலாமே. அந்த நேரத்தில் தன்னை 5 கழ்வர்கள் தன்னை வழிமறித்த போது அவனிடம் ஒரு வில்லும் அம்பும் இருந்தால், திறமைசேலியாக இருந்தால் அந்த 5 அவன் வென்று விடுவான். எனவே இந்த 5 கழ்வர்களை வெல்வதற்கு என்ன செய்தல் வேண்டும்? அதை விட ஒரு பெரிய ஒரு செய்தி, கழ்வர்கள் வருகிறார்கள் என்று அறிந்தாலே நல்ல திறமை உடையவன் புதர்களுக்குள் செவிகளுக்குள் சென்று ஒளிந்து தன்னை தப்பித்துக் கொள்ள முடியும். காட்டாதான் பெரிய, ஏன்னா அவர்கள் இருட்டிலே வந்து வழிமறுப்பார்கள். ஒரு புதருக்குள்ளேயோ பாதாளத்துக்குள்ளேயோ தான் நுழைந்து தப்பித்து தப்பித்து அந்த புதருக்குள்ளே மறைந்து மறைந்து போய்விடலாம். எனவே யார் ஒருவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார்களோ அந்த தன்னை மறைத்த அவன் கழுவர்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். இதே போலத்தான் இந்த 5 வேடர்கள் பறிக்கின்ற பொழுது சிவனது திருவடி நிழலாகிய அருள் வியாபகத்துக்குள் நம்மை ஒழித்துக் கொண்டால் நாம் அந்த 5 வேடர்களிடமிருந்து தப்பிவிடலாம். பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று அங்கு உணர்வினால் எய்யலாமே. எனவே நீ இறைவனின் அருள் வியாபகம் என சொல்லக்கூடிய அந்த திருப்பாத நெடலிலே சென்று நீ உன்னை மறைத்துக் கொண்டால் நீ என்ன செய்து விடலாம்? இந்த 5 வேடரிடம் இருந்து தப்பி விடலாம் என்று சொல்லி காட்டுகிறார். இது எங்கே அழகாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி? திருப்பகதூரிலே நாவுக்கரசி சுவாமிகள் அங்கே உலகாரப்படி செய்தார். அங்கே 5 கெடுக்கும்படியாக நடக்கிறது. அங்கே பார்க்கிற பொண்ணு மணியும் கிடந்தது. வானிலே இருக்கின்ற தேவ நங்கையர்கள் அழகினை காட்டினர். தன் மேனியிலே அணிந்திருக்கின்ற வெள்ளி ஆடை கொண்டு நாவுக்கரசு சுவாமிகளுடைய திருமேனியிலே அப்படியே வீசி ஸ்பரிசம் செய்தனர், கானம் இசைத்தனர், தன்னை தடுவார் போல ஓடி வந்து அங்கே ஒரு சாயல் செய்தனர். அந்த நாவுக்கரசு சுவாமிகள் என்ன செய்தார்? நான் எம்பெருமானது திருவடியின் கீழ் அல்லவோ இருக்கின்றேன், உங்களால் ஆவது இங்கு ஒன்றுமில்லை, போம். ஆகையினாலே அருள் ஞாபகத்துக்குள் இருக்கின்றவர்கள் 5 வேடர்களிடமிருந்து தப்பலாம். அதைத்தான் செய்து காட்டினார் நம்முடைய திருநீலகண்ட நாயனார். வென்ற 5 அந்த வென்ற 5 என்பது அந்த 5 எப்படி வென்றார்? நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் என்று அந்த அருமையான ஒரு வார்த்தை சொல்லி தன்னை அந்த பெருமானுடைய அருள் யாபகத்துக்குள் தன்னை வைத்துக் கொண்டார். இதை குரு மூலமாக அறிந்து ஒருவன் தன்னை சிவனது அருள் லாபத்துக்குள் தன்னை அமிழ்த்து விட்டால் அவன் 50 வேடர்களில் இருந்து மீளுவான் என்பதை குரு உபதேசிக்க இந்த ஆன்மா அறிகிறது என்று சொல்லிக் காட்டினார். அடுத்து 56 திருப்பாட்டு சம்பந்தர் தேவாரம், அதாவது 1 திருமுறை, 120 திருப்பதிகம் பிரம்மபுரம், அதிலே 10 வித்திட்டு 10 வித்திட்டு என்று வரக்கூடிய அருமையான ஒரு பாடலாகும். அதாவது 10 வித்திட்டு பரந்த ஐம்புலன் வாய்ப்ப ஆலய போகாமே கரவா பகையருவகை நினையா முத்திக்கே விக்கதே முடிக்கும் முக்குணங்கள் வாய் மூடாவூடா நாள் அந்த கரணமும் ஒரு நெறியாய் சித்திக்கே உயித்திட்டு திகழ்ந்த மெய் பரம்பொருள் சேர்வராமே தானாக செய்யும் அவன் உரையும் இங்கு அத்திட்டோர் சட்டம் கலந்து இழந்து நட்பொருள் காலே ஓவாதார் மேவும் கழு மத வன நகரே. இதை நமக்கு தெரிய வேண்டிய கருத்து, தானாக செய்பவன் உயிர்கள் பக்குவப்பட்டு மகனீக்கம் பெற்று விட்டால் சாரூப தன்மையை கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான்? அந்த கரணமும் ஒரு நெறியா சித்திக்கே உயித்திட்டு தன்னிடம் இருக்கின்ற பசு கரணங்களை எல்லாம் எந்த ஆன்மா சிவக்கரணங்களாக மாற்றி விடுகிறதோ அந்த ஆன்மா என்ன செய்கிறது? சிவத்தின் சென்று சிவத்தினுடைய வடிவத்தை பெறுகிறது. அப்படியே பசுக்கரணங்களை மாற்றி சிவக்கரணங்களாக மாற்றும். பசுக்கரணங்களாக இருந்தால் அந்த மாயாகாரிய பொருளே கண்ணில் போடும். சிவக்கரணமாக மாற்றிவிட்டால் எங்கும் சிவன், எதிலும் சிவன் என்று வரும். ஞானசம்பந்தர் புராணத்தில் பார்க்கலாம். பூம்பாவை, இந்த பூம்பாவையை சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்தில் ஒரு பெண்ணினுடைய அழகை அதிகமாக வர்ணித்த ஒரே ஒரு இடம், சேக்கலார் பெண்ணை அதிகமாக வர்ணித்த ஒரே ஒரு இடம் பூம்பா என்னுடைய அழகு தான். வேறு யாருடைய அழகை இந்த அளவுக்கு இத்தனை பாட்டில் வர்ணிக்கிறேன். அப்படி வர்ணிக்கும் போது அந்த அழகை ஏன் சொல்லி காட்டினார் சொன்னால் இவ்வளவு அழகோடு இருக்கிறார். அந்த பூம்பாவை யார்? ஞான சம்பந்தருக்கு உரிய திருமணம் செய்வதற்கென்றே வைத்து கொண்டிருக்கின்ற சுரேஷஞ்சிட்டார். ஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்வதற்கென்று உரியவள். ஞான சம்பந்தருக்கு திருமண வயது, அந்த அம்மையின் திருமணத்திற்கு ஏற்ற வயது. இவளுக்கு உரிய ஞான சம்பந்தருக்கு உரிய பெண். ஆனால் ஞான சம்பந்தர் பெருமான் அந்த அழகினை பார்க்கிறார். இது சொல்லுகின்ற பொழுது சேக்கரார் பெருமான் சொன்னார், பிரம்மனானவன் தான் படைத்த திலோத்தமியினுடைய அழகை கண்டு ஆசைப்பட்டுட்டான். தான் படைத்த தனக்கு மகள், அந்த திலோத்தமியினுடைய அழகை கண்டு பிரம்மனே ஆசைப்பட்டான். ஆனால் தன் முன்னே இருக்கின்ற பூம்பாவையின் அழகினை நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் சிவனது திரு அருளின் அடையாளமாக, திருவருளின் வடிவமாகத்தான் கண்டார். சேக்கரார் அழகா சொன்னார், எண்ணில் ஆண்டைதும் வேந்தா படைத்தவன் எழிலின் வெள்ளம் நன்னும் நான் முகத்தால் கண்டான். தான் படைத்த திலோத்தமையை பிரம்மதேவன் 4 முகத்தாலும் 8 கண்களாலும் கண்டு கிடைத்தான். அவனிலும் நல்லாள், அந்த திலோத்தமையை விட 1000 மடங்கு பேரழகு படைத்தவள் நம்முடைய பூம்பாவை நல்லாள். புண்ணிய 16 பேர் பெறும் புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டான். ஆகையினாலே இந்த ஆன்மாவானது பசுக்கரணங்கள் கெட்டு சிவக்கரணங்களானால் அதுவே முக்திக்கும் சித்திக்கும் வழியிலும் அப்படி செல்லுகின்ற அந்த ஆன்மா சிவனது வடிவத்தை பெறுகிறது என்று அழகாக இந்த பாடலை சொல்கின்றார். இந்த பசுக்கரணங்களை எப்படி சிவக்கரணங்களாக மாற்றுவது, மடைமாற்று எப்படி செய்வது என்பதை குரு உணர்த்த இந்த ஆன்மா உணர்ந்து அது கடை தேறுகிறது. அடுத்து 57 திருப்பாடல் சம்பந்தர் தேவாரம், 1 பதிகம், 101 திருமுறை, 132 பதிகம் திருவீடு மிடலை. அகனமர்ந்த வரம்பினராய் அறுபகை சற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர் மணித்தளத்து சங்குல வர்க்கந்த திகழ சரசக்தி உன் மிக உடைய புண்டு மலர் பொறி அட்ட மனம் செய்யும் விழலையாமே. இந்த இடத்துல என்ன கருத்து இங்கே சொல்லப்படுகிறது என சொன்னால், ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம்முடைய புண்டரீகத்துள் உள்ளிருக்கும் புராணர். யார் ஒருவர் ஐம்புலன்களையும் அடக்கி சிவனது ஞான தன்மையினை பெறுகிறார்களோ, சிவஞானம் பெறுகிறார்களோ, அவர்களது இதயத்தையே தான் இருக்கும் இடமாக உள்ளே சென்று அந்த இதயத்திலே குடிகொள்ளுகின்றான் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி புலனும் அடக்கி ஞான புகழுடைய தம் உள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் நான் ஒரு அழகாக சொல்லி காட்டார். அந்த பெருமான் தன்னை இணைந்து ஐம்புலனை அறுத்தவர்களுக்கு தான் அந்த இதயத்தையே அவன் குகையாக கொண்டு அவன் இருக்கின்றான். இந்த கருத்தை தான் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுடைய இதயமே அவனுக்கு இருப்பிடம் என்பதை வள்ளுவர் சொல்றார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான். இந்த மலர்மிசை ஏகினான் என்பதற்கு பரமேலாளர் உரை எழுதுகிறார். அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தில் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து ஏறலின். அதான் ரொம்ப முக்கியம். தான் புலன்களை அடக்கி அங்கே ஞான நிலையிலே நிற்கின்ற அந்த ஆன்மாவிடத்து எந்த வடிவத்தை அந்த ஆன்மா நினைத்ததோ அந்த வடிவத்திலே அந்த இதயத்திலே சென்று குடிகொள்ளுகிறான். இதை எங்கு காட்டப்படுகிறது என சொன்னால் கருவூர் தேவர் அருளை செய்திருக்கின்ற கங்கை கொண்ட சோழேச்சரம் அதை சொல்லி காட்டுறார். கருதுவார் கருணும் உருவமா, அந்த உருவத்திலே வந்து அவர் குடிகொள்கிறான். இதே கருவூர் தேவர் திரு சாட்டியக்குடி பதிகத்தில் சொல்றார். அக்னி தேவன் ஒருவரை தான் எல்லா புலன்களையும் அவித்து சிவத்தை நோக்கி அப்படியே யோக நிலையிலிருந்து ஞானம் பெறார். ஆனால் என்ன வடிவம் என்று அவன் கொள்ளாத காரணத்தினாலே நம்முடைய பெருமான் அவருக்கு என்ன வடிவத்திலே காட்சி கொடுத்தாரா? அக்னி பகவானுடைய அவரது வடிவத்தையே சிவபெருமான் எடுத்தாராம். அக்னி பகவானுடைய வடிவத்தையே சிவன் எடுத்து நின்றாராம். இந்த திரு சாண்டியனுடைய பதிகத்திலே சொல்றார். எப்படி எப்படியெல்லாம் அவர் சிவபெருமான் காட்சி அளித்தாராம். இருமுகம், கடல் மூன்று, ஏழு கைத்தளம், இது அக்னி பகவானுக்கு உரிய அந்த அங்க லட்சணங்கள். இந்த வடிவத்திலே சிவன் காட்சி கொடுத்தார். ஆகையினாலே இறைவனானவன் ஐம்புலன்களை அடக்கி ஒருமைப்பட்ட மனத்தை உடையவர்களது மனத்தை புகழுடையமாக கொண்டு அங்கே இருப்பார். மலர் குஷியிலே கொண்டு இறுதி தாமரையிலே குடியிருப்பான் என்று அழகாக சொல்லி காட்டினார். அடுத்து அருமையான திருப்பாடல் 58வது பாடல், அப்பர் சுவாமியுடைய தேவாரம், 6வது திருமுறை, 40வது பதிகம், திருமழபாடி. அதிலே வரக்கூடியது சுழித்திணையாம். ஆன்மாக்களாக நமக்கு பிறவி சுழியிலே இருந்து நம்மை காப்பவன் அவனே. இந்த பிறவி துன்பத்தை நீக்குவதற்கு துணை செய்பவன் அவனே. பாசை தலையினை நீக்குவதற்கு துணை அவனே. நம்முடைய ஆணோமலத்தை நீக்குவதற்கும் துணை அவனே. எல்லாவற்றிற்கும் துணையவனே. அப்படி துணையவனாக இருக்கின்ற அவனை நீ நம்பலாம்ங்கிறார். எப்படி? மற்றைய துணைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட தூரம் வரைந்தான் நமக்கு உடன் வரும். ஆனால் இவர் கடைசி வரை நமக்கு துணையாக இருப்பார். அவரை நம்பலாம். எப்படி? ஒரு வைரத்தூண் இருக்கிறது. இந்த வைரத்தூணை நம்பி நாம் நம்முடைய இல்லத்தின் மேல் எதையும் வைக்கலாம். இந்த வைரத்தூண் வலிமை பொருந்தியது, கைவிடாதது, வளையாதது. இதே போல இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது வைரத்தூண் போல் உறுதியாக நின்று நமக்கு இறுதி வரை அவன் துணை செய்பவன் என்று அடுத்த திருப்பாடலிலே சொல்லி காட்டுகின்றார். சுழித்துணையாம் பிறவி வழி துக்க நீக்கும் சுருள் சடை எம்பெருமான் தூய தென்னீர் இழிப்பறிய பசு பாச பிறப்பை நீக்கும் என் துணையே. என்னுடைய பெம்மான் தம்மான் படிப்பறிய திருமாறும் அயனும் காணா பருவியே. சுருதி முடிக்கு அணியாய் வாய்த்த வழித்துணையாம் மழவாடி வைரத்தூணே என்றென்றே நான் அரக்கி நெய்கின்றேனே. அழகாக சொல்லி காட்டுறார். ஆண்மக்களாகிய நாமெல்லாம் சென்று சேர வேண்டிய இடம் அந்த முக்தி. அந்த பதத்துக்கு போனோம். அதுக்கு வழித்துணையாய் வைரமாக இருந்து நமக்கு இறுதி வரை துணை நிற்பவர் அவரே. அதனால்தான் சிவபெருமானுக்கு வழித்துணைநாதர் என்ற ஒரு பெயரே இருக்கின்றது. ஆகையினாலே அந்த வழித்துறைநாதரை இவரே என்பதை குரு உணர்த்த இந்த ஆன்மா உணர்ந்து அங்கே கடைத்தேறுகிறது. அடுத்தபடியாக அருமையான ஒரு திருப்பாடல், 58வது திருப்பாடல், 9வது திருப்பாடல், ஞானசம்பந்தர் தேவாரம் 1வது திருமுறை, திருமுதுகுன்றம் 131வது பதிகம், 10வது பாட்டு மேனியில். இதிலே மேனியில் சீவரத்தாரும் சமணர்களுடைய இழிவை இங்கு சொல்லிக்காட்டினார். மேனியில் சீவரத்தாரும் விரிவி தரு தட்டுடையாரும் விரவராக ஊழிகளாய் உள்ளார் சொற்கொள்ளாது உள் உணர்ந்து அங்கு உய்மின். சமணர்களது கொள்கையினை நம்ப வேண்டாம் என சொல்லி ஞானிகளாய் உள்ளார்கள். ஆனால் நாம் எப்படி தெளிதல் வேண்டும்? சிவஞானிகள் போல. சிவஞானிகள் எப்படி இருக்கிறார்கள்? ஞானிகளாய் உள்ளார்கள். நான்மறை முழுது உணர்ந்து ஐம்புலன்கள் செற்று மோனிகளாய் முனி செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் உருகின்றமே. அழகாக சொல்லிக்காட்டுகிறார். இறைவனை அடைவதற்கு நான்மறையை முழுது உணர்ந்து வேத பொருள் உணர்ந்து, இந்த வேத பொருளை நாம் உணர்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் அதனுடைய ஞானகாண்ட பகுதியினை அப்படியே தேவாரமும் திருவாசகமுமாக தந்திருக்கின்றது. இறைவன் கொடுத்த அருப்பனை நமக்கு தமிழ் வேதம். இது ஒன்றே நம்மை கடைத்தேற்ற வல்லது. ஆகையினாலே அதை முழுது உணர்ந்து ஐமுலன்கள் செற்று மோனிகளாய், மோனிகள் என்றால் உலக விஷயங்களில் மனத்தை போக்க விடாது, மோனிகளாய் தனித்திருந்து தவம் புரியும் உதுகுன்றமே. தவம் புரிதல் என்றால் அவனையே உண்ணி உண்ணி நினைத்தல். இது முனிவர்களாக இருந்தவர்கள் தான் பிரிந்து ஊர் உலகத்தை பிரிந்து தவம் செய்வது ஒன்று உண்டு. சைவர்களாகிய நமக்கு தவம் என்பது எது என்றால், நம்முடைய சாஸ்திர நூல்களிலே தவம் என்று சொல்லக்கூடியது சரியேகிரிய யோகம்தான். இந்த சரியேகிரிய யோகத்தை தான் தவம் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஞான நூல்களினுடைய பொருளினை உணர்ந்து உலக விடயங்களிலேயே நம் மனத்தை செலுத்தாது, அங்கே தவநிலையை நிற்றல் வேண்டும். இதை குருமுகமாக உணர்ந்து இந்த ஆன்மா உயிரது என்று இந்த திருப்பாடலை உணர்த்து காட்டுகிறார். அடுத்து 60வது திருப்பாடல், அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை, 75வது பதிகம் பொது, கள்ளனேன் என்று சொல்லக்கூடியது. இறைவனானவன் சர்வ வியாபி, ஒவ்வொரு ஆன்மாக்களும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்கிறது என்பதை ஏகமாக அவன் ஒருவன் இருந்தே அறிகின்ற ஆற்றல் உண்டு. அதை அறியாமல் ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை செய்கிறோம். நாகர் சுவாமி சொல்றார், நான் இப்பொழுது உன்னை வணங்குகிறேன், ஆனால் இதற்கு முன்பாக கள்ளத்தனமாக நான் என் மனத்தை வைத்துக் கொண்டு சமண மதத்திலே இருந்து அருகனே கடவுள் என்றும் வேதத்தை பொய் என்றும் கூறி நான் எத்தனை அபராதங்கள் செய்துவிட்டேன், எத்தனை குற்றங்கள் செய்துவிட்டேன், அத்தனையும் பார்த்து கொண்டு நீ இப்பொழுது இருந்து அருள் புரிகிறாயே, நான் செய்த குற்றத்தை எல்லாம் நீ அறிந்ததை பார்த்தவுடன் நான் செய்த குற்றத்தை நினைத்து எனக்கே சிரிப்பு வருகிறது. விழா புடைக்க நான் இப்பொழுது சிரிக்கிறேன். ஏன்னா நான் பண்ணது ஒருத்தருக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா சுவாமியே, நீ சர்வ வியாபியாக இருந்து எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறாய். நான் செய்த குற்றங்களை எல்லாம் நினைந்து இப்பொழுது நான் அதை நினைத்து வெட்க முட்டு சிரிக்கின்றேன் என்று சொல்லிக்காடுகிறார். கள்ளனே, தன்னை சொல்றார் நாமக்கரசர், கள்ளனே கள்ளத்தொண்டாய் சமணத்திலே இருந்து காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேனாகி நின்று தேடினேன். அப்படி தேடினேன், இப்பொழுது உன்னை நாடிக்கண்டேன். உள்குவார் உள்கிற்று எல்லாம் உடன் இருந்து அருகே. ஒவ்வொரு ஆன்மாக்களும் மனதிலே எதை நினைக்கிறது என்பதை இப்பொழுது நான் தெரிந்த பின்பு நான் செய்ததையெல்லாம் நீ அறிந்து விட்டாயே என்று வெழுகினேன். வெழுகி நானும் விழா சிரித்துட்டேனே. எனவே இந்த ஆன்மாக்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் சிவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நாம் செய்வது எவருக்கும் தெரியாது, யாரும் அறியாது என்று நாம் நினைத்திருக்கூடாது. உதாரணமாக சிவபூஜை செய்தால் நேரமாகிவிட்டது என்பதற்காக ஓடக்கூடாது, இன்னைக்கு வேண்டாம் எளிதாக முடிப்போம் என்று நினைத்தல் கூடாது. அடிமையை அளப்பது போதும் எந்த அளவிற்கு இவன் மனம் பற்றி செய்கிறான் என்பதை அவன் அளந்து கொண்டிருக்கிறான். இதற்கு விவேகசிந்தாமலே ஒரு செய்தி வருகிறது. ஒரு அரண்மனையிலே ஒரு இசையை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் அங்கே வந்து அந்த நாட்டின் அரசனுடைய மகளுக்கு இசை கற்பிக்கிறார். அந்த மகளுடைய ஆசையில் ஆசைப்பட்டும் அவளை தான் திருமணம் செய்ய முடிக்கிறான். அந்த இசை ஆசிரியரான அவன் திருமணம் செய்ய நினைத்து அவன் ஒரு திட்டத்தை திருத்துகிறான். இவளை திருமணம் செய்து கொண்டால் நல்ல பெண்ணும் கிடைக்கிறது, நாமும் பிற்காலத்தில் அரசனாகிவிடலாம் என்று ஒரு திட்டம் தீட்டி எவருக்குமே சொல்லாமல் தன் மனத்திலே அரசனிடம் சென்று, இந்த அரசகுமாரி இந்த இளவரசி பிறந்த நேரம் சரியில்லை, நம் நாட்டிற்கு ஆகாது, ஆகையினாலே இவள் நமக்கு தேவையில்லை, என்ன செய்யணும்னா இந்த இளவரசி ஒரு பெட்டிக்குள்ளே அடைத்து ஆற்றிலே விட்டு விடுங்கள், எங்கே போய் விடட்டும் என்றான். இது என்ன திட்டத்தை செய்திருக்கிறார், ஆற்றுல இந்த பெட்டியோட பெண்ணை வைத்து விடணும், அந்த நதியின் தொடக்கத்திலே விட்ட உடனே இவன் என்ன நினைக்கிறான், விட்ட உடனே தான் விரைந்து சென்று நதி கடலிலே செல்லு கலக்கின்ற அந்த கடைசி இடத்திற்கு சென்று அந்த பெட்டியை நாம் எடுத்து பெட்டிக்குள் இருக்கின்ற இளவரசியை வெளியே எடுத்து திருமணம் செய்து கொண்டு அரசனிடம் மீனவன் வந்து உன் மகளை திருமணம் செய்து விட்டு நீ இந்த நாட்டை எனக்கு கொடுன்னு திட்டம் போட்டான். அந்த திட்டத்தை போட்டு தன் ஒருவருக்கும் தெரியாமல் இளவரசியை ஆற்றிலே விட்டு விடு என்று சொன்னார். அரசனும் அதன்படி பெட்டிக்குள்ளே இளவரசியை விட்டு விட்டான். பெட்டியை இளவரசி அந்த நதியினுடைய தொடக்கத்திலே விட்ட பின்பு இந்த இசை கற்பிக்கின்றவன் விரைந்து சென்று கடலில் கடக்கின்ற அந்த கடைசி இடத்திலே வந்து காத்து கிடக்கிறான். இதுக்கு இடையில அவன் என்ன நினைக்கிறான், நாம செஞ்ச திட்டம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றான். இதுக்கு இடையில என்ன நடந்தது, பெட்டி மிதந்து வருகிறது. முதலிடத்திற்கும் கடைசி இடத்திற்கும் மத்தியிலே நடுவிடம். அந்த நடுவிடத்திலே பெட்டி வருகின்ற பொழுது ஒரு வேடன் ஒருவன் வேட்டையாடி ஒரு புலியினை உயிரோடு பிரித்து அதனுடைய நான்கு கால்களையும் கட்டி கொண்டு தரதரம் என்று தோளை போட்டு தூக்கி வர்றான். அப்படி தூக்கிட்டு வந்தவன் தான் நீர் அருந்த வேண்டும் என்பதற்காக நான்கு கால்களையும் கட்டி அந்த புலியினை ஒரு மரத்தடியின் கீழே வைத்து விட்டு நீர் பருகு வருகின்றான். பெட்டி வருகிறது. அந்த பெட்டி வந்தவுடன் ஆற்றிலே பெட்டி வருகிறதே என்று ஓடி சென்று நீரிலே நீந்தி அந்த பெட்டியை எடுத்து பார்க்கிறான். இளவரசி இருக்கிறான். அப்போது இளவரசியை பார்த்தவுடன் இந்த வேணும் கேட்கிறான், என்ன பெட்டிக்குள் அடைபட்டு கிடக்கிறாய் என்ன. அப்ப அந்த இளவரசி சொன்னான், இப்படி ஒருத்தர் சதி செய்து என்னை இப்படி அனுப்பி விட்டான். உடனே அந்த வேடன் என்ன செய்தான், அந்த இளவரசியை அப்படியே கரையிலேயே வைத்து விட்டு அவள் வைக்கப்பட்டிருந்த பெட்டிக்குள்ளே தான் வேட்டையாடி அங்கே வைத்திருக்கின்ற உயிரோடு இருக்கின்ற புலியினை அந்த பெட்டிக்குள்ளே வைத்து நான்கு கால்களை கட்டிய கயிறையும் மெல்ல அழுத்து பெட்டிக்குள்ளே போட்டான். அடைத்து விட்டு அந்த பெட்டியை விட்டு விட்டான். இந்த பெட்டி சிறுகிறது. நதி கடலே கிடைக்கின்ற கடைசி இடத்திலே அந்த இசை கற்பிக்கின்ற ஆசனம் நம்முடைய வஞ்சனை வெற்றி பெற்றது என நினைத்து ஓடி சென்று அந்த பெட்டியை அந்த இசை ஆசனன் எடுத்தான். எடுத்த உடனேயே பெட்டிக்குள் இருந்து அந்த புலி சீற்றத்தோடு வந்து அவனை கொன்று முடித்தது. தான் செய்கின்ற சதித்திட்டம் எவருக்குமே தெரியாது என்று இவன் நினைக்கிறான். அந்த சர்வ வியாபியாக இருக்கின்ற பரம்பொருள் அதை அறிந்து அது முறியடிக்கிறான். ஆகையினாலே நம்முடைய பெருமானவர் சர்வவியாபியாக இருந்து எதையும் அறியக்கூடியவன். அடுத்து அருமையான ஒரு திருப்பாடல், 60வது திருப்பாட்டு, சுந்தர தேவாரம், 21வது பதிகம், கச்சி மேற்றடி. அந்த கச்சி மேற்றடியிலே அந்த 60வது அந்த தேவார அந்த 60 திருப்பாடலே அங்கே அழகாக ஒரு நல்ல ஒரு செய்தியினை 61வது திருப்பதிகம் அதில் அழகாக அங்கே ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். நான் இடைவிடாது உன்னை நினைக்கின்றேன். குருவினது உபதேசத்தின்படி இமைப்பொழுதும் என்னெங்கே நீங்காதான். நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் நன்றாலும் மரபாலும் ஒருகாலும் மரபாத அந்த தன்மையிலே இருக்கும்படி குருபதேசமாக ஒருவன் பெற்று அந்த நிலையை எழுதல் வேண்டும் என்று சொல்லிக் காட்டுகிறான். நிலையாய நின்னடியே நினைந்தேன் நினைத்தலுமே தலைவான் நின் நிலை அப்பணித்தாய் சரமொழிந்தேன். சிலையார் மாளிகை சூழ் திருமேற்றடி உரையும் மலையே உன்னை எல்லாம் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. ஆகையினாலே ஒருவர் இறைவனை எப்பொழுதுமே இடையறாது நினைத்தல் வேண்டும். அந்த பக்குவத்தை குருபதேசத்தினாலே தான் இந்த ஆன்மா பெறுகிறது என்று சொல்லிக் காட்டுகிறார். இதை நக்கீர தேவ நாயனார் அழகாக சொல்லிக் காட்டுகிறார். கைலை பாதி காலத்தை பாதிலே நம்முடைய 12 திருமுறைகளிலும் அப்படியே ஞான பொக்கிஷங்கள் அங்கங்கே இருக்கிறது. ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு விளக்கம் இன்னொரு இடத்திலே திருமுறைகளிலே இருக்கிறது. 12 திருமுறைகளிலும் நாம் தோய்வு கொள்ளுதல் வேண்டும். இப்படி நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அன்றாடு மணற்பாலும் ஒருதாலும் மறவாது என்று சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டாவது முறைக்கு அழகாக அதற்கு முன்பாகவே லக்ஷ்மீதேவ நாயனார் உருவாக்கி சொல்லியிருக்கிறார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் யாம் என்றும் நினைந்தும் நினைத்தாலும் என்கொலோ சென்றுதான் தாழ் மாணவர் இறைஞ்சும் தன்சால் காலத்தி ஆழ்வான் அருளாதவாறு. நான் எப்படி இருக்கிறேன் நக்கீரர் கையில பாதி காலத்து சொன்னார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் யாம் என்றும் நினைந்து. ஆக ஒரு ஆன்மாவானது சிவத்தை இடைவிடாது நினைத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த அருமையான ஒரு பகுதி 62வது திருப்பாடல் ஞானசம்பந்தர் தேவாரம் 1வது திருமுறை 45வது பதிகம் தெரு ஆலங்காடு. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். இறைவனானவன் சதோ சர்வநேரமும் நினைக்கின்ற அந்த ஆன்மா தான் கருவி கரணங்கள் அற்று தூக்க நிலையிலே இருந்தாலும் இறைவன் கனவிலேயும் வந்து அவருக்கு அருள் புரிவான். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். அழகா சொல்றார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். அந்த அளவுக்கு கனவிலும் அவர் வந்து அருள் செய்வார். இடைவிடாது நினைக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு கனவிலும் வந்து அருள் செய்கின்றான். இது எப்படி? இந்த ஆன்மாவானது தான் கருவி கரணங்கள் அற்று தற்போது மற்ற நிலையிலும் கூட கருவி கரணங்கள் ஒடுங்கிய நிலையிலும் கூட பக்குவ ஆன்மாவை திருவடி ஞாபகத்துக்குள்ளேயே சிவம் வைத்திருக்கும். எப்பொழுதுமே தன்னை நினைத்துக் கொண்ட ஆன்மாவை அது கருவி கரணங்கள் அற்று இருந்தாலும் கூட தன்னுடைய திருவடி ஞாபகத்துக்குள்ளே அந்த ஆன்மாவை வைத்திருக்கும் சொல்லி காட்டுகிறார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும். முனை நட்பாய் வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சு பழையனூர் ஆனங்காட்டு எம்மணிகளே. இதுல ஒரு செய்தி சொல்லிக்கட்டார். இந்த இடத்துல நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு இந்த செய்தி சிந்தனை நிறைவேற்றுகிறேன். இந்த திருவாலங்காட்டிற்கு வந்த காரைக்கால் அம்மையார் இங்குதான் நிலை பெற்றிருக்கிறார். கைலைக்கு சென்றார், ஆலங்காட்டுக்கு வாழ்ந்தார். கைலைக்கு செல்லுகின்ற பொழுது காலால் நடத்தக்கூடாது என்பதற்காக தலையால் நடந்தார். ஏன் சிவபெருமான் இருக்கின்ற அந்த திரு தலத்தினை நாம் காலால் நடத்தக்கூடாது என்பதற்காக. அந்த அம்மை எங்க வர்றார்? திருவாலங்காடு வர்றார். அப்படி நடந்த அந்த அம்மை இந்த திருவாலங்காட்டிலேயே வந்து இருக்கின்றாள் என்பதற்காக காரைக்கால் அம்மை இருக்கின்ற அந்த தலத்தை நான் விதிக்க மாட்டேன் என்று ஞானசம்பந்தபெருமா திருவாலங்காட்டிற்கு தலத்திற்கு உள்ளே செல்லாமல் புறத்தையே தங்கினார். அப்ப புறத்தை தங்கி இருக்கின்ற பொழுதுதான் கனவுல வந்து எழுச்சிதார் என்ன பாடுவா அப்படிங்கிறார். இந்த கட்சியம் பண்ணமா நினைக்கிறார். அதை துஞ்ச வருவாரும் தொழுவிப்பார். ஆக காரைக்கால் அம்மையார் பெருமான் இருக்கின்ற தலத்தை காலால் விதிக்கவில்லை. ஞான சம்பந்த பெருமானும் காரைக்கால் அம்மையார் இருக்கின்ற அந்த தலத்தை திருவாலங்கட்ட காலம் விதிக்கிறார். இதே போல இந்த புண்ணிய தலத்தினை காலால் விதிக்க கூடாது என்பதை இன்னொருவர் தலையால் நடந்த ஒரு செய்தி இருக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சைவர்களாகிய நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர் திருமால். மறந்துவிடக் கூடாது. அவர்களையெல்லாம் நாம் வேதப்படுத்தி நினைக்க கூடாது என்று திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் 11வது திருமறையில கோயில் திருப்பன்னீர் விருத்தத்துல ஒரு செய்தி சொல்லி காட்டுறார். கோயில் திருப்பன்னீர் விருத்தத்துல அவர் என்ன சொல்லி காட்டுறார்? பாரத யுத்தம் 13வது நாள் நடக்கிறது. அப்பொழுது வெற்றி மேல் வெட்டி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது திருமாலானவர் நம்முடைய தூண்டுதலின் படி அர்ஜுனனானவர் தவம் செய்து பாசுபதாசிரத்தை பெற்றதால் இத்தனை வெற்றி வருகிறது. எனவே சிவத்தை நான் நன்றியோடு தரிசிக்க வேண்டும் என்பதற்கு திருமால் கைலைக்கு போக நினைக்கிறார். செல்லுகின்ற பொழுது அர்ஜுனனையும் அழைத்து போக முற்படுகிறார். அர்ஜுனனை தூரதேகத்தை விட்டு சூக்ம தேகத்தோடு வரும்படியாக அவர் செய்கிறார். அப்பொழுது திருமாலானவர் சூக்ம தேகத்தோடு இருக்கின்ற அர்ஜுனனை கைலைக்கு அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்லுகின்ற பொழுது திருமாலானவர் நம்முடைய பெருமான் இருக்கின்ற இந்த கைலை தலத்தினை நான் காலால் விதிக்க மாட்டேன் என்று திருமால் தலையாலே நடந்து கைலைக்குள் சென்றார் என்று நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் 11வது திருமறையிலே கோயில் திருப்பணியர் விருத்தத்தில் சொல்லி காட்டுகிறார். நின்றிலவே விஷயனுடும் சிந்தை கழிப்புற நீர் தென்னில்லை மா நடமாடும் பிராந்தன் திருமலை மேல் தன் தலையால் நடந்தேறி சரண் கொண்டு. யார் திருமால்? தன் தலையால் நடந்தேறி சரண் கொண்டு இழிந்ததென்பர் கன்றினையே விடமே எரிந்து ஆர்த்த கரியவனே. எனவே திருமாலும் எப்படி சென்றிருக்கிறார்? அந்த பெருமான் இருக்கின்ற இடத்திற்கு விதித்தல் கூடாது என்று தலைவார் சென்றிருக்கின்றார். அந்த அளவிற்கு பெருமானே எங்கும் சரும வியாபி என்று உணர்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நம்முடைய அறியும் நெறி என்பதிலே இத்தனை செய்திகள் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த 7வது அதிகாரமாகிய உயிர் விளக்கத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் 7வது அதிகாரத்தின் சிந்தனையை தொடர்வோம் என கூறி இந்த அளவிலே அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தொம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

திருக்காவை நானூறு அமுதூரமொழிந்தருளுநாயகனை வானோரும் கங்கை நிகழ் மாணிக்க வாசகனை யானூறு படாத வகை திருபோதும் இறஞ்சுவனே.

அருந்தும் தாழ்ந்தார் அச்சத்தாலே அண்டிடுகின்றேன் ஆரூர் எம்பிச்சை தேவா என் நான் ஜீயேன் பேசா.

ragan

0: சிற்றம்பலனம பார்வதி
1: அருட்கடலாகிய
0: அம்பலவானருடைய திருவருளினாலே போற்றி திருவகவரில் 112வது 13வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். 113வது வரி. பெரியோர்கள் அருளாளர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேணும் என்று எண்ணுவார். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடலை பாடி கொடுத்துருக்கிறார். தன்னளவில்னா அப்படியே போயிருப்பாங்க, பாடணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப புள்ளக நல்லா இருக்கணும்னு சுத்து சேர்த்து வைக்கிற முள்ள நம்ம சாப்பிட்டா போதும், நம்ம மிச்சம்னா போதும், நம்ம அளவில் போலாம்னு நம்ம போறது இல்லை. இல்லை, புள்ளகளுக்கு சுத்து சேர்த்து வைக்கணும், வீடு கட்டி வைக்கணும், நிலம் வாங்கி வைக்கணும், அப்படின்னு செய்யணும் இல்லை புள்ளகள் மேல வச்சிருக்கிற பாசத்தில். அதனால பெரியோர்கள் உலகத்துல இருக்கின்ற அத்தனை பேரும் அருளாளர்களுக்கு புள்ளகளை போல. அதனாலே வருகின்ற சந்ததியார்கள் எல்லாம் ஒரு நல்ல உயர்ந்த பலனை அடைய வேணும் என்பதற்காகத்தான் இப்படி பாடி வச்சுருவாங்க. இல்லைன்னா அவங்க ஞானம் பெற்ற உடனே கடவுளோட சேர்ந்துருவாங்க. பாடணுங்கிற அவசியம் இல்லை, மனக்கட்டுல பாடியிருக்காரு. அந்த முறையில இந்த திருவாசகம் என்பது எத்தனையோ ஆன்மாக்களை கடத்தேத்தி இருக்குது, இன்னும் எத்தனையோ ஆன்மாக்களை கடத்தேற்று உருப்படி ஆக்கிற மனுஷனா பறந்து உருப்படி ஆகணும் இல்ல, வேறுக்கு மனுஷனா பிறந்து பிரயோசனம் இல்லாம போகப்படாது இல்ல. அதனால அந்த மனுஷனா பிறந்தவன் உருப்படி ஆகணும்னா கடவுளிடத்திலே பக்தி உண்டாகணும், பக்தி உண்டாகணும். கடவுளிடத்திலே பக்தி உண்டானா கடவுள் அவனுக்கு அருள் பண்ணுவார். பக்தி முதல்ல பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த திருவாசகமாகிய பாடலை மாணிக்க வாசகர் நமக்கு பாடி தந்திருக்கிறார். அதுல 113வது வரி போற்றி திருவகவரில் சைவா போற்றி தலைவா போற்றி என்கிற போற்றினா வணக்கம், பெரியவர்களுக்கு வணக்கம் சொல்றமில்ல, வணக்கம் நமஸ்காரம் சொல்றமில்லவா. அதனால பரமேஸ்வரனுக்கு சைவா போற்றி தலைவா போற்றிங்கிறாரு. சைவான்னா மங்கள பொருளாக இருப்போம். சைவம் என்பதற்கு மங்களம் என்பது உண்டு, சிவம் என்றாலும் சைவம் என்றாலும் உண்டு. சிவனை கும்பிடுறவங்கெல்லாம் சைவர்கள்னு பேரு, சிவனை கும்பிடுறவங்களுக்கு சைவர்கள்னு பேரு. அதனாலே சிவம் சைவம் சுத்தம் மங்களம். அதனாலே பெருமான் சைவனாக இருக்கிறான், சைவ சமயத்துக்கு தலைவனாக இருக்கிறான் சிவபெருமான். சைவ சமயத்துக்கு தலைவனாக இருக்கிறான், அதனால அவனுக்கு சைவன்னே பேர். அனாதி சைவன் சொல்லும், அனாதி சைவன். என்ன ஒருத்தர்கிட்ட வந்து ஈச்சை வாங்கி அப்புறம் சைவன் ஆகல, இயல்பாகவே சைவனா இருக்கிறான். அதனால அனாதி சைவனாக விளங்குகின்ற தலைவனுக்கு வணக்கம். தலைவன் என்று சொன்னால் வேறு ஒருவரும் தலைவன் இல்லாமல் தானே எல்லாருக்கும் தலைவனாக இருக்கும். தலைவன் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தலைவனாக இருக்கிறது வேற,

அடையாள பொருளாக எழுதுவோம். அதனால அவனை குரியே போற்றினார். அப்படி குரியே போற்றி என்று சொல்லி அதற்கு மேல குணமே போற்றினார். குணம் என்று சொன்னால் அவனுடைய பெருமை அளவில்லாதது, கடவுள் பெருமை அளவில்லாதது. சூரியனுடைய பெருமை எவ்வளவு? சூரியனுடைய பெருமை சொல்லி முடியுமா? சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன், சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன். சூரியனுடைய பெருமையை சொல்லி முடியுமாரா? சொல்லி முடியுமா? இவ்வளவு பிரகாசம், இவ்வளவு உபகாரம், சூரியனால எத்தனை கோடி எத்தனை கோடி உயிர்கள் வாழ்கிறது. சூரியன் இல்லைன்னு வச்சுக்க உலகம் வாழாது. அப்படிப்பட்ட சூரியனை போன்ற அளவில்லாத உபகாரத்தை உயிரெடுத்து செய்கிறார். அளவில்லாத உபகாரத்தை உயிரெடுத்து, அது குணம்னு பேர். குணம் என்றால் அவன் இருக்க தன்னுடைய பெருமையை, தன்னுடைய பெருமையை நினைக்காம சாதாரணமானவர்களுக்கும் உபகாரத்தை பண்ணும். அவன் எவ்வளவு பெரிய ஆள், அப்படிப்பட்ட பெருமையை அவன் நினையாமல் சாமான்யமாயிருக்கிற அற்பர்களாயிருக்கிற நமக்கும் வந்து இறங்கி செய்கின்ற அந்த கருணையத்தான் குணமே போற்றினார். அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி உய்யாமோ என்பது திருப்பூவல்லி. அதனால அந்த குணம், மனுஷன் எதுக்கு வந்து பிரியப்படுவான்? குணத்துக்குத்தான் பிரியப்படுவான், குணத்துக்குத்தான் பிரியப்படுவான். அதனால சிவனிடத்தில் இருக்கிற குணம் என்னன்னா கருணை, இறங்கி உயிரளுக்கு அருள் செய்யும். அந்த குணத்துக்கு வணக்கம், அந்த குணத்துக்கு வணக்கம். நெறியே போற்றி நினைவே போற்றி. நெறி என்பது மார்க்கம் என்று சொல்லப்படும். மார்க்கம் என்றால் இப்ப இங்கிருந்து கரூருக்கு செல்லுகின்ற மார்க்கம்னு சொல்றமல்ல, வழி, நெறி. அப்படிப்பட்ட நெறி நான்கு வகையாக இருக்கிறது. அது சரிய நெறி, கிரிய நெறி, யோக நெறி, ஞான நெறின்னு சொல்றது. கடவுளை அடைவதற்கான வழி. வழி இல்லாம ஒரு ஊருக்கு போக முடியாது இல்ல. அதனால கடவுளை அடைவதற்கான வழி வகைகளை அவனே வகுத்து வச்சிருக்கிறான். யார் வகுத்து வச்சிருக்கா? சிவனே. இந்த பக்கமா வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம் என்று விலாசம் கொடுத்தது போல அவன் நெறிய வகுத்து வச்சிருக்கிறான். அந்த நெறிதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு வகையான நெறிகள். இப்ப பெரிய கோயில்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பெரிய கோயில நான்கு புறத்திலையும் வாசல் இருக்கும். நான்கு கோபுரம், நாலு கோபுரம், நாலு வாசல். இப்ப சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டா நாலு புறம், மதுரை எடுத்துக்கிட்டா நாலு புறம் இருக்குல்ல. அதனால அது என்னன்னா சரிய, கிரிய, யோகம், ஞானம். நாலு பக்கத்திலையும் உள்ளே பூதலாம், நாலு பக்கத்திலையும் உள்ளே பூதலாம். அந்த நெறிய அவனே உயிர்களுக்கு காட்டி இருக்கிறான். இப்படிப்பட்ட வழியிலே வரலாம் என்று காட்டி இருக்கிறான். அவன் காட்டலைன்னா நமக்கு அந்த நெறி தெரியாது. காட்டலைன்னா அந்த நெறி தெரியாது. அதத்தான் திருப்பல்லாண்டுல பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு ஊர்து வேணார். பிறவி அறுப்பதற்கு நெறி தந்த பித்தர், நெறினா மார்க்கத்தை காட்டிய, வழியை காட்டிய பித்தர். அப்படிப்பட்ட நெறியாகவே இருக்கிறான், மார்க்கமாகவே இருக்கிறான். அதற்கு வணக்கம். நினைவே போற்றி. நினைவு என்பது உயிர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயன், பலன். நினைவு இல்லைன்னு வச்சுக்கோ, இப்ப சில சமயங்கள்ல மறந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நினைவுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நினைவு இல்லைன்னா மனுஷன் வாழ முடியுமோ? வாழ முடியும், வாழ முடியாது. இல்ல சில சமயங்கள்ல சில காரியங்களை மறந்துடுறோம். நினைப்பு மறப்பு ரெண்டுமே நமக்கு உண்டு. அது வந்து உயிர்களுக்கு அவன் அறிவுக்கு அறிவாக இருந்து நினைக்க வைக்கிறான். நினைக்க வைக்கிறான்னா தன்னை நினைக்க வைக்கிறது, உலகத்தை பொருள்களை நினைக்க வைக்கிறது. இப்ப பணம் ஒரு பெட்டியில வச்சிருந்தோம்னு வச்சுக்க, அந்த பணம் நினைப்பு இல்லைன்னு வச்சுக்க என்ன ஆகும்? அப்படியே கிடக்க, அப்புறம் யாராவது எடுத்துட்டு போயிருவோம். அதனாலே வந்து அந்த நினைவை நமக்கு தந்திருக்கிறான், நினைவே தந்திருக்கான். அதற்கு மேலே பக்குவம் உள்ள உயிர்களுக்கு தன்னை நினைக்க முடியா செய்கிறான். தன்னை நினைக்க முடியும். எல்லாரும் சிவன் நினைக்க மாட்டார்கள். சிவனை எல்லாரும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நினைக்க மாட்டாங்க, சில பேர் தான் நினைப்பாங்க. அந்த நினைவையும் அவன் தான் கொடுக்கறான். அந்த நினைவையும் அவன் தான் கொடுக்கறான். இப்ப திருவாசகம் கேட்க வர்றோம்னா அந்த நினைவை யாரு கொடுக்கறா? அவன் தான் கொடுக்கறான், இல்லைன்னா வரமாட்டான். அதனால நினைவாக இருக்கிறான். என்னை நினைந்து அடிமை உண்டு, என்னை நினை அடிமை உண்டு, என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். அதனாலே கடவுள் நம்முடைய நினைவுக்குள்ளே அவன் இருந்து நம்மை நினைக்க வைக்கிறான். அவன் நினைக்க வைக்கலன்னா நம்மளால நினைக்க முடியாது. அது உலக பொருளை நினைப்பது,
அப்புறம்

0: மழையை நினைப்பது. அப்படித்தானே, ரெண்டு நினைவு தானே. மனைவி, மக்கள், வீடு, வாசல், பணம், காசு முதலான உலகப் பொருளை நினைப்பது உண்டு. அதற்கு மேல கடவுளையும் நினைப்பது. பரமஞானிகள் கடவுளை மாத்திரம் நினைப்பார்கள். பரமஞானிகள் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டியது ஒண்ணு, உலகப் பொருள் ஒண்ணு வேண்டியது. நம்ம ரெண்டையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தையும் நினைக்கிறான், கடவுளையும் நினைக்கிறான். ஆக இந்த நினைவை தருகின்றவன் சொல்லுவான், இதான் தன்னை நினைய தருகின்றான் நம்பி ஆட்டான். அதனாலே நெறியை போற்றி நினைவையை, என்னுடைய நினைவுக்குள்ளே அவர் இருக்கின்ற அப்படின்னாலே நினைவாகவே அவன் இருக்கிறான். அந்த நினைவுக்கு வணக்கம். வானோருக்கு அறிய மருந்தே போற்றி. வானோர் என்பவர்கள் தேவர்கள். தேவர்கள் என்றால் மிக உயர்ந்தவர்கள், எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள். தேவர்கள்னா நம்ம பார்க்க முடியாது கண்ணால. அந்த தேவர்கள் வசிக்கின்ற உலகம் மேல் உலகம்னு சொல்றது, சொர்க்கலோகம். அப்படிப்பட்ட உலகத்தில் வசிக்கின்ற தேவர்கள் எல்லா வகையாலும் சிறப்புடையவர்கள். ஆயுள் பல கோடி, ஆயுள் பல கோடி, ஆயிரம் லட்சம் இல்ல, பல கோடி. அதுக்கு மேல அவங்க அனுபவிக்கிற சுகம் அளவே இல்லை. சுகம்தான் முழுவதும் அனுபவிக்கிற சுகம் அளவே கிடையாது. அவர்களுக்கு எந்த வகையாலும் குறைவு கிடையாது. எல்லாருக்கும் நினைச்சது நினைச்ச மாதிரியே கிடைக்கும். அப்படிப்பட்ட சுகத்திலே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே இருப்பதனாலே அவர்கள் உயர்ந்தவர்கள், தேவர்கள் என்றெல்லாம் அவர்களை பெரியவர்கள் போற்றுவார்கள். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு சிவபெருமான் அரிய மருந்தாக இருக்கிறான். அறிய முடியாதவனாக இருக்கிறான், அரிய மருந்து. அரிய மருந்துன்னா உயர்ந்த மருந்தாக இருக்கிறான். மருந்துன்னு சொன்ன வருகின்ற கண்டத்தை போக்குவது, தேவர்களுக்கு வருகின்ற கண்டத்தை, தேவர்களுக்கு அரிய மருந்து. அரியவனாக இருப்பது, அரியவன், அரியவன் என்று சொன்னால் அவர்களால் காண முடியாமல் இருப்பது, தேவர்களுக்கு தூரத்திலே இருப்பது. என்ன காரணம்னா, தேவர்கள் வந்து யோகத்திலே, போகத்திலே, செல்வத்திலே முழுகி இருப்பார்கள். சிவனை நம்ம நினைக்க மாதிரி நினைக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி எவ்வளவு வருந்தி சாமியை நினைக்கிறோம், அந்த அளவுக்காகவே நினைக்கணும்னு என்ன இருக்குது. எல்லா இருக்கும் போது எதுக்குமா, இப்ப நமக்கே எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படி ஒன்றும் சாமியை வருந்தி நினைக்க மாட்டோம். இப்ப மந்திரிக்கெல்லாம் எல்லாம் இருக்குது, சாமியை நினைக்கிற இருக்குதா? அதனால வந்து அளவில்லாத செல்வத்திலே போகத்திலே அவர்கள் மூழ்கி இருப்பதனால அவர்கள் சாமியை வந்து நன்றாக சிந்திக்காம இருப்பதனால அவர்களுக்கு அரிய மருந்தாக இருக்கும். வானோருக்கு அரிய மருந்தே போற்றி. ஏனோருக்கு எளிய இறைவா போற்றி. வானோர் அப்புறம் ஏனோர். ஏனோர் என்றால் யாரா இருந்தாலும் அன்பு செய்கின்றவர்களுக்கு எளிமையாக வருகின்ற கடவுள். அரிய எளிய, தேவர்களுக்கு அரியவன், அன்பு உடையவர்களுக்கு எளியவன். இப்ப இந்த வந்திக்கிழவிக்கு போய் மண்ணு சுமந்தானே, அவளுடைய பெருமையா அவளுடைய செல்வத்துக்காக போய் சுமந்தான், அன்புக்காகத்தான் போய் சுமந்தான். எளியவனாக உண்மையான துணை என்பது சிவன் உருவம் தான். அருந்துணையை அடியாரதம் அல்லது இருக்க அருமருந்தை அகன்யாலத்த கத்துள் தோன்றி வருந்துணையின் சுற்றமும் பற்று விட்டு வான்புலங்கள் அகத்தடைக்கும் அடவாரோடும் பொருந்தனமேல் வரும் பயனை போக மாற்றி புதுநீக்கி தலைநிலைய வல்லாருக்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாடெல்லாம் பரவா நாடே என்பது அப்பருது தாண்டன். மற்றொரு துணையினை மறுமைக்கும் காணேன் என்பார் சுந்தரர். அதனாலே உண்மையான துணை எது என்று கேட்டால் உயிர்களுக்கு சிவன். அதனாலே அவனை துணைவா போற்றி, வாழ்வே போற்றி என் வைப்பே. வாழ்வு இந்த லோகத்திலே வாழ்கின்ற வாழ்வு, சிவலோகத்திலே வாழ்கின்ற வாழ்வு, எல்லா வாழ்வுக்கும் அவன் உறுதுணையாக இருந்து அந்த வாழ்வை உயிர்கள் அடையும்படியாக, அந்த வாழ்வில வாழும்படியாக செய்கின்ற காரணத்தினாலே வாழ்வே போற்றி. அப்படி வாழ்வதற்கு முதலாகவும், வாழ்வதற்கு வழிகாட்டியாகவும், வாழ வைப்பவனாகவும் இருக்கிறார். வாழ செய்தானேங்கிறார் அல்லவா, வண்ணகத்தை வந்து வாழ செய். அதனால இப்ப இங்க வாழ்கிறோம் என்றால் யாரால வாழ்கிறோம்? அதே சித்தியார்ல வைத்தனன் அவளா அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கை எல்லாம், இந்த வாழ்க்கை பூராவும் அவளாலே வந்தது. அதனாலே வாழ்வே வணக்கம். என் வைப்பே, வைப்பு என்பது சேர்த்து வைத்த நிதியாக இருக்கும். அப்படி அந்த சேர்த்து வைத்த பொருள், உலகத்திலே சேர்த்து வைக்கின்ற பொருள்கள் உதவும் உதவாமலும் போகும், உதவும் உதவாமலும் போகும். செல்லுகின்ற இடத்துக்கு வராது. ஆனால் திருவருளாகிய நிதி, அது அருள் நிதினு சொல்றோம். அது என்ன சொல்றது? அருள். இது வைப்பு நிதினு சொல்றோம் அல்லவா, அந்த வைப்பு நிதியாக விளங்குவோம் உயிர்களுக்கு சிவன் தான். அதை வைச்ச பொருள் வாரும் திருநாவுக்கரசன், வைச்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தியம். இப்ப பணம் இருந்துச்சுன்னா கவலை இருக்காது, பணம் இருந்துச்சுன்னா அச்சம். அதனால் பணம் இருந்தா அச்சமாகவும் இருக்கும், பணம் இருந்தா அச்சமாகும். இப்ப நீங்க ஒரு 10 லட்சம் 5 லட்சத்தை பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒத்தையா போகணும், ஒத்தையா போனா போகணும். அதனாலே அது அச்சத்தையும் தரும், இது அச்சத்தை நீக்கும். இது இந்த நிதி. அதனாலே வைப்பு நிதியாக விளங்குவன் ஞானி எடுக்க சிவனை. அதனாலே என் வைப்பே போச்சு, முத்தா போச்சு, முதல்வா போச்சு. முத்தன் என்று சொன்னால் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது. இப்ப நம்ம முத்தன் ஆகணும்னா ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது. எந்த வகையான இடைஞ்சல் தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இருப்பதுக்கு முத்தன் விடுதல். சிவபெருமான் இப்ப நம்ம வந்து இன்னும் முத்தன் ஆகல, முத்தன் ஆகல. சிவன் எப்படின்னா இயல்பாகவே முத்தன், இயல்பாகவே முத்தன், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். பாசம் நீங்கினால் உயிர்கள் முத்தியை அடையும். முத்தியை பெற்றவன் முத்தன், முத்தியை பெற்றவன் முத்தன். இவன் எப்படின்னா எல்லாருக்கும் முத்தியை கொடுக்கின்றபடியினாலே இவன் முத்தன், முத்தியை கொடுக்கின்றபடியினாலே முத்தன். முதல்வா போச்சு, முதல்வன் என்பது உயிர்களுக்கு, உலகத்திற்கு, தேவர்களுக்கு மூவருக்கும் முதல்வராக இருப்பவன். அதனால அவன் முந்திய முதல் நடு, முந்திய முதல், எல்லாருக்கும் முதல்வனாக. முளைத்தானை எல்லாருக்கும் முன்னேதோன் என்பது அப்பருதேவா, அவன் தான் முதல்வன். அத்தா போற்றி அரணைய போற்றி. அத்தா என்பது தந்தைக்கு உரிய பெயர். அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன்னு நல்லாமேன்னு சொல்றாரு அல்லவா. அத்தான்னா தகப்பனை சொல்லுகிறார். ஆத்தான்னா அம்மா, அத்தான்னா புரியுதப்ப, அத்தான்னா அப்பன், ஆத்தான்னா அத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூனரத்தாளை என்று வருது அல்லவா. அபிராமி எந்தாது அத்தான்னா அப்பன், ஆத்தான்னா ஆனா அவன், ஆனா அப்பே அவன்னா அம்மா, அப்பா முதலு அம்மா ரெண்டாவது அத்தாங்கிறது நம்ம சொல். அதனாலே சிவனுக்கு அத்தன் அத்தன் என்றால் பொருளுடையவன் என்பது பொருள், அர்த்தம் அர்த்தன் என்றால் பொருள், அர்த்தமும் வாழ்வு அகத்து மட்டை என்பது மட்டும்தான். இங்க வந்து அத்தானா தந்தையே வணக்கம், அத்தா அதான் ஆத்தா கரெக்ட். அரணே போற்றி, அரண் என்பது சிவனுக்குரிய நாமங்களிலே மிக உயர்ந்த நாம். அரண் பாசங்களை அரிப்பவன் என்பது, பாசங்களை அரிப்பவன். அரண் என்கின்ற வாக்கியம் சிவன் ஒருவனுக்கு, அந்த அரண்கிற வாக்கியம் தான் அரஹர அரஹரன்னு ஒன்று. அதனால அரண் என்பவன் உயிர்களுக்குண்டான பாசங்களை போக்குவன். அரணே போற்றி, உரை உணர்வர் அந்த உருவ போற்றி. ஒருவன் ஒப்பில்லாதவன் உரை உணர்வு. உரை உணர்வு என்றால் உயிர்களாகிய நமக்கு இருக்கிற உரை வார்த்தை உணர்வு. மனத்தால சிந்திப்பது உணர்வு, வாக்கியனால பேசுவது உரை. மனத்தால சிந்திப்பது உணர்வு, வாக்கியனால பேசுவது உரை. இந்த வாக்கினாலே பேசப்படுகின்ற உரைக்கும் மனத்தால சிந்திக்கிற உணர்வுக்கும் எட்டாதவன். அதனாலே உரை உணர்வு இறந்த உருவம். மாற்றம் மனங்களையே நின்ற மறையவன், மாற்றம்னா வாக்கியங்கள். விரிகடல் உரையின் விளைவே போற்றி. உலகம் என்பது கடல் சூழ்ந்த உலகம் என்று சொல்லுவது. உலகம் உண்டாவது நிற்பது ஒடுங்குவது எல்லாமே அவனாலதான் ஆகிறது. இந்த உலகத்தை நம்ம படைக்கல. ஆகாயத்தையோ சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ பூமியையோ தண்ணீரையோ காற்றை நம்ம படைக்கல. இத்தனையும் அவன் தான் படைச்சிருக்கான். மண்ணிய நான்மீன் மதி கணலி, மண்ணிய நான்மீன் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வர் என்பது முத்துள்ளாயம். அதனாலே இப்படி உலகத்தை எல்லாமே என்ன பண்ணிருக்கிறார், உண்டு பண்ணியிருக்க. அது விளைவுணுது, இதற்கு விளைவுணுது விளைஞ்சிருக்கு. இந்த விளைவுக்கு அவன் காரணமாக இருப்பதனாலே விரிகடல் உலகின் விளைவே.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கண்கள் பல வண்ணம், பால் ஒரு வண்ணம், பசுக்களை மேய்க்கின்றாயன் ஒரு வண்ணம், பசுக்களை மேய்க்கின்றாயன் கோல் போடில் பசுக்கள் தலைவரை பற்றி விடாவே. உடல் இந்தியம் மனம் உன் புத்தி சித்தம், அடலொன்று அகந்தை அறியாமை மன்னே கெடும் அவ்வுயிர் மயல் மேலும் கிடைத்தான் கிடைத்தால் அடைவதுதான் ஏழ் நரகத்துடாயே. தந்தறியாத அதீதம் தற்கு ஆணவம் சொல் தெரிகின்ற துரியம் சொல் காமியம், பெற்ற சுடுத்திபின் பேசுறும் காதலாம்

நகைக்கின்ற நெஞ்சுள் நரிக்குட்டி நான்கு, வழுக்கின்ற நெஞ்சினுள் அணைக்கன்று அஞ்சு, பகைக்கின்ற நெஞ்சுக்கு பாலிரண்டாமே, கதறு பதினெட்டு கண்களும் போக

உதறி உட்புக்கு நினைவகத்து இன்றி சுடுத்தி நின்றானே. நின்றவன் ஆசா நிகழ்துளி அத்தனாய் ஒன்றி உலகின் நியமாதிகள் உற்று சென்று துரியாதீதத்தே சிலகாலம் நின்று வரண நின்மலனானே. ஆனையு ஈசன் அதீதத்தில் வித்யா தான் உலகு உண்டு.

கண்டுகொண்டு உள்ளே கருதி கழுகின்ற விண்டல தாமரை மேலொன்று கீழாக அண்டமும் ஆதாராய் அண்டமும் தானே அகத்தொழுவாமே போதறியாது புலம்பெற புண்ணியம் மாதறியாவாக நின்று மயங்கி

பொறுத்தறிந்தேன் புவனாபதி நாடி திருத்தறிந்தேன் மிகு தேவர் பிரானே படுத்தறிந்தேன் மனம் மண்ணி நின்றேனே ஆன விளக்கொழி தூண்டும் அவன் என தான விளக்கொழியாம் மூல சாதனத்து ஆன விதி மூல கணத்தில விளக்கு ஏனை மதிமண்டலம் கொண்டு எரியுமே உள்நாடுங்கள் ஐவர்க்கு மண்டை ஒதுங்கிய விண்ணாட நின்ற வெளியை வினவு அண்ணாந்து பார்த்து ஐவர் கூடிய சந்தி கண்ணாடி காணும் கருத்தது என்றானே அறியாதவர்க்கே அறிவான் அறிவான் அறிவான் அறியாதான் தன் அறிவு ஆகான் அறியாதவர்த்து அறிவாரை கூட்டி அறியாது அறிவோனை

அரியதீதம் அதிதத்தமியே மாயையில் சேதனை மண்ணும் பகுதியோ மாயையின் மற்றது நீ உதல் மாயையோ கேவலமாகும் சகலமாயோ நீயுள் தோயும் மனிதர் துரிய துளீசனே கேவல சகல சுத்தம் தன்னை அறிய சுத்தவர் கேவலென்றாலும் பின்னம் உற நின்ற பேத சகலனும் மன்னிய சுத்த துத்தத சத்துடன் உன்னவர் தத்தம் தொழில்கள் பாடவே தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே

கேவலம் மாயிரடைந்து ஆம் உயிர் மாயை தெரிப்பே அறிவுற்று காமியும் மாயேய உம்மலக உம்மரகலவா நிற்ப தாம் ஒரு பாசம் சகல சுவாமே சகல அவத்தையில் சார்ந்தோர் சகல புகழும் மரம் மூவகையும் புணர்ந்தோர் நிகரில் மலரோர் மார் நீடு பல் தேவர்கள் நிகழ்ந்தார் சீட வந்தவும் ஆமே தாவிய மாயையில் தங்கும் பிரளயம் மேவிய மற்றது உடம்பாய் மிக்குடன் ஓவல் இலக்கணர் ஒன்றிய சீகண்டர் ஆவையின் நூற்றெட்டு உருத்திரராகுமே ஆகின்ற கேவலத்து ஆவண ஆவர் ஆகின்ற வித்யேசர அனந்தாதியர் ஆகின்ற எண்மர் எழுகோடி மந்திர ஆகின்ற ஈசர் அநேகரும் ஆமீரில் சிவனாரருள் பெற்றுள்ளோர் ஓம் மலந்தன்னால் புகழ் விந்து நாதம் விட்டு மயமாகி கொடுங்கலின் நின்மலம் தோங்கரும் சுத்த அவத்தை தொழிலே ஓரினும் உவகை நால்வகையும் உள தேரில் இவை கேவலம் மாயை சேரிச்சை சாரியலாய் அவை தாமே தனப்பகை வாரி வைத்து ஈசன் மலம்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 120 பாடல். வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பிறவி அறுப்பதற்குள்ள உபாயம் தரிசனம். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். தீமேவு பல்கரணங்களுள் உற்றன தாம் ஏ பிறப்பு எரி சார்ந்த வித்து. எரி சார்ந்த வித்து பாருங்க, அதை பிரித்து படிச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பிரித்து படிச்சுட்டா அதான அதுதான் அதுக்கு தான் படிக்கணுங்கிறது. இதுக்கு உரையே வேண்டி இல்லைங்க, அதுக்கு எந்த நோட்ஸும் வேண்டாம், எந்த உரையும் வேண்டாம். பாருங்க, ஏ பிறப்பு எரி சார்ந்த வித்து. எத்தனை பிறப்பு? ஏழு பிறப்புனா ஏழு பிறவி தானா? என்னங்க ஏழு ஏழு பிறவியா? எழுகின்ற ஒவ்வொரு பிறப்பு, அது எத்தனை பிறப்போ தெரியாது. ஏழு வகையான பிறப்பு, தாவரங்கள் ஊர்வன நடப்பன வருதா இல்லையா? அது ஏழு வகை இருக்கா இல்லையா? அதான் ஏழு ஏழு. ஏழு பிறப்பு எரி சார்ந்த வித்து, தீயில் போட்ட விதை, தீயில் போட்ட தானியம். இப்போ இது இருக்கு, நெல் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை வந்து வறுத்துட்டோம்னா முளைக்காது. வறுத்த விதை முளைக்காதது போல இறைவனினுடைய தரிசனத்தை பார்த்து விட்டால் வினைகள் மீண்டும் முளைக்காது, மறுபிறப்பு இல்லை. அதான் அந்த தரிசனத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம அப்பர் பெருமான் தரிசனத்தை சொல்றாரு. குனித்த பூர்வமும் ஒவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறைய எடுத்த பொறுப்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. அப்ப மனித்த பிறவி ஏன் வேணும்னாரு? மணி தரிசனம், தரிசனத்தை பார்த்தா போறோம், அதை பார்த்தாவே மறுபிறப்பு இல்லாத அப்படின்னாரு. அதான் ஞானிகள் தரிசனத்தை பார்க்கணும்பாங்க. இது தில்லையில் திருவாதிரை, திருவாதிரை அங்கே இருக்கணும். ஆருத்ரா தரிசனம்னு சொல்லி மாரேழு மாதம் வரும். சிவப்பிரகாசத்தில் எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர்வித்தின் ஒல்லையின் அகலும். இதே கருத்து சிவபுரியாசில் வரும். இப்போ ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம், அன்னப்பட்சி என்ன செய்யும்? அன்னப்பட்சி பார்த்துருக்கீங்களா? அன்னப்பட்சி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இருக்கா இருக்கா இல்லையா? அன்னப்பட்சி நல்ல வேலை இந்த காலத்தில் இல்லை, இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனையாயிடும். பாலையும் தண்ணியும் பிரிக்குது சொல்லுவோம். இப்போ பாசத்தை நீக்கி பதி புண்ணியத்தை கொடுக்கின்ற சிவநடனம். எதை போல? அன்னத்தை போல. இப்பெல்லாம் இப்ப பால்ல தண்ணி ஊத்துறதே கிடையாது, தண்ணியில தான் பாலை ஊத்த வேண்டியா இருக்கு. இப்ப அதுவும் நல்லது, மாடே கிடையாது ஆனா பால் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. மாடு எங்க மேயுதுங்க? ஆனா பால் எப்படி இவ்வளவு பால் இருக்கு? பாக்கெட் பால் ராத்திரி 11 மணிக்கு பால் கிடைக்குது. எப்படி இப்படியே கிடைக்குது? சரி, அது போனா போயிட்டு நம்ம அது சப்ஜெக்ட் இல்லை. இப்போ இந்த தண்ணியையும் பாலையும் பிரிக்கின்ற அன்னத்தை போல சிவநடனத்தை பார்த்தால் அந்த சிவநடனமானது சிவபோதத்தை நீக்கி சிவபோதமாகிய பதிஞானத்தை கொடுக்கும். அப்போ சிவநடனத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு, சரிதானா? இப்போ சிவநடனம் எங்கே இருக்கிறது? சரி, தில்லையில் இருக்கு. இப்போ சிவநடனங்கிறது நிறுத்த நடனம் சொல்கிறோம், எல்லாருடைய இருதயத்தில் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிது சார். அதுதான் இந்த காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் நம்ம சொல்லணும். ரைட், ஓகே. இப்போ நடன காட்சி இப்படி பார்க்கணும்னு இந்த காட்சி வந்து விஷன் எங்கே தெரியும்னா, இது வந்து ஒரு மானிட்டர் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்படி பார்க்கும்போது இப்படி கண்ணை மூடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரிய தெரியும். இதுதான் யோக காட்சி நிறைய இடம். இப்போ இறைவன் நடனம் மாறதை வந்து கண்ணை மூட்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது இது ரெண்டையும் இது இது அப்படியே கம்பேர் பண்ணுறேன். இந்த அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு சொல்கிறோம்ல, அது என்னது? அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாளிக்கும் மேலே மிப்போம் இசை, என் அன்பு ஆளிக்குமாறு, என் அன்பு ஆளிக்குமாறு, இன்னம்பாளிக்குமோ இப்போ சொல்கிறோமா இல்லையா? இப்போ அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு சொல்கிறோமா, அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னா என்ன? அன்னம்னா சோறா, அன்னம்னா மேல் உலகமாகிய வீட்டு உலகம் முத்தியை கொடுக்கக்கூடிய சிற்றம்பலம். முத்தின்னா சோறு, அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம். இந்த இரண்டு புருவமும் அன்னப்பட்சிகள். இந்த ரெண்டு புருவம் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே எடுத்தீங்கன்னா ரெண்டு அன்னப்பட்சி. இது வந்து வால் பகுதி, இது அப்படியே கண்ணு, இது புருவம், இது அப்படியே இரண்டு அன்னப்பட்சிகள். இப்போ இதை இரண்டு அன்னப்பட்சிகள், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், இதுக்குள்ளதான் நடனம் ஆடணும். இப்போ இப்போ சொல்லி பாருங்க, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் எது? புருவம். பொதுவாக நேரடியான பொருள் வந்து அன்னம்னா சோறு, சோறுன்னா முத்தி, முத்தின்னா இறைவனுடைய திருவடியாக பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய சிற்றம்பலம் என்பது இறைவன் திருவடி. அந்த அம்பலங்கிறது இதுதான் இந்த. அதே போல திருச்சிற்றம்பலத்துக்கும் அன்னத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கோ அதே மாதிரி இந்த யோகத்தில், யோக ரகசியத்தில் இந்த இரண்டு புருவங்களும் அன்னப்பட்சிகள். புருவங்களினுடைய கண் இது, இந்த ரெண்டு சந்திக்கிற இடம் புருவமதி. இந்த இடத்துல தான் உங்களுக்கு சிவ சிவ இந்த நடராஜருடைய தரிசனம் கிடைக்கும். இது யோக காட்சி. வல்லார் சொல்வார், வானத்தின் மீது மயில் அடக்கண்டேன், மயில் குயில் ஆட்சி தெரியும்பார். அது யோகம் கிடைக்கும். இப்போ நம்ம திருமந்திரத்துக்கு வருவோம், அது அப்படியே இதில் கனெக்ஷன் கொடுக்கணும். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல், அன்ன பற்றியா, தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம், தீமேவு பல்கரணங்களுள் உற்றன, தாம் ஏழு பிறப்பு எரி சார் எரி சார்ந்த வித்து ஆமே. அப்போ அந்த நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை யார் ஒருவர் பார்த்தார்களோ, இங்கே எங்க பார்க்கணும், தில்லையில தான் தினந்தரம் பார்க்கலாமே, எங்க பார்க்க சொல்லியிருக்க, பூர்வ மத்தியில் யார் ஒருவர் பார்த்தார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை. அதுக்காக நாளைக்கே பஸ் ஏறி போய் தில்லையில் போய் நடராஜபுரவனை பார்த்து அவருடைய டான்ஸ் ஆடி பார்த்துட்டு, ஆ பார்த்துட்டேன், நாளையிலேருந்து எனக்கு மறுபிறவி ஆயிடுச்சு, மறுபிறப்பு நல்ல புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல எனக்கு மறுபிறப்பு இல்லை அப்படியே சொல்கிறது. அவ்வளோதான் நடராஜபெருமானுடைய தனிக்கூத்து வந்து அற்புதமான தனிக்கூத்துங்கிறது. நல்ல பாட்டு. செத்திட்டு இருப்பர் சிவயோகியர், தொட்டா ஒரு இடத்த தொட்டே உடம்புக்குள்ள உயிர் இருக்கும் பொழுதே உயிர் இல்லாத ஒரு செத்த நிலையில் இருப்பது போல உடம்பு உடம்புக்குள்ள உயிர் இருக்கும்போதே வாழணும். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? எவ்வளவு யோகம். செத்திட்டு இருப்பர் சிவயோகி, போன மாதம் நான் கிளாஸ் நடத்தினேன், வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்தம் துரியம் பிறந்து துடக்கற ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியர். சிவயோகியா இருக்கணும்னு நினைக்கிறோம். சிவயோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, எல்லாவற்றையும் சிவமாக காண்பார்கள். அவர்களுக்கு இன்ப துன்ப அனுபவம் இருக்காது, இன்பமும் இல்லை துன்பமும். உயிரும் உணர்வும் உடம்பு எல்லாம் இருந்தும் தமக்கென்று எதுவும் இல்லாது இருப்பவர்கள். அதாவது இது சொன்னாங்க, ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தார் தஞ்சையில். அவர் பேர் சூரியசாமின்னு பேர், சூரியசாமி. நான் என்ன ஒரு உண்மை கேட்க, நான் அவரை பார்த்துருக்கேன், நான் அவர் தான் இவருன்னு தெரியாது. நான் தஞ்சையில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவரை நான் பார்த்துருக்கேன். 120 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்கார். 100 வயசுக்கு மேலே பல்லு முளைக்கும் தெரியுமா உங்களுக்கு? இந்த பல்லையெல்லாம் கொட்டிடும், இந்த பல்லு இப்போ இருக்கிற பல்லு கொட்டிடும். 100 வயசை தாண்டா பல்லு முளைக்கும். ஐயப்பா சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும். ஆனா அந்த பல்லு இந்த மாதிரி இருக்காது, எலி பல்லு மாதிரி கீத்துக்குத்தான் இருக்கும். அந்த இது மாதிரி இருக்கும், அந்த ரப்பர் மாதிரி கோரம் மாதிரி. 100 வயசுக்கு மேல 105 110 வந்துச்சுன்னா அது வந்துடும். அந்த பல்லு முளைச்சி 120 வயசுக்கு மேல வாழ்ந்த அந்த பல்லு முளைச்சவர் இருந்தார். கிட்ட ஒரு 6 அடி இருப்பார். ஆனால் அப்போ சின்ன பையன் இருக்கிறனால அதெல்லாம் தெரியல எனக்கு. அப்போ ஏதோ வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கியிருக்க, தஞ்சை படுவூர் இன்னைக்கெல்லாம் அவங்களாம் இருக்காங்க, பேசுவோம், என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன மாதிரி இருந்தாங்க போனாங்க வந்தாங்க. அப்போ அவரை நான் பார்த்துருக்கேன், அவர் தான் இவருன்னு தெரியாத போச்சு. ஒரு 6 அடி போட்டால் சாப்பிடுவார், இல்லாட்டி ஒரு வீட்டில் தங்கியிருப்பார். அவர் தான் ஒவ்வொரு வீட்டில் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்க. முக்கியமாக எல்லார் வீட்லேயும் கிடையாது, 1-3 வீடு அழைச்சிட்டு போய் உட்காரவே சாப்பாடு போட்டு பணியோட செஞ்சு சாப்பிடுவார். என்ன கேட்குறாங்களோ கொடுத்துருவாங்க, திட்டுவார், கோபம் வரும். சித்தர்கள் யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை அண்ட விட மாட்டாங்க யாரையும். நம்மளெல்லாம் வெறுத்து ஒதுக்கணும்னு சொல்லி ஒதுக்கி விடுவாங்க. பாசத்தை காட்டினா நம்மள்ட்ட வந்துடுவாங்க, அது நமக்கு தலைவலியாக போயிடும். அதனால் பாசத்தை விட்டு விரட்டி ஆர்டிஃபிஷியலாக இவங்க வந்து கோபத்தை உண்டு பண்ணிக்கிற மாதிரி நடித்து அடுத்தவங்க மேலே எரிஞ்சு விடுவாங்க. நாம் என்ன இந்த சாமி மொரட்ட சாமியாக இருக்குது அப்படி நம்ம நினைக்கிறோம், இல்லை நம்மளை விரட்டி விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிமை பாதிக்குது, இல்லை அவங்களுக்கு தனிமை பாதிக்கும், அவனுடைய ஆன்மீக முன்னேற்றம் பாதிக்கும். கூட்டம் சேர்க்கப்படாது, ஒரு யோகிக்கு வந்து கூட்டம் சேர்க்கப்படாது. ஒரு யோகிக்கு வந்து மடம் கிடையாது, ஒரு சித்தருக்கு வந்து குருப்பிசம் கிடையாது, இல்லையா? தனித்தனி முறையில் ஓடணும். யோகத்துக்கு ஒருத்தர் தான் தனிப்பட்ட முறையில் போகணும். அப்போ யாரையும் கூட்டம் சேர்க்காமல் இருப்பார். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை அழுக்கு சட்டையாக போட்டுப்பாங்க, அழுக்கு மூட்டையாக இருப்பாங்க. சித்தர் ஒருத்தர் அழுக்கு மூட்டை சித்தர்னு ஒருத்தர் இருக்கா திருவண்ணாமலையில், கேட்டுப்பீங்களா? அழுக்கு மூட்டை சித்தர் பயணியா, பயணி அழுக்க மூட்டை சித்தர் அங்கே பயணி இல்லை அங்கே ஒருத்தர் இல்லை திருவண்ணாமலையில் இல்லை இன்னொருத்தர் ஊர் மாதிரி இல்லை அழுக்க மூட்டை சித்தர் பயணி இல்லை சரி அவரும் அப்படி தான் படுத்துட்டு போகிற ஒரு தன்னை சுற்றி என்ன பண்ணுவார்னா, யாரும் வராத அளவுக்கு அழுக்காக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அழுக்கெல்லாம் வச்சுருப்பார். மிளகாய் பொடி சாமி, மிளகாய் பொடியா மூக்கு பொடியா தெரியல, மூக்கு பொடி சித்தர, மூக்கு பொடி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். மூக்கு பொடியை வேணும்னு போட்டுக்கிட்டு நம்மளையெல்லாம் அண்ட விடாம ஆக்குவார். அது ரொம்ப ரகசியமா, அவங்களுடைய அவங்களுடைய போக்கை பார்த்தீங்கன்னா அவங்களும் தெரியும், நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன செய்கிறாங்கிறது அவங்களும் தெரியும். பா நமக்குலாம் அருவருப்பாக இருக்கும். சரி அது போனால் போயிட்டு போகுது. இந்த 120 வயசு உள்ள அந்த என்ன சொன்னார், நாம் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது நாம் வாழ்ந்தோம் என்ற அடையாளமும் இல்லாமல் போக வேண்டும். எவ்வளோ பெரிய வார்த்தை சித்தர்னா, அதான் சித்தர். இன்னைக்கெல்லாம் பதிவு வேணுங்கிறீங்களே, இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பதிவு வேணும், இமெயிலில் பதிவு வேணும், நம்முடைய பேரை பதிவு பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுகின்ற காலத்தில் தான் வாழ்ந்தோம் என்ற ஒரு பதிவு கூட இல்லாத போகிறதாங்க துறவு. கடைசியில் இங்கே தான் திருச்சியில் சமயபுரம் போகிற ரோட்டில் தான் அவர் யாருக்குமே தெரியாமல் வந்திருக்கு. தான் வந்து இங்கே தான் சமாதி ஆயிருக்கும்னு யாருக்குமே தெரியாது, ஆயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. 30 வருஷம் கழித்து எங்கே போனாங்க எங்கே வந்தாங்கன்னே காராலையும் தஞ்சையில் உள்ளவங்களாம் கண்டுபிடிக்க முடியல, உறவினர்கள் கிடையாது, தெரியல. அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி ரொம்ப வருஷம் கழிச்சு, ஆமாம் இந்த ஆண்டுகளுக்கு ஒருத்தர் வந்தாருங்க இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னேன். அவர் தன்னை யாருன்னு காட்டிக்கல, அவங்களோட உறவினர்லாம் கிடையாது. அப்போ அவங்க வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரியல, சொல்லாமலே வந்துட்டேன். சொல்லாமல் இருந்து தான் யாருன்னு காட்டிக்கலையே, தன்னுடைய சமாதி கூட இந்த சமாதின்னு தெரியாது. அந்த மாதிரி உள்ளார இங்கே சமயபுரம் இங்கே இல்லை, இந்த பால் பண்ணையிலேருந்து இப்படி போகிறோம்ல, பால் பண்ணையிலேருந்து சமயபுரம் போகிறோம்ல பைபாஸ் அது, அங்கே தான் இதை சொன்னாங்க. அப்போ அவர் எப்படி இருந்தார் பாருங்க, அதுதான் தான் என்ற உணர்வை நீக்கி செத்திட்டு இருப்பர் சிவயோகியர். தான் வாழ்ந்தோம் என்ற உணர்வு கூட இல்லாம, வாழ்கின்றோம் என்ற எண்ணமும் இல்லாமல் சிவயோக நிலை எங்கெங்க இருக்கு. நம்மலாம் சிவயோகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, உயிர்ன்னு அது மாதிரி இருக்கோம், நமக்கும் உடம்பு சம்பந்தமே இல்லை பாருங்க. மீதியை நம்ம ஆட்டோம்.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: கொச்சை மேவு குலவேந்தன் செந்தமிழின் சம்பந்தன் பாலராவாயராம் சம்பந்தமூர்த்தி திருநல்லூர் பெருமான் அடிபோற்றி பெண் அமரும் திருமேனியுடையீர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினார். மண் அமரும் கோயில், மலை மல்கு கோயில், மறை நவீன்ற கோயில், வானமரும் கோயில், மனம் கமழும் கோயில், ஏர் மருவு கோயில், வான்தோயும் கோயில், மாதமரும் கோயில், மல்லார்ந்த கோயில், மாதராள் அவளோடு மண்ணு கோயில் என்று கோயிலின் மென்மைகளைப் போற்றி அத்தகு கோயிலை மகிழ்ந்து ஏற்றருளினீர் என்பது குறிப்பு. தேர் மருவு நெடுவீதி கொடிகளாடும் திருநல்லூர் என வரும் தொடரால் அக்காலத்தே நிகழ்ந்த பெருந்திருவிழா பற்றி அறியலாம். நல்லார்கள் அந்தணர்கள் நாளும் எத்துவர், தீதியிலா அந்தணர்கள் தீமூன்று ஓம்புவர் என்ற குறிப்புகளும் காணலாம். இத்திருப்பதிகத்தைச் சிந்தனையால் உரை செய்வார் சிவலோகம் சேர்ந்திருப்பர் என்பது பதிகப்பலன். திருநல்லூர் இரண்டாம் திருமுறை பெண் அமரும் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண்

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கியிருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: புருடோத்தம நம்பி அருளிய திருவிசைப்பா, புருடோத்தம நம்பி திருவிசைப்பா பாடிய அடைவினருள் 8 இவரும் வைணவ மதத்தில் பிறந்து பிறப்பு இறப்பு அற்றவரான சிவபெருமானே வழிபடுவதற்கு உரியார் எனக் கொண்டவர். இவரது பெயரே இவ்வாறு கொள்ளுதற்கு இடந்தடுகிறது. புருடோத்தமன் என்பது திருமால் பெயர். இப்பெயரை தாங்கிய இச்சிவநேயர் சிவபக்தி அடியவர் பக்தியில் முதிர்ந்தவராய் தலையாத்திரை செய்தார், பதிகம் பாடினார். இவர் பாடியவற்றுள் நமக்கு கிடைத்தவை திருவிசைப்பாவில் உள்ள 2 பதிகங்களே ஆகும். தனது ஆவியை முழுமுதற் கடவுளுக்கே கொடுத்து தலைவன் தலைவியாக வைத்து முறையிட்டு உள்ள இவருடைய பாடல்கள் மூலம் இவர் பக்தி நமக்கு நன்றாக வெளிப்படுகிறது. புருடோத்தம நம்பி அருளிய திருவிசைப்பா. கோயில் சிதம்பரத்தை பற்றியது. பண் பஞ்சமம் இறைவனை காதலித்த தலைவியும் அவளுடைய தாயும் பாடுவதாக இப்பதிகம் அமைந்துள்ளது.

வண்டுகள் கிளறுவதால் தேன் ஒழுகும் மலர்கள், அந்த வண்டுகள் பாடும் பஞ்சமப்பன், செண்பக மாலை, மாலை காலம் ஆகியவை கச்சணிந்த அழகிய முலைகளை மெலியச் செய்து வந்து வந்து நம்மை மயக்குகின்றன. சீர்மிக்க மணிமாட மாளிகைகள் ஓங்கி நிற்கும் தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கும் எங்கள் செல்வன் இன்னும் வாராமல் இருக்கிறான். அவனைத் தவிர என் மீது கருணை வைத்து என்னை அஞ்சாதே என்று சொல்பவர் யார் இருக்கிறார்கள்? என் காதல் என் உயிரின் அளவன்று அதைவிட மிக அதிகமாக இருக்கிறதே.

அம்பலத்தில் அருள் புரிய நடனமிடும் பெருமானே, என் உயிருக்கு பாதுகாப்பாய் இருப்பது என் காதல் தானே. தீவினை செய்த என்னை விட்டு பாவியேனுடைய வன்மை மிக்க மனம் பையப்போய் பனிமதி சூடிய சடையை உடைய சிவபெருமானிடம் சேருகின்றது. அம்மா அம்மா, இது என்ன அதிசயம்! என் மனச்சோர்வும் மன நெகிழ்வும் உறுதியின்மையும் என் மனத்தின் தன்மையும் எனக்கு ஆதரவாயில்லையே. இதனால் என் உயிருக்கு உண்டான துன்பத்தை யார் அறிவார்கள்?

எம்பெருமானே, நீ தில்லையம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு யாது விளையுமோ என்று என் நெஞ்சம் வருந்துகிறது. முன்னாளில் தேவர்களாகிய வலிய பழிகாரர்கள் உனக்கு நஞ்சை ஊட்டினார்கள் எனக் கேட்டபின் நான் பிடைத்து இறேன். அந்த தேவர் கணங்களை அழித்துவிடு. உன்னுடைய பலவிதமான படைக்கலங்களை ஏந்திய பூதப்படை சூழ எங்கள் வீதியில் திருவுலாவாக வா. அதனால் என்னுடைய பெரிய பசலை நோய் உன்னை கண்டதும் தீர்ந்துவிடும். விடாமல் நடனமாடும் உனக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அல்லவா?

அருமையான கங்கை நீர் ததும்பும் சடையை உடைய பெருமானே, எங்கள் தெருவழியே திருவீதி உலா வருவாயாக. குற்றமற்ற முனிவர்களிடம் தோன்றிய ஞானத்தின் கொழுந்தான கூத்தப் பெருமானே, குளையணிந்த உன் காதில் மாத்திரை என்ற அணியும் தெரிகிறது. செழுமையான குளத்தில் தோன்றிய தாமரை மலர் போன்ற மூன்று கண்களும் சிவந்த கனிவாயும் என் சிந்தையை கொள்ளை கொண்டன. துன்பத்தில் அழுந்தும் என் ஆறுயிரை காப்பாற்ற நான் என்ன செய்யப் போகிறேன்? நீ வந்தால் என் உயிர் நிலைக்கும்.

தில்லையம்பலத்தில் எழுந்தருளிய எங்கள் தேவதேவனே, பெரிய குளத்தில் பூத்த கருங்குவளை மலர் போன்ற கழுத்தை உடையவனே, அருமையான கங்கை நீர் ததும்பும் சடையினை உடைய உன்னை தேவர்கள் அடிபணிந்து அரக்கருக்கு பயந்து அழுது அரற்றினார்கள். நீ மிகப்பெரிய முப்புறங்களை எரிக்க மேருமலையை வில்லாக ஏந்தினாய். அந்த வில் போன்ற உன் புருவத்தின் அழகை பேச பேச என் மனம் நெய்கிறது. திருத்தமான உன் மலர் திருவடி மேல் வைத்த விருப்பத்தினால் வளப்பமான மாலையணிந்த பெண்கள் முன்பு நான் என் பெண்மைக்குரிய குணங்களை முற்றுமாக இழந்துவிட்டேன்.

தில்லையில் ஆடும் எங்கள் தேவதேவனை தெளிந்த அந்தனர் இடைவிடாமல் நினைக்க அந்த சிற்றம்பலத்தையே இடமாக கொண்ட எழில்மிகும் ஒளியே, என்னுயிர் காவலனாக இருந்த என் அப்பனே, நீ பல் தெரியக்கூடிய மண்டை ஓட்டை ஏந்தி கால் தடுக்கி பாத தாமரை வருந்த சுடுகாட்டுக்கு போய் நள்ளிரொளில் நடனமாடினால் எங்கள் உயிரை நாங்கள் காத்துக்கொள்ள முடியுமா? எனவே இனிமேல் யாம் வருந்த சுடுகாட்டுக்கு போகாதே, போனால் எங்கள் உயிரும் போய்விடும்.

எங்களுக்கு அருளும் தில்லை பெருமானை, அரிய உயிரை காப்பாற்றுவது மிகவும் அரிய செயலாகும் என்பதால் முருகண்டு முனிவரின் பிள்ளை மார்க்கண்டேயர் நின் நடியில் பணிந்தார். நீ கூறிய நுனிபொருந்திய வேலேந்திய யமன் சாயுமாறு ஒலிக்கின்ற வீரக் கலனணிந்த உன் திருவடிகளால் உதைத்து பணிகொண்டாய். இப்படி அருள் செய்ய வேறு யார் உளர்? உன்னால் தேவர்கள் குறையற்றவரானார்கள். அவரவர் துயர் போக்க நின்ற உயிர்க்கு உயிரே, உன்மேல் காதல் கொண்ட பெண்கள் இனி உன்னை விட்டு வாழ்வது மிகவும் அரியதாகுமல்லவா?

தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய எங்கள் ஞான செல்வனே, எங்களை அடிமையாக உடைய பெருமானே, பெண்கள் இனி வாழ்வது அரிதாகும். ஏன் தெரியுமா? நீ தாயை விட மிகவும் நல்லவன் என்று உன்னை அடைந்தேன். பெண்களை தனிமை துன்புறுத்துவதை நீ நினைத்து பார்க்கவில்லையே. சுகத்தை தருபவனே, பாயும் புலியின் தோலாலாகிய உன் ஆடையையும் மெல்ல மேலே தூக்கிய அழகான இடது பொற்பாதத்தையும் கண்டு காதல் கொண்ட இவள் ஐயோ சங்கினாலாகிய கை வளையல்கள் கலன்று விழ அவற்றை இழந்து விட்டாளே.

எங்களை அடிமை கொண்ட இறைவனே, என் இளமையான கொங்கைகளின் முன்புறம் அழுந்தும்படி உன்னை இறுக அணைத்து உன் அழகான பொற்தாமரை முகத்தை பார்த்து பார்த்து மகிழ்ந்து உன் சடையில் உள்ள குளிர்ந்த பிறைச்சந்திரன் ஒளி என்மேல் பரவ செவ்விய கயல் மீன் போன்ற கண்களை உடைய மற்ற பெண்களுக்கு முன்னால் உன்னுடைய சிற்றம்பலத்தில் உடனே புகுந்து அங்கே உனக்குரிய திருத்தொண்டுகளை நாளெல்லாம் செய்து உன் திருவருளால் திருவருளை பெற்றதால் இந்த உலகத்தில் இன்பமோடு வாழ முடியுமா?

சிவபெருமான் திருவருளை பெற்றால் இவ்வுலகில் இன்பமுடன் இருக்கலாம் என்று தேவர்கள் தலைவனான இந்திரனும் பிரமனும் திருமாலும் அறிவு மிக்கார்களில் மேம்பட்ட பதஞ்சலியார் வியாக்கரபாதர் என்ற இரு முனிவர்களும் இன்னமும் எங்கள் கூத்தப் பெருமானுடைய நடன திருக்கோலத்தை போற்றுகிறார்கள். இறைவனுக்கு மையலை உண்டாக்கும் மழலை போல மென்மையான மொழி பேசும் உமையவளின் கணவனை நினைந்து வலிய வினைகளால் ஆட்டப்படும் நான் அருள் பெற நினைப்பதால் என் மனம் துன்பப்படுகிறது. ஆசையை அளவோடு வைத்துக் கொண்டவர்கள் யார் இருக்கிறார்கள்?

0: ஆசையின் எல்லையை வரையறுத்தவர்கள் இவ்வுலகில் யார் உள்ளார்கள்? நானும் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்டேன். தில்லையம்பலத்தில் அருமையாக ஆனந்த தாண்டவமாடும் பெருமானை வணங்கி வாசம் மிக்க மலர்களை அணிந்த கூந்தலை உடைய பெண்கள் நாள்தோறும் கூடி நின்று அவன் மாலையை பெறுவதற்காக நான் நான் என்று சண்டையிடுகிறார்கள். இதைக் கண்டு கூறிய குற்றமற்ற வேத சாத்திரங்கள் பலவற்றை ஓதும் நாவினை உடையவன் சொல்வளமிக்கவனாகிய புருடோத்தமன் பாடிய சொல்லாலான பூக்களால் தொடுக்கப் பெற்ற மாலையைக் கொண்டு இறைவனை துதிக்க வல்லவர்கள் மலைமகளாகிய பார்வதியின் கணவனை அணைந்து இன்புறுவார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிவனடியார்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக திருவாரூர் தியாகேசப் பெருமானே அடியெடுத்துக் கொடுக்க சுந்தரர் அருளிய தில்லைவாழ் அந்தனர்தம் என்று தொடங்கும் திருத்தொண்டத் தொகை. பண் கொல்லிக்கவாணம், ராகம் நவரோஸ், தாளம் ஆதி கண்டனடை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுதல்.
3: பன்னெண்டாம் பதினேழு 29.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருமலை சிறப்பு.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். இரும்பிரவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாஜகம் என்னும் தேன்சுந்தலம். ஆதியும் மந்தமாயினாய் போற்றி அப்பனே. உலகம் படைப்பு உயிர்கள் அனைத்திற்கும் பெருமான் முதலும் இறுதியுமாக இருப்பதனால பெருமானே உண்மையான உறவு என்பது அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பொருள். பெருமானே எல்லாம், அவனே முதலிலிருந்து நம்ம கூட வருகின்றான், கடைசியில் அவன் தான் இருக்க போறான். ஏனைய எல்லா உறவுகளும் இடையிலே தோன்றி இடையிலே மறைவன என்பதனால என்னுடைய நிரந்தரமான உறவாக இருக்கின்ற பெருமானே, என் பெருங்கருணையாளனே, என்னை நின் கருணையினால் என்னை அடியனாக்கினாய். அந்த கருணை மாறாது, என்னை மீண்டும் நீ வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்பது அங்கிருக்கின்ற குறிப்பெச்சம். உடைய நாதனே பொற்றி, அதாயிடுச்சு இல்லையா, அந்தமாயினாய் பொற்றி அப்பனே. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே, அகம் எக அல்லூரு தேன் ஒப்பனே. உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் அப்பனே. சுடர் முடியனே துணையாளனே, தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே. என்னை வைப்பதோ சொலாய் மைய வையகத்து எங்கள் மன்னனே. எங்களுக்கு தலைவனே, எங்கள் மன்னன் போன்ற பெருமானே, அப்பனே எங்கள் தந்தையே, அப்பனே எனக்கு அமுதனே, எனக்கு பசியினை போக்குகின்ற அமுதம், பசி மீண்டும் இருந்தால் நல்லது என்று நினைக்க தோன்றுகின்ற சுவையான அமுதம், இந்த பிறவி பிணிக்கு அமுதமாக வந்து அமைகின்ற பெருமானே. பிறவி பிணியை, பிறவி பிணியாகின்ற பசியினை போக்குவதோடு அல்லாமல், பசியினை போக்குகின்ற அமுதத்தை போன்று பிறவியாகின்ற பிணியை போக்குவதோடு அல்லாமல், துய்ப்பதற்கு மிக இனிமையாக இருக்கின்ற பெருமானே என்பது பொருள். பெருவாழ்வை தருவதோடு தானே இனிய பொருளாக இருக்கின்ற பெருமானே, எங்களுக்கு அமுதம் போல பெருமானே, ஆனந்தனே இன்ப வடிவான பெருமானே. பெருமானுடைய இன்பத்திலே இன்பத்தை தான் சார்ந்து உயிரானது இன்பம் உருகின்றது. உயிருக்கென்று இன்ப வடிவம் இல்லை, உயிருக்கு வடிவம் என்பது சார்ந்ததன் வண்ணம் இருப்பதுதான். இதை குறிப்பா சொன்னார் நம்முடைய குருநாதர், அறவே நின்னை சார்ந்தடியார் என்று சொன்னார். பெருமானை முழுவதும் சார்ந்திருப்பதனால் அவர்கள் பெருமானாக இருக்கின்றார்கள், மற்றொன்று அறியாதிருக்கின்றார்கள். சிவத்தை தவிர பேருந்து அறியாதிருப்பதற்கு காரணம் பெருமானை முழுவதும் சார்ந்திருப்பதனாலே. தான் சார்ந்திருப்பதே உயிர், அதன் வண்ணத்தை பெற்று அதனை அறிந்திருக்கும், வேறொன்று அறியாதிருக்கும் என்று பார்க்கின்றோம். பாசத்தை சார்ந்து பாச வடிவமாக இருக்கின்ற உயிர் பதியினை சார்ந்து பதி வடிவம் பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், படைப்பினுடைய குறிக்கோள். ஆனந்தனே என்றால் ஆனந்த வடிவாக இந்த பெருமானே, உயிருக்கு ஒரு இன்பம் உண்டு என்று சொன்னால் அது இறைவனை சார்ந்து அது பெறுகின்ற இன்பம் தான். அசோவை சகா ரசகு ஹேவாயம் லப்வானந்தி பவதி. இன்ப வடிவினன் இறைவன், அந்த இன்ப வடிவினாக இந்த இறைவனுடைய இன்பத்தையே இந்த உயிர்கள் பெறுகின்றன என்று வேதமானது வெளிப்படையாக நேரிடையாக சொல்கின்றது. வானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லி, வானம் தொழும் தென்னன் வார்கடலே நினைந்து அடியோம். ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வளமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணும். அவ்வளமே ஆனந்தமாவோம், எவ்வளம் இறைவன் ஆனந்தமாக இருக்கின்றானோ அவ்வளமே நாமும் ஆனந்தமாக ஆவோம். தன்னடைந்த என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசன் என்பதனால இறைவன் வந்து சேர்வாதாமே தானாக செய்யும் அவன் என்று பார்க்கின்றோம். அதனால அந்த பெருமானுடைய அந்த பெருநிலையை இங்கு சொல்கின்றார். முக்தி என்பது பெருமானால் அளிக்கப்படுவது என்று நாம் நினைக்கின்றோம். முக்தி என்பது பெருமானே தான், பெருமானுடைய வடிவம் தான் முக்தி. முக்தியின் வடிவம் என்பது பெருமானுடைய வடிவம். பெருமானை அடைவதே முக்தியை அடைவது. பெருமானால் அருளப்படுகின்ற பதம் அன்று முக்தி. பதமுக்திகளுக்கு மேலான பரமுக்தி தான் முக்தி. இந்த பரமுக்தி என்பது பெருமான் வடிவமாகவே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பெருமானை முழுவதும் சார்வதனால அந்த முக்தி எழுதப்படுகின்றது. உயிரானது பெருமானை முழுவதும் சார்ந்திருக்க வேண்டும். திரிகரணங்களினாலும் முக்கரணங்களினாலும் இந்த உடம்பிலே உயிரோடு வாழ்கின்ற காலத்திலே யாரொருவர் முக்கரணங்களினாலும் இறைவனையே எப்பொழுதும் சார்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள் என்று பெயர். உடம்பிலே உயிர் இருக்கும் பொழுதே அவர்கள் அவ்வாறு இருப்பார்கள். அந்த உடம்பானது வினையினாலே புலவை கொண்டிருக்கின்றது. வினை அற்ற நேரத்திலே உடம்பு விழுந்துவிடும். அந்த உயிர் இறைவன் திருவடியில இரண்டரை கலந்துவிடும். அதற்கு விதேக முக்தி என்று பெயர். தேகமில்லாத முக்தி நிலை. தேகமில்லை தேகம் உண்டு என்ற வித்தியாசத்தை தவிர முக்தி இன்பத்திலே எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் இம்மையிலே வாழ்ந்திருக்கும் போதே இறைவனை பெற்றவர்கள். அந்த முக்தி இன்பத்திலே யாதொரு வேறுபாடும் இல்லை. இந்த ஆனந்தனே அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே. பெருமானே, என் உள்ளத்திலே தெரிந்து ஊறுகின்ற தேனை ஒத்தவன் நீ. எவ்வாறு ஊறுகின்ற தேன் என்று சொன்னால், ஊறுகின்ற இடத்திலே அது கல்லில் ஊறினாலும் அந்த கல்லை கரைத்து விடும். கல்லிலே ஊறுகின்ற ஒரு நீர் கல்லை கரைக்கக்கூடியதாகின்ற நீர். அதை போன்று இருப்பதைப் போல அகம் நெக, என்னுடைய உள்ளமானது நெக என்றால் உடைந்து போக, நெகுதல் உடைந்து போதல், நெக்கு விடுதல் உடைந்து போதல். ஒரு பொருள் தன் மீது வைக்கப்பட்ட இன்னொரு பொருளின் சுமை தாங்காமல் தான் உடைந்து கொடுத்தல், அதான் நெக்கு விடுதல். அல்லது தன்னிடத்திலே தாக்குகின்ற ஒரு பொருளுடைய தாக்கம் தாங்காமல் உடைந்து போதல். வெண்ணெயை வந்து அடுப்புல வைக்கிறோம், நெருப்பு சூடு ஏறுது, சூடு ஏறுவது தாங்காமல் வெண்ணெய் உடைந்து உருகின்றது, அதான் நெக்கு விடுதல். ஊற்று மணல்ல ஊற்று போடுகின்றோம், உள்ளிருந்து நீர் வெளியிலே வருகின்றது. உள்ளிருந்து வெளியிலே வருகின்ற நீரினுடைய வேகம் தாங்காமல் அந்த ஊற்று போட்ட இடத்திலே மணலானது உடைந்து சரிகின்றது, அது நெக்கு விடுதல். அதுபோல பெருமானிடத்திலே அன்பானது உள்ளத்திலே ஊறும் பொழுது அன்பு என்பது ஒரு சுமை. அன்புடையவர்களுக்கு இது தெரியும், அன்பு என்பது ஒரு சுமை. அந்த பெருமானிடத்திலே உண்மையான அன்பினை ஒருவன் பெறும் பொழுது அந்த அன்பின் சுமை தாங்காமல் கல்லை போன்றிருக்கின்ற அந்த மனமானது கனியை போன்று மென்மையாக மாறும். அந்த மென்மையாக மாற வேண்டும் என்றால் அதனுடைய வலிமையான அணுக்கள் உடைந்து கொடுக்க வேண்டும், அதான் நெக்குவிடும். அகம் நெக, என்னுடைய அகம் என்றால் உள்ளம், என் உள்ளமானது நெக உடைந்து போகும் வண்ணம், அள்ளூரு தேன், அது உடைந்து போகும் வண்ணம் அவ்விடத்திலேயே ஊறுகின்ற அள்ளூறுதல் அப்படின்னா செறிந்து ஊறுதல், நன்றாக ஊறுதல், கேப்லெஸ்ஸா தொடர்ந்து ஊறுதல், கண்டினியூஸா விட்டு விட்டு ஊறாமல் தொடர்ந்து ஊறுவதும், கேப் கொடுக்காமல் செறிந்து ஊறுவதும், உள்ளிருந்து ஊறுவதும். அள்ளு என்று சொல்ல ஒவ்வொரு ஒரு வந்து பொருள் சொல்றாங்க. அள் ஊறுதல்னா உள்ளே ஊறுதல் ஒரு சொல்றாங்க, செறிந்து ஊறுதல் ரெண்டு பொருள் அதுக்கு உண்டு. உள்ளிருந்து ஊறக்கூடிய ஒரு தேன், செறிந்து ஊறக்கூடிய தேன், தொடர்ந்து ஊறக்கூடிய ஒரு தேன், அதான் சிவானந்தம் என்ற தேன். எந்த வையடியார்கள் மையன்பினாலே அந்த இன்பத்தினை தூக்கின்றார்களோ அவர்கள் உள்ளம் நெகுவதனால அவர்களுக்கு வேறொன்று பிடிக்காது. அது எப்படி வந்து பரமசர் சொல்வார், ஒருவன் ஒரு மயிலுக்கு ஒரு நாள் கொஞ்சோண்டு அபின் கொடுத்தான், சாயங்காலம் 5 மணிக்கு கொடுத்துருக்கான், அடுத்த நாள் மாலை 5 மணிக்கு அது கையில் கடிகாரம் எல்லாம் கிடையாது, செல்லும் கிடையாது, சரியா அந்த 5 மணி நேரம் 5 மணிக்கு அது வந்துருச்சு. அது என்ன நினைக்குது, இந்த நேரத்துக்கு வந்தா அது கிடைக்கும் என்பதை போல இறைவனுடைய இன்ப திருவடி இன்பத்தை பெற்றவர்கள் சாரிஷம் பார்த்தவங்க சாரிஷம் வந்துட்டே இருப்பாங்க, அம்பாள் அர்த்தஜாமம் பார்த்தவங்க அம்பாள் அர்த்தம் போயிட்டே இருப்பாங்க. அதே போல இறைவனுடைய இன்பமானது அடையாளர்களை ஆட்கொள்கின்றது. அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே, அள் ஊறுகின்ற உள்ளத்திலே செறிந்து ஊறுகின்ற தேன் ஒப்பனே, தேனை ஒப்பவனே, தேனை ஒப்பவனே, அள்ளூரு தேன் ஒப்பனே. உனக்கு உரிய அன்பரில் உரிய நாய் உனை பருக நின்றதோர் துட்டனே. பெருமானே, மெயன்பினால் உன்னை அடைவதற்கு தகுதி கொண்ட அந்த அடியார்கள் உரிய அன்பர் என்று சொன்னால் என்னை போன்று தகுதியற்ற அன்பர்கள் இல்லை, தகுதியினாலே மிகவும் மேம்பட்ட அன்பர்கள், உனக்கு உரிய அன்பர்கள், அவர்கள் உன்னை அறவே பெற்றவர்கள், அப்படிப்பட்ட அன்பர்கள், அறவே என்னை சார்ந்தவர்கள். அந்த அன்பர்கள் அன்பரில் இல் என்பது ஓம உருவு, அன்பரை போல. ஆகவே அந்த அன்பரை போல எனக்கு நீ உள்ள உருகச் செய்தாய் என்று சொல்வதனால அந்த அன்பரை போல உருகின்ற தகுதி எனக்கு இல்லை, இருந்தாலும் உன்னுடைய கருணையே தகுதியாக கொண்டு என்னுடைய தகுதியின்மையை நீ நோக்காது, தகுதியுடையவர்க்கு தான் அருள் செய்ய வேண்டும், ஆனால் என் தகுதியின்மையை நீ புறந்தள்ளி உன்னுடைய பெரும் கருணையாகின்ற தகுதியை பயன்படுத்தி, பெருமானுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தகுதி கொண்டு அடியார்களுக்கு செய்கின்ற அந்த அருளினை எனக்கு செய்தாய். உனக்கு உரிய அன்பரில் அன்பரை போல உனை பருக நின்றதோர் துப்பனே. பெருமானே, உன் திருவடி இன்பத்தை நான் வாய் வைத்து பருகும் வண்ணம் எனக்கு நின் திருவடிகளை நீட்டி காட்டி கொடுத்து வாழாயிருந்த துப்பனே, சுவை பொருளே. துப்பு தூ என்று சொன்னால் உன் என்று பொருள், தூ என்பது ஒரு ஏவல் வினை, தூ என்று சொன்னால் உன் என்று பொருள், த என்று சொன்னால் உடுத்துக்கொள், தற்றுதல் உடுத்துக் கொள்ளுதல், துற்றுதல் உண்ணுதல், துப்பார்க்கு துப்பாய துப்பா, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, துப்பு என்றால் உணவு, துப்பன் என்றால் சுவை பொருள், உன்னை பருக நின்றதோர் துப்பனே, சுவை பொருளே, அமுதமே. உன்னுடைய மெய்யடியார்கள் உன்னை எவ்வாறு தகுதியோடு அனுபவிக்கின்றார்களோ, நுகர்கின்றார்களோ, துப்பு என்பது நுகர்பொருள், அதை போல தகுதியற்ற என்னையும் உன்னை நுகர்வதற்கு விட்ட பொருளே, கருணையினால் விட்ட பொருள் அப்படின்னா அந்த பன்றி தாய் இருக்கின்றது, அதுக்கு கருணை அதிகம். மாடு கண்ணுக்குட்டி ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது நடந்துகிட்டே இருக்கும், கன்று என்ன பண்ணும், மாடு நடக்க தாய் பசு நடக்க தானும் நடந்து சென்று ஊட்டிக்கொண்டே போகும். ஆனால் பன்றிக்கு ஒரு பிரசவத்திலேயே பல குட்டிகள் பிறக்கும், அதில் சில குட்டிகளுக்கு திறமை அதிகமாக இருக்கும், சில குட்டிகளுக்கு திறமை இருக்காது, நோஞ்சானா இருக்கும். ஆகவே எல்லா குட்டிகளுக்கும் பால் கொடுக்க வேண்டும். இது நடந்து கொண்டிருந்ததுன்னா திறமையான குட்டிகள் மட்டும் தான் பாலை உண்ணும், திறமை இல்லாத ஒரு ரெண்டு குட்டி என்ன பண்ணும், பாலின்றி வாடும். அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பன்றி தாய் என்ன செய்யும், படுத்து கிடக்கும் பால் கொடுக்கும்போது. அதை பார்க்கணும், நீங்கள் இயற்கையில் பார்க்கும்போது பன்றி மட்டும்தான் படுத்த வண்ணம் பால் கொடுக்கும் என்று பார்க்கின்றோம். அப்ப என்ன அர்த்தம், எல்லா குட்டிகளும் அதுக்கு காம்புகளும் அதிகம், எல்லா குட்டிகளும் பாலை உண்ணலாம். அதே போல இறைவன் கருணையினாலே தகுதி உள்ளவர்கள் தகுதி அற்றவர்கள் எல்லோரும் தன்னை தூக்கும் வண்ணம் வாழா இருந்தானோ. எங்க திருப்பெருந்துறையில, திருப்பெருந்துறையில பெருமான் கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார், கிடப்பு என்றால் வாழா இருக்கின்ற தன்மை. பெருமான் தகுதியான அன்பர்கள் தன்னுடைய திருவிடை இன்பத்தை நுகர்வதைப் போலவே தகுதியற்ற என் போன்றோர்களும் அவருடைய திருவிடை என்பதை நுகரும் வண்ணம் பெருமான் தன்னுடைய அருளினை திருவிடியினை காட்டி நீட்டி வாழாயிருந்தனன் என்று என்பது பொருள். உனை பருக நின்றது, நின்றதுதான் வாழாயிருந்தது. பெருமான் சும்மா இருந்தார், அனுபவித்துக் கொள் என்று சொல்லி உனை பருக நின்றதோர் துப்பானே சுவை பொருளே. அந்த பெருங்கருணை இன்றைக்கு இல்லையா என்பது பொருள். எல்லாமே குறிப்பிட்ட ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக்கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்போதான். அன்று எந்த கருணையோடு ஆட்கொண்டாயோ அந்த குணம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதா என்று கேட்பது போல அமைந்த துணை பருக நின்றதோர், நின்றதோர் என்று நின்றது என்று நிற்கின்றதோர் என்று சொல்லல. நான் மழை கையிலங்கு போர் கிண்ணமென்றலால் அறியின்றனை கருதுகின்றேன் என்று தன்னை பற்றி நிகழ்காலத்திலே சொன்னவர் இறைவனுடைய கருணையை பற்றி சொல்லும்போது இறந்த காலத்தில் சொல்றார், பருக நின்றதோர் துப்பன், பருக நிற்கின்றதோர் துப்பன் இல்ல. இப்போது பெருமான் அந்த அருளை செய்யவில்லை. பெருமான் பண்டு ஆண்டபோது பெரும் கருணையாளனாக ஆண்டான், அவன் அப்படியே இருப்பான் என்று என்னுடைய அறியாமையினாலே நான் வந்து அவனை இகழ்ந்தேன். இகழ்தல்னா மரத்தல் அர்த்தம், இகழ்தல்னா பழித்தல் அர்த்தம் கிடையாது, நான் அவனை இகழ்ந்தேன். சாமி எப்போது நமக்கு எளியவர் என்று நினைத்து நான் வாழாயிருந்தேன் என்று பார்த்து புனை பருக நின்றதோர் துணே சுடர் முடியனே, சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஜடையினை முடியாக கொண்டவனே என்பது ஒரு பொருள். சுடர் மூன்று சுடர்கள், சூரியன் சந்திரன் அக்னி என்பதை மூன்று சுடர்கள் சொல்வார்கள். அதிலே பெருமானுடைய முடியிலே இருக்கின்ற சுடர் திங்கள், திங்களாகின்ற சுடரினை முடியிலே அணிந்திருப்பவனே என்று பொருள் கொள்ளலாம். சுடர் விளங்குகின்ற முடியன் என்பது அதுக்கு பொருள். சுடர்கின்ற முடியன் என்று அது வினைத்தொகையாக கொள்ளலாம், ஊறுகாய் போல சுடர் முடியன், சுடர்கின்ற முடியன். பெருமானுடைய தடையே ஒளி மிகுந்தது, பெருமானுடைய இருட்டில் கூட பெருமானுடைய தடை சிவந்த வண்ணம் காணப்படும், செஞ்சடையப்பர். ஆகவே நீங்க பார்க்கலாம் கேதார்நாத்ல அமாவாசை இருட்டில் கூட வெளுப்பா தெரியும், அந்த மலை பனியினால் வேறொரு விளக்கில்லாமலேயே விளங்குகின்ற வெண்மையான மலைகள் உண்டு இமயமலை. அதுபோல பெருமான் சுடர் முடியான் என்றால் நிர்பிரகாசமாக பிரகாசிக்கின்ற ஜட்டா ஜடையினையே முடியாக கொண்டவன், ஜட்டாபரத்தையே முடியாக கிரீடமாக கொண்டவன். சுடர் முடியனே துணையாளனே, தனித்துணையாளனே, உயிர்களுக்கு தோன்றா துணையாக, ஒப்பற்ற துணையாக, ஆதியும் அந்தமும் ஆகின்ற துணையாக, இடையிலே தோன்றுகின்ற துணையாக இல்லாமல் எப்பொழுதும் உயிர்களுக்கு உறுதி செய்கின்ற துணையாக இருக்கின்ற பெருமானே என்பதே உளப்பாட்டு பண்ணினாலே எல்லா உயிர்களுக்கும் தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே. பெருமான் துணையாளன் தான், ஆனால் அவன் துணை செய்கின்றான் என்பதை அறிபவர்கள் தான் அந்த துணையினை பெற முடியும். இதோ நம்ம வாழ்க்கையில ஒரு சூட்சமம், நம்ம கிட்ட ஒருத்தர் அன்பா இருக்காங்க, அவங்க அன்பா இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுடைய அன்பை நம்ம நுகர முடியும். அறியாமையினால அந்த அன்பை நுகராமலே போய்விடுவார்கள் பலரும். தாயினுடைய அன்பை நுகர்வதில்லை, தந்தையுடைய அன்பை நுகர்வதில்லை, நண்பருடைய அன்பை நுகர்வதில்லை. என்ன காரணம், நண்பரிடத்திலே ஐயம், அதனால அந்த நட்பினுடைய பெருமையினை அறியாத காரணத்தினாலே அந்த அன்பினை நுகர முடியாது போகின்றது. அவர்கள் அன்பாக இருந்தாலும் கூட இவர்களால் நுகர முடியாது. இப்போது பெருமான் எல்லா உயிர்களுக்கும் துணையாக இருந்தாலும் கூட ஒரு சில உயிர்கள் தான் பெருமான் இவ்வாறு நமக்கு தனித்துணையாக இருக்கின்றான் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன. அதுதான் மெய்யடியாரு, பெருமான் தான் நமக்கு உறுதியான பொருள். மற்ற உறவுகளை விட அவனே நமக்கு உறுதியான உறவு, அவன் தான் மெய்யான துணை என்பதை நன்றாக அறிந்து வைத்தவர்கள் ஒருவர் தான், ஒரு சிலர் தான். அவர்கள் அந்த அறிவின் காரணமாக பெருமானுக்கு, பெருமானுடைய அன்பிற்கு கைமாறு செய்ய முடியாதே என்ற அந்த இரக்கத்தினாலேயே பெருமான் நமக்கு செய்கின்ற உபகாரத்துக்கு நம்ம பதில் உபகாரம் செய்ய முடியாது. என்பதனால சுபாவமாக இயற்கையாக பெருமானுக்கு தொண்டு செய்வதையே குணமாக கொண்டிருக்கிறார்கள். அவங்க யாரும் ஏவ வேண்டாம், ஏவாமலேயே இறைவனுக்கு தொண்டு செய்வார்கள். என்ன காரணம்னா, இறைவனுடைய அன்பை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார். இறைவன் காட்டுகின்ற அன்பனை அறிந்து வைத்திருப்பதனால அவர்கள் தான் நாயை போன்றவர்கள். நாயே அடி நாயே என்று அவர்கள் தான் தங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு நாய் தன்னுடைய எஜமானுடைய அன்பினை அறிந்து வைத்திருப்பதனால அது எஜமான விட்டு நகராம அவருடைய நிழல் போல அங்கேயே இருக்கு. யார் கத்து கொடுத்தாங்க அதுக்கு? அந்த நாயிடம் இருக்கின்ற நல்ல குணம் கூட மனிதர்கிட்ட இருக்கிறது. அப்ப அந்த நாய் என்ன பண்ணுது? அது அறிந்து வைத்திருக்கிறது, இவன் நமக்கு வேண்டியவன், நம்மிடம் அன்பு செய்பவன் என்று அறிவு இருப்பதனால அவனை விட்டு நகராது நிழல் போல இருக்கின்றது. அவன் அடித்தாலும் வாங்கிக் கொள்கின்றது, அவன் கொடுக்கும் போது உண்கின்றது, அவனுடைய அன்பினை பாராட்டுகின்றது. அந்த அன்பினை நன்றாக உருகின்ற நாய்கள் அந்த எஜமான இறந்து விட்டா தானும் இறந்து விடுகின்றன. அது கூட பாக்குறோம். அவன் காட்டுகின்ற அன்பிற்கு தகுந்தாமல் இந்த நாயினுடைய நன்றி விசுவாசம் இருக்கும். மெய்யான அன்பினை காட்டுகின்ற ஒரு தலைவன் இருந்தான் என்று சொன்னால் அவன் உயிர் விட்ட பிறகு இந்த நாய் உயிர் தரிக்காது. அப்படிப்பட்ட நாய்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், அதுவும் விட்டுரும். இனிமே நம்ம இருக்க வேணாம், அந்த தலைவனே இல்ல, நம்மையே இருக்கணும் என்று சொல்லி இறந்து விடும். அதை போன்று இறைவனிடத்தில் இறைவனை முழுவதும் சார்ந்திருப்பவர்கள் அவர்களுக்குத்தான் பெருமா இந்த இம்மையா என்ற துன்பம் வந்து அடரும் பொழுது, அடரும் பொழுதுன்னு நெருக்கும் பொழுது அவர்களுக்கு பேங்க்ல ஏற்கனவே போட்டு வச்ச பணம் போல பயன்படுகின்றார். நீங்க பேங்க்ல ஆர்டி போட்டுட்டே வரீங்க, அன்றாடம் அது தேவைப்படாது. திடீர்னு ஒரு செலவு வருது, ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஆர்டியில 60,000 தான் சேர்ந்திருக்கும், இருந்தாலும் நீங்க விடாம வந்து சேர்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஆர்டியை காமிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மேனேஜரா இருந்தா 1 லட்சம் ரூபாய் கூட நீங்க லோன் வாங்கிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை கிரெடிட் ஒத்திர செய்வாங்க, எப்படி நம்ம கிட்ட பழகுறாங்கன்னு பாத்துப்பாங்க பேங்க்ல, அவங்க கொடுப்பாங்க. அப்ப ஒரு ஆபத்திலே ஒரு பணம் உதவுவதை போல தன்னுடைய அடியாரர்களுக்குத்தான் பெருமான் உதவுகின்றான். ஏனையோருக்கு செய்வது பொதுவான உதவி, ஆனால் அடியாரர்களுக்கு செய்வது சிறப்பான உதவி. பெருமானிடத்துல வேண்டுதல் வேண்டாமே கிடையாது, இன்னார் வேணும் இன்னார் வேண்டாம் என்று அவன் நினைப்பதில்லை. இருந்தாலும் ஒரு பொருள் எவ்வாறு பயன்படும் என்பது இருக்கு, அந்த பொருளுடைய தன்மை அதனை நன்றாக வந்து மதிப்பவர்களுக்கு தான் அது சிறப்பாக பயன்படும். அதனை வந்து அறியாதவர்களுக்கு அது பொதுவாக தான் பயன்படும். இப்ப வந்து பெட்ரோல் போட்டா கார் வந்து எங்க வேணா ஓடும், அந்த பெட்ரோல் போல இறைவன் இருக்கிறாரு. பெட்ரோல் போட்ட காரை வந்து எங்க ஒரு நல்ல இடத்துக்கும் போகும், தீய இடத்துக்கும் போகும். காரை இயக்கின்ற அளவிலே நமக்கு உதவி செய்யுது. ஆனால் ஒரு டிரைவர் அப்படி இல்லை, டிரைவர் நல்ல டிரைவரா நம்ம வச்சிருக்கோம்னா அவர் தலைவன் வந்து முன்பின்னா இருந்தாலும் கூட டிரைவர் என்ன பண்ணுவாரு, அவர் குடிச்சிருந்தா கூட ஒழுங்கா வீட்டுக்கு ஓட்டிட்டு கொண்டு வந்துடும். அதே போல ஒரு நல்ல டிரைவரை விசுவாசமா நம்ம வச்சிருக்கோம் வச்சுங்களேன், நம்முடைய துன்ப நேரத்துல அவன் உதவுவதை போல அடியாரனுக்கு இம்மை வந்து அடர்க்கும் போது, அதாவது அவர்கள் செய்த முன் தீவினை பயன் இந்த பிரிவிலே அவர்களை வந்து நெருக்கும். அவர்கள் அடியார்களா இருக்கும் பொழுதும் நெருக்கும். அப்படி நெருக்கும் பொழுது தன்னுடைய அடியான் மட்டும் அந்த வினைப்பயனுக்கு உலவாத வண்ணம், உடைந்து போகாத வண்ணம் இறைவனுடைய அருள் வந்து கை வந்து காக்கும் என்று பார்க்கின்றோம். ஏனையோருக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, மற்றவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, மற்றவர்களுக்கு பொதுவான ட்ரீட்மெண்ட் தான். அவங்க எங்க போக சொல்றாங்களோ அங்க போகும் காரு, பெட்ரோல் தான் கார் ஓடும். அதுவும் இறைவன் எல்லாருக்கும் அது பொதுவான துணை, ஆனா இது சிறப்பான துணை. ஒரு சாரதியை போல நல்ல ஒரு நண்பரே நமக்கு காரை ஓட்டுற மாதிரி நம்ம சிரமப்படுகின்ற நேரத்துல நம்ம ஒழுங்கான இடத்துல வந்து சேர்க்கிற மாதிரி திருமணம் செய்வான். தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, எய்ப்பு என்றால் சிரமம், எய்த்த நிலை என்றால் இழைத்த நிலை, இழைப்பு தான் எய்ப்பு. நொடிந்து போன நிலை, எப்ப தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும், வெண்மை நரகம் விளைந்த போதிலும், இம்மை வினை அடர்த்தி எய்தும் போதிலும், அம்மையிலும் அஞ்செழுத்துமே. அப்ப இந்த நிலைகளிலெல்லாம் மெய்யடியார்களுக்கு இறைவனுடைய திருவுளே துணையாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். அது விசேடமாக வந்து அவர்களை காக்கும். தடுத்தாட்கொள்ளுதல் என்று சொல்றார். தம்பியாதவரை வந்து ஒரு தேவையில்லாத திருமணத்தை செய்து கொள்ளாமல் இறைவன் தடுத்து விட்டார். என்ன காரணம்? தன்னுடைய அடியவன் என்பதனால. அதே மாதிரி எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கிறாரா? எல்லாரையும் மாத்திக்கிட்டு விட்டுட்டு நம்பியாரு. அப்ப துணையாளரே என்பது பொது, தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே என்பது சிறப்பு. தன்னுடைய அடியார்களுக்கு எய்ப்பில் வைப்பு, வைப்பு என்பது பிக்ஸட் டெபாசிட், சேம நிதி. ஒருவருக்கு உலகிலே அவர் சேர்த்து வைத்த பணமானது ஒரு ஆபத்திலே உதவுவதைப் போல பெருமானுடைய திருவுள் என்பது இம்மைதனை அடர்க்கும் போது வந்து கை கொடுக்கும். அது யாருக்குன்னா அடியார்கள். தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, தொழும்பாளர் எய்ப்பில் வைப்பனே, எனை வைப்பதோ சொலாய் மைய வையகத்து, பெருமானே என்னை மட்டும் வையகத்து நையனி வைக்கலாமா? இந்த உலகத்திலே நான் வந்து அழிந்து போகும் வண்ணம் நெய்தல் அழிந்து போதல், நெய்தல் அழிந்து போதல். வையகத்தனைய நீ வைப்பதோ சொல்லா எங்கள் மன்னனே, எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமானே, உன்னுடைய மிகரியார்களை நீ காக்கும் வண்ணம் துன்பு உன்னால் காக்கப்பட்ட என்னை நீ கைவிடலாமா? முன்பு உன்னால் காக்கப்பட்டதால் தவறாக காக்கப்பட்டிருந்தாலும் கூட கைவிடுதல் என்பது அதனும் பெரிய தவறாக ஆகிவிடும். ஆகவே தொழிலாளருக்கு எழுத்தி வைப்பாக இருக்கின்ற பெருமானே, எனக்கு நீ உதவ வேண்டும் என்பது குறிப்பிட்டு இதனை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்தை, என வையகத்து நைய வைப்பதோ வைக்கலாமோ இது பொருத்துந்தானோ, கைமாறு கருதாது, நீ முன்பு ஆட்கொண்ட உன்னுடைய பெருங்கருணைக்கு இது பொருத்துந்தாய் பணியீர் என்று சொல்ல சொன்னாய் சொல்லுங்கள் எங்கள் மன்னனே.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: பாலினால் நறுநெய்யால். பாடிப்பவர் திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணிலே அமைந்த 7 திருப்பதிகம் முடிப்பது கங்கை பண்வரிசையிலே 44 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 36வது திருப்பதிகம், திருப்பாண்டிப்பதிகம், திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவானந்த விளைவு என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் அட்டானாராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: பாரவர் சேவடி சிக்கன சேர்மின்களே ஏ திருச்சிற்றம்ப
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, அம்மலர்ங்கிறது அந்த திருவடியாகிய மலர். அப்ப திருவடியாகிய மலரை வாழ்க வாழ்க என்றும் வெல்க வெல்க என்றும் போற்றி போற்றி என்றும் சொல்வாங்க. அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. வாக்கு என்னது? இந்த எதேனும் வாயினால சொல்லணும்னா கூட அது வந்து உன்னுடைய மணி வார்த்தை, உன்னை பற்றிய போலுடையாக இருக்கு. மணி வார்த்தைக்கு ஆக்கி என்னாச்சுனாரு, ஐம்புலன்கள் ஆற. இந்த ஐந்து பொறிகளும் ஆறன்ன முழுமையாக நடத்தும், முழுமையாக. என வேற எந்த திசையும் செல்லாமல் அப்படியே உன் திருவடியிலேயே உன் சிந்தனையாகவே இருக்குதே. ஐம்புலன்கள் ஆற வந்தனி. இப்படி சொன்ன போதே என்ன என்ன ஒரு என்ன ஒரு பாட்டு வரணும், இன்னொரு பாடல் வரணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, ஞாபகத்துக்கு வராம இருக்குமா? அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக சிந்தனின் தனக்காக்கி சிந்தையேயாக. பெரிய பிராணம் இது திருவாசகம் எல்லாம் ஒன்றுதான். அதனாலதான் இப்ப கூட வேடிக்கையா பிள்ளைகளுக்கு சொல்றது, எப்பா திரைப்படத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆனாதான் எதை பாக்குற, திரைப்படத்தை பாக்குற. லைட் எல்லாம் எரியுது, முறுக்கு விக்கிறான், இது விக்கிறான், எல்லாம் விக்கிறான், சோடா விக்கிறான்னு சொல்லும் போது அப்ப படம் காட்டினா உனக்கு விளங்குமோ? விளங்காது. படம்னு ஆரம்பிச்ச உடனே எது உட்காந்துடணும், முறுக்கு விக்கிறது உட்காந்துடணும், சோடா உட்காந்துடணும், லைட்டும் ஆஃப் ஆயிடணும், அப்பதானே கைலாசமே பார்க்க முடியுது. எல்லாம் கைலாசம் பாரடி வர்றது அவரு அப்படின்னு எல்லாம் பாக்குறீங்க. அப்போ இந்த விளக்கெல்லாம் இருந்ததுன்னா அதுல பார்க்க முடியல. அது போலத்தான் காது விளக்கு, மூக்கு விளக்கு, வாய் விளக்கு, உடம்பு விளக்கு, இந்த நாலு ஆஃப் ஆயிடணும். ஆஃப் ஆயிட்டு எது ஒண்ணு மட்டும் எரியணும், ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, இதெல்லாம் ஆஃப் ஆயிடணும். பக்கத்தில் இருக்கிறவங்க ஐயா திரைப்படத்துக்கு வரமாட்டிக்கு வந்திருக்கீங்களா இருக்குன்னு காதல் விடப்படாது, விழுந்து வச்சுங்க, இங்க போடும் படம். இப்பயே பக்கத்தில் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்கல்ல. அது போல கோயிலுக்கு போன யாராவதுன்னா அறுக்கப்படாது, அறுத்தாலும் காதல் விடப்படாது. காதல் நல்ல வடை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வடை, மிளகு வடை போட்டு அரைச்சி அவன் நிவேத்தியத்துக்கு போகுதுன்னு சொன்னேன். அப்படியே கவனமான வச்சுனேன், ஒழிஞ்சது நடராஜ தரிசனம் இங்க வந்தது, வடையில எல்லாம் போட்டுது, அல்ல மூக்கு தெரியாது, வாய் தீங்க. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் நான்கும், நாலு இருக்குது, மனம் புத்தி சித்தம் ஆங்காரம். இதுல மூணு ஆஃப் ஆயிடணும், மனம் புத்தி ஆங்காரம் மூணு உண்டணும். சிந்தனை மட்டுமே வேலை செய்யணும். சிந்தனின் தனக்காக்கி அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக. மூணு குணம் இருக்குது மனுஷனுக்கு, ராட்சதம் தாமதம் சாத்வீகம். இந்த ராட்சதம் இருந்தது பிச்சு பிடிக்க முடுவான் கோவம், தாமதம் இருந்தது அதுக்கு அடுக்குதுவா, அதுக்கு அடுக்குதுவா, நான் வர வேண்டியதுல அங்கேயே படுத்திருக்கலாம் தூங்கிடலாம், உன்னையவும் வர சொன்னாங்க, ரெண்டும் கெட்டு இல்ல, அங்க இருக்கிற தூக்கம் போட்டு இங்க இருக்கிற சில்லையும் போட்டுது சினிமாவுக்கு வந்து பதினஞ்சு ரூபா ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். ஒன்னு அழைச்சிட்டு வந்ததுனால மக்கள் அரை அங்கேயும் அங்கே இருந்துக்கலாம்ல, வீட்டில் படுத்து இருந்தது மட்டும் தூங்கலாம்ல, எனக்கும் பதினஞ்சு ரூபா ரேட்டு கம்மியா இருக்கும். அதனால இங்க யாரையும் குறிப்பன அல்ல கற்பனையே. எனவே இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய நாளில் எது வேலை செய்யணும் கோயிலுக்கு போகும்போது அந்த சிந்தனை மட்டுமே இருக்கணுமா. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக. குணம் ஒரு மூன்றும் ராட்சதம் வரக்கூடாது, தாமதம் வரக்கூடாது. என்ன சாத்விகம், சாத்விகம் அதான் பதுசான பண்பு, நிதானமான பண்பு. எதுன்னு கும்பிட்டு போகும்போது கொஞ்சம் யாராவது தள்ளினாங்க கூட, ஐயா எல்லாரும் ஒவ்வொருத்தரா பார்ப்போம், இல்ல நீங்க முன்ன போகணுமா, நான் இப்ப நின்றுட்டு நீங்க போங்கய்யா போங்க, அவன் போக மாட்டான் இப்படி சொன்ன ஒண்ணு, இல்ல நீங்களே போங்க, இல்ல பரவாயில்லையா நீங்க போங்கய்யா. அந்த நீங்க தாமதம் குணம் வந்துருச்சுங்க, தாமதம் குணம் வந்துச்சுன்னா அது போகும்போது என் பாட்டு விட்டுட்டு உட்காந்தே இருப்பான். ராட்சத குணம் வந்துருந்துச்சுன்னா மூளை இருக்காயா உனக்கு, உனக்கு மூளை இருக்காயா, உனக்கு மூளை இருக்காயா அப்படின்ட்டுதான். ராட்சத குணம் வந்தாலும் மூளை இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். தாமதம் குணம் வந்துன்னு சொன்னா போறவங்க எல்லாம் ஐயா தீபாரதன ஆகுது, எதுக்கு வர்றது வீட்டுல படுத்துருக்கலாமே, தீபாவதன ஆகுதுன்னு சொல்லும் போதாவது அப்படிங்களான்னு சொல்றதுக்கு இல்லாம ஆச்சு. அப்ப குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக அப்படி கண்டாராம் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் நடராஜ பெருமான். அதனால்தான் சாத்விகமேயாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்பம். அடா நடராஜா திருவடி அருமையாக தூக்கி நின்று ஆறுகிறார். திருக்கரங்கள் எப்பவுமே என்று வந்தா என்று கேட்கிறது. பக்கத்திலேயே பெருமாட்டி பதூச அப்படி மறைஞ்சி இருக்கிறார். இதுல பாருங்க, சிதம்பரத்தில் அம்மாவை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாத. சிவகாமி எங்க பாக்கிறது, ரொம்ப இப்படி விட்டு விட்டு அதுலயும் குருக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அடையாயே அவர் போயிட்டே இருக்காரு, பார்க்க முடியாது. பதுசு வாக்கே நோக்கிய மங்கை, பெருமான் திருவாயிலிருந்து எது வருதோ அது அதை கேட்கும், பதுசான பொண்ணு. அதனால சிவகாமி அம்மைய பார்க்கணும்னா ரொம்ப பொறுத்து, இந்த தீட்சை எல்லாம் போறது வரதெல்லாம் போக்கும் வரவும் புனர்மிலா புண்ணியனே போங்கடா, காக்கு மேம் காவலனே, அடாடா காண்பரிய பேரொழியே எல்லாம் மறைச்சு விட்டான் ஐயா. இதெல்லாம் அனுபவத்துக்கு வந்து கொஞ்சம் நின்று பார்த்தோம்னா அந்த குருக்கள் எல்லாம் வந்த எப்படி பார்த்தவனே அம்மா அப்படியே நிப்பான். அதனால எந்தை வாழ் அந்த அருப்பெருங்கூத்தின் வந்த பேர் என்று வெள்ளத்துள் திளைத்து மாறிலா பகிழ்ச்சியில் வளர்ந்தார் என்ன சுந்தரமூர் சுவாமி. தென்னிலா மலர்ந்த வேணியாய் சேர்க்கிறாரெல்லாம் பாடுறாரு. தென்னிலாமல பெருமான் நோக்கி அழைக்கிறாராம், தென்னிலாமலர்ந்த வேணியாய் உண்டன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம். பெருமானே எனக்கு இந்த பிறப்பு கூட வேணும், இன்னும் இன்னொரு பிறப்பு கூட வேண்டாம், ஆனா இந்த பிறப்பு கூட எனக்கு அழிய வேணாம் இருக்கட்டும். ஏன்னது உன்னையே பார்த்துக்கிட்டு உன்னை வணங்க முடியாத பிறப்பு இருந்தா அந்த பிறப்பு இருக்கட்டும் சாமி. பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பைகளல்கள் வெல்க அப்படின்னார் பணிவாசகர். பெருமானி அடியனை பொறுத்த வரைக்கும் பிறப்பே அறுக்க வேணாம், இந்த பிறப்பு இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா வணங்கிக்கிட்டே இருக்கட்டுமே நினைக்கிறேன், தப்பா மன்னிச்சுக்கணும். அது மாதிரி பிறப்பு அறுக்க கூட வேணாம், அந்த பிறப்பே இருக்கட்டும். மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் பொழிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதியம் பாடினார் பரவினார் பணிந்தார். எட்டாம் நூற்றாண்டிலும் பிறக்கல சுந்தரமூர் சுவாமிகள் தில்லையை எவ்வாறு வணங்கினார் என்பதை அப்படியே ஒளியும் ஒளியுமா காட்டினார் சேர்க்கல. இந்த ரெண்டு பாட்டு ஞாபகத்தில் இருந்ததுன்னு சொன்னா சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டில் தில்லையில் எவ்வாறு வணங்கினார் அப்படியே எழுதலாம். எங்கே பார்த்தீர், சேக்கடாருடைய அருளாசியால் பார்த்தீர் என்று சொன்ன. இதெல்லாம் வலித்து ரொம்ப அருமையான பெரிய புராணம் போன்ற ஒரு நூல் இல்லவா. எத்தனை 60-63 பேருடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டு ஒரு வரலாறு இன்னொரு வரலாறு சம்பந்தப்படாமே ஆனா எல்லாத்தோட ஏய்வுபடுத்தி ரொம்ப அற்புதமா பாடினார்னா பெரியவராணம். அந்த அளவில் நம்ம எல்லாம் பெருமிதத்தோடு இருக்கலாம், ஆங்காரம் வரக்கூடாது. பெருமிதம் வேற, பெருமிதம்னா ஒரு பெருமகிழ்ச்சி. அப்பா நமக்கு என்ன கிடைச்சதுப்பா, பன்னெண்டாம் திருமுறை இத திருமுறை எல்லாம் பன்னெண்டா ஆடால் ஆடாளா கொடுத்து வச்சோம் போங்க அப்படின்னு பேசிக்கலாம். அதுல பெரிவிராணம் ரொம்ப அருமை. எனவே இப்படியாக சிந்தனின் தனக்காக்கி நாயினின் கண்ணினின் தெருப்பாத போதுக்காக்கி, போதுக்கு ஆக்குதல் என்ன அப்படின்னு கேட்டா அந்த கண்கள் ரெண்டும் திருவடியே பார்த்துட்டு இருக்கிற வேற அசந்து வேற கண்ணை மூடி கூட திறக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த இமைக்கிற நேரத்தில் மறைஞ்சிடுமே அப்படின்னு அவள் திறந்தபடியே இருக்கு, திறந்தபடியே இருக்கு. ஏன்னா அது மூடினா கூட போச்சு, அந்த நேரம் போடுமே. கண்ணி

இந்த ஐந்து பொறிகளும் நல்ல முழுமையாக நிறைவு பெற்றதாம். இன்னைக்கு தாயா நடராஜ பெருமானே ஒரு ஒரு மணி நேரம் என்னை மறந்தே போயிட, ஒரு மணி நேரம் ஆயிட்டுது அடே ஐந்து சொல்ல மாதிரி இருந்துதான். ஆரமந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே. பெருமானி நீ உனக்கு பெரிய ஆற்றல் இருக்கணும், இல்லையானா இந்த மாதிரி என்னுடைய ஆன்மாவில நீ உள்ள பூந்திய, நீ நல்லப்ப நாவுக்கரசர் போன்ற சுந்தரர் போன்ற அடிவருடைய உள்ளத்துல போகலாம். பேத்தியலர் என் போன்ற உள்ளத்திலேயே நீ பூந்தேன்னா அது உனக்கு ரொம்ப ஆற்றல் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். ஏன் அவ்வளவு டன் டன்னா இங்க உள்ள இருக்கு எல்லாம் பாவம். எனவே பூந்தவிச்சை மால முத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை, உன்னை என்னிடத்திலேயே தந்துட்ட, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்களோ சதுர என்றார் பின்னும். அதனால உன்னை தந்தனை ஞாபகமா சித்தாந்த சாத்திரம், சித்தாந்த சாத்திரம் நம் செயல் அற்று இந்த நாம்

அப்படி ஒரு பாடுறதுக்கே நம்ம திருவாசகம் தான் காரணம். ஏன்னா திருமுறை முன்னே, சித்தாந்த சாத்திரம் பின்னே. யாருக்கு நீ அப்படின்னு கேட்டா, பெருமானி யான் எனதுங்கிற அந்த ரெண்டு அந்த அகந்தார அகங்காரம் நீங்கிட்டுன்னு சொன்னா, அப்புறம் தன் செயல் தானே என்று உந்தி பெற அவனுக்கு அப்புறம் இவனுக்கு ஒன்னும் செயல் இல்லை, எல்லாம் ஆண்டவன் செயலாயிடுது. அது மட்டுமா, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற அவன் தன்னையே கொடுத்துருவான்ப்பா என்றார். இங்கே தந்தனை உன்னை தந்தாய், செந்தாமரைக்காடு அணைய மேனி தனிச்சுடரே, செந்தாமரைக்காடு அணைய மேனி தனிச்சுடரேன். பெருமானி உன் திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் எல்லாம் செந்தாமரை, தாமரை முகம் தாமரை, கண் தாமரை, இதயம் தாமரை, கைகள் தாமரை, திருவடி தாமரை, எல்லாம் தாமரை, எல்லாம் தாமரையாக. அப்போ பெருமான் எப்படி இருந்தது, செந்தாமரை காடு, ஒரே தாமரை பூத்த தடாகம் அப்படின்னு நம்முடைய இவர் தடவான் பேசியிருப்பார் அல்லவா, அது மாதிரி தாமரை பூத்த தடாகம் அப்படின்னு பாடினார் அவரு. இவர் தாமரை காடுடி எது பெருமானினர், ஏன்னா எல்லாம் தாமரை கம்பர். அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றது அம்மா, எங்க பாடினாரு, காட்டுக்கு போற. அப்பொழுது அளந்த அந்த வாசகம் கேட்ட பின்னர், அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றது அம்மா, அது ரொம்ப அருமையான கும்பர். கும்பர்லவா உப்பதே முன்பு இயல்பாகவே அவருடைய முகம் தாமரை போலத்தான் இருக்குமா, ராமனுடைய முகம். ஆனா இந்த மாதிரி அப்பா ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமையைக் கண்டு பூழிவம் காணும் நின்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வாயன்று எம்பினன் மன்னன். அப்பா சொன்னாங்கப்பா அப்படி சொன்ன உடனே, ஏற்கனவேயே அந்த முகம் தாமரை, இந்த வாசகம் கேட்டவுடனே, அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றதம்மா, அப்பதான் மலருது அந்த மலருடன் நம்ம உண்மையா இருந்தது. கொம்பர்லவா கொம்பர் இல்ல, மணிவாசர் பார்த்தார் அங்கே ஒரு தாமரை மலர்ந்தது, இங்கே செந்தாமரை காடே மலர்ந்தது. செந்தாமரை காடு அணைய மீனி தனிச்சுடரே, உன்னுடைய தலை திருவடி திருமுடி முதல் திருவடி வரையிலும் தாமா தாமரையாகவே இருக்குதப்பா. இரண்டு மிலி தமிழ நேர்க்கே, என்ன இரண்டு மில்லியினர், ஒன்னு ஒளிகியல் இருக்கணும் அல்லது அருளியல் இருக்கணும், ரெண்டும் இல்லாம இதுல போனா அங்க வருது அதுல போனா இங்க வருது இப்படி இருக்குதுப்பா. இரண்டு மிலி தமிழ நேர்க்கே என்று சொல்லி ரொம்ப அருமையாக இந்த வணக்கம் இந்த பாடல்லாம் நீங்க தனியா இருக்கும் போய் படிச்சு பார்த்தாலே ரொம்ப அழகாக அப்படியே நம்முடைய அமைப்பு தரும். தனியனின் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்றொண்டின்றி தனியனே துவர்வாய

0: என்று எண்ணி அஞ்செடுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. அப்பா, ஒரு பெரிய கடல். ஏற்கனவே ஒரு பெரியவர் கடல்லேயே தள்ளப்பட்டது. யாரு? அப்பர் சுவாமி. இல்ல, கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயது. எத்தனாவது தீங்கு இது? எத்தனாவது முறையாக இழைக்கப்பட்ட தீங்கு? கடைசி நான்காவது. முதல் தீங்கு என்ன? நீற்றரை. நீற்றரை. இரண்டாவது தீங்கு விஷம். மூணாவது யானை. நான்காவது கடல்லையே போடும். நான்கு தீங்கு. அதனால நான்காவது தீக்கு. ஏன்னா அதெல்லாம் இங்க வச்சு வேலை செஞ்சது. எங்க? அரண்மனை பக்கத்துல, பல்லவருடைய அரண்மனையில பக்கத்திலேயே ஒரு மீட்டரை உண்டாகப்பா, தேவத்தரப்பா, கொண்டி வரவை நிறுத்தப்பா, நல்ல இழுத்து போட்டு பூட்டி, திண்டுக்கல் போட்டு போட்டு பூட்டி நல்லா தூக்கி பாரு, ஏன்னா திறந்து வந்துட்டாருன்னா என்ன பண்றது? சரின்னு போட்டாச்சு அல்லவா. ஏழு நாட்களுக்கு பின் எல்லாம் திரைப்படம் தான். ஏழு நாட்களுக்கு பின் வரும்போது என்ன பண்ண? ரெண்டு கூட ஒரு மம்பட்டி எடுத்துட்டு வந்தான். ஏன்? சாம்பலா இருக்கும், அதை அப்படியே எடுத்து கூடையில போட்டு கொண்டு போய் கொட்டி விடலான்னு அவன் நினைப்பு. சரி, இங்க என்ன ரெண்டு கூட மண் இதெல்லாம் இருக்குது, எடுத்து திரடா அந்த சாவி என்ன. அது என்ன? பாதுகாப்பா பல்லவ மன்னன் கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா அந்த சாவி யாரும் திறக்கப்படாதுன்னு எடுத்து எடுத்து திறந்தாரு. திறந்தா இப்ப ஒளியும் ஒளியும். திறந்து பார்த்தா, ஏன்டா கூட எடுத்துட்டு வந்த? நான் அப்பதான் வேணான்னு, நீ தான்டா எடுத்துட்டு வர சொன்ன. மம்புட்டி எதுக்கு வர சொன்ன? பெரிய மகான்டான்னாரு. நீ தான்டா எடுத்துட்டு வர சொன்ன. அதெல்லாம் மகேந்திர பல்லவனே வந்துட்டான். என்னப்பா? ஒன்னும் இல்ல, வந்து சாமி என்ன என்ன தெரியுது பாத்தியா? என்ன தெரியுது? அப்படியே ஏழு நாட்கள் கழிச்சு அப்படி அப்படி நடப்பட எடுத்தார். யாரு சேர்க்கிறாரா எடுத்தார். இங்க நீட்டரையில ஏழு நாட்கள் இருந்து ஏழாம் நாள் அப்படி கதவு திறந்தவுடன் எப்படி இருந்தோ கேட்டா, அது எப்படியோ ஏழாம் நூற்றாண்டு நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். இல்லை சேக்கிடா, நிழற்படம். ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி. இந்த ஏழு நாளைக்கு முன்ன உள்ள நுழையும் உள்ள ஒன்று போடும்போது மனுஷன் முகமெல்லாம் தொங்கி கிடந்தது. இப்ப என்னன்னா தெம்பா இருக்குது. ஏ சார், எங்க கல்லூரி பையன், அவன் என்ன கேட்டா, தெம்பா இருக்கணும்னா யா தினமும் கொஞ்சம் குளிக்கணும், ரெண்டு சோத்த இட்லியா சாப்பிடணும், ரெண்டும் இல்லாத எப்படி இருப்பாருன்னார். உட்கார்றா, கையில பேனா பென்சிலா எடுத்து வந்திருக்கியா, உட்காரு குடிச்சுக்கோங்க, நிறைய குளிக்கணும். அப்பவா இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க புறந்தூய்மை நீரானமையும்னு திருவள்ளுவர் சொன்னார்ல. புறந்தூய்மை நீரானமையும், உனக்கு வெளித்தூய்மை வேணும்னு சொன்னா தண்ணீர்ல தான் வரும் திருவள்ளுவர். அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். எல்லாரும் புறத்தூய்மைக்கு சொல்லுவான், திருவள்ளுவர் அகத்தூய்மைக்கு சொன்னார். புறத்துல தூய்மை வேணும்னு சொன்னா தண்ணீர்ல முழுகணும். இந்த அகத்துல தூய்மை வேணும்னா சத்தியம் இருக்கணும்னு. அதுக்கு மைசூர் சாண்டில் எல்லாம் ஒண்ணு உதவாதுட. மைசூர் சாண்டில் மேல போட்டுக்கலாம், இங்க எங்க உள்ள எங்க போடுறது? உள்ள நிற வாய்மையால் காணப்படும். சத்தியம் தவறாமையினால் இந்த உள்ளம் தூய்மையாகும். சிங்கம் சொல்லிச்சு, சிங்கம் இந்த ஒரு குரலே போதுமே. அதனால இவர் அப்படி என்ன கேட்டா உள்ள இருக்காரு, தம்பி தினமும் குளிச்சா இருப்பார். அது எப்படி சார் குளிக்கிறது? ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி பெருமானையே நினைந்திருந்தாரா? தன்னை மறந்து பெருமான் வழங்குகின்ற அந்த ஆனந்தம் மகிழ்ச்சின்னு இருக்குப்பார். அந்த மகிழ்ச்சிங்கிறதுல தினமும் குளிச்சா இருப்பா. அதனாலதான் உடம்பு பல பல வல்லர் இருப்பாரு, பல வல்லர் இருப்பாரு. ஆமா, இடை மூழ்கி ஏசாமி புவா சாப்பாடுன்னாரு. அம்பல புஷ்பு மலாபடி வெங்காய சட்னி, அப்புறம் வந்து கொத்தமல்லி துவையல், கருவேப்பில துவையல், எதை தொட்டுக்கிறது, கொஞ்சம் வத்த குழம்பு வச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கிளம்புல சாயந்தரம் சாப்பிடும் போது சார் வத்த குழம்பு சாப்பிடுங்கன்னு வச்சாரு.
1: அம்பலவர் தேனுண்டு மலர்பாதத்து அமுது உண்டு. அந்த திருவடி இன்பம் என்று சொல்லுகின்ற அந்த அமுதை சாப்பிட்டாராம். அதனால தெளிவு எய்தி தெளிவு எய்தி. இவர் மீட்டரையில போடும்போது 60 பவுண்டு கூட இல்ல, இப்ப வந்து 300 பவுண்டு ஜும்னு. ஏப்பா இவன், ஏன் மனுஷன் என்னையா மனுஷன், கைகாலெல்லாம் நல்லா சிவந்து வந்து பிரமாதமா இருக்காரு அப்படின்னாரு. இப்ப எல்லாம் உங்க உங்க மகேந்திர மன்னன் போன சொன்ன இல்ல, நீ எல்லாம் எவ்வளவு நேரத்தில் போவ? 1 ஹவர்ல போவீங்க. எங்க ஐயா வந்து ஒரு 20 நிமிஷத்துல போடுவார். அப்படி இருக்கும் தெளிவு எய்தி ஊனந்தான் இயராகி உவந்திருந்தார் தமை கண்டே. கொஞ்சம் முகத்துல சுழித்து இருக்கணுமே, நல்ல மகிழ்ச்சியா இருக்குது. ஏனர் சிந்தை மகிழச்சி வபுரானந்தன்மை முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான். நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா பெருமானை பற்றிய போட்டி பேசிட்டு இருக்கணும். அதனால மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தார். அதனால ஊனந்தான் இளராகி வந்திருந்தார் தமை கண்டே. அப்பதான் அந்த பயவ ஈனந்தாங்கியதிலதான் மனுஷன் என்ன கொஞ்சம் கூட சோர்வு இல்ல, மனுஷன் எல்லாம் சாம்பலா போயிட்டான் நினைச்சோம். என்ன அதிசயம் என்ற அருமையான பாட்டு. இதெல்லாம் சேக்கலாறுதான். இது மாதிரிலாம் திருநாவுக்கரசு வரலாற்றை பாடியிருக்காரு. அப்படியே நேரில் நாம் இருந்து அந்த நீட்டறையில் போட்டது போல அந்த 7ஆம் நாள் திறக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்றவர்கள் நாமும் ஒருவராக இருப்பது போல அந்த பெருமானுடைய திருமுகத்தை அப்படி கண்டு வணங்குவது போல பண்ணலாம். இப்படி எல்லாம் சரி. ஆகவேதான் இப்போ என்ன வரும்னா ஒரு பெரிய இது கடல், அவரை வந்து அவர் கடல்ல போட்டாங்க. இப்ப நாமெல்லாம் எங்க இருக்கும்? திருவண்ணாமலையிலே முருகன் குமரன் கோயில் இல்லை. என்ன சார் நீங்க, நாம தான் இங்க இருக்கிறோம், குமரன் கோவில் தான் இருக்கிறேன். சத்தியம் ஐயா எங்கதான் இருக்கிறோம்? கடலுக்குள். இப்படிதான் எங்களை சொல்லாதீங்க. நீங்க வேணாப்பா, நீங்க வேணா திருவண்ணாமலை குமரன் கோயிலே இருக்க, நான் இங்க இருக்கிறேன்னா அப்படி வேணா சொல்லீங்க சார். ஏன்னா நம்ம அப்படி சொல்ல வேணாம். பெரிய கடல்ல நிக்கிறேங்க. எப்படி தனிய நீமே இங்க துன்ப காலத்துல ஒருத்தருக்கு 2 பேர் இருந்தா கொஞ்சம் நமக்கு அந்த துன்ப ஆறுதல் பெறும். தன்னும் தனியா இருந்துட்டேன்னு வச்சுங்க, ரொம்ப துன்பமா இருக்கும். பாவம் இல்ல. தனிய நீன் தன்னும் தனி, வேற யாருமே எந்த கடல்ல என்ன. ஏப்பா நீங்க வங்காளவிரி கூட கடல் எங்க இந்த பக்கம் இருக்குது? கிழக்க. அரபிக்கடல் எங்க இருக்குது? மேற்க. ரெண்டு சேர்ந்தது எங்க? இந்து மகாசமுத்திரம் தெற்கு இருக்கு. அந்த கடல்ல, அந்த கடல் நடுப்புல பெரும் பிறவி, இந்த தனியனியின் பெரும் பிறவி இல்ல, இங்க பிறவியாகிய கடல். கூடுமான வரைக்கும் எல்லாருமே பிறவிய கடலாக உருவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது அளவற்றதுன்னு திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் பாத்தீங்களா. பெரும் பிறவி பௌவத்து எவ்வம், அந்த மாதிரி பிறவியாகிய கடல்ல கிடக்கிறோம். அதுல என்னன்னு கேட்டா, நீங்க ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம்னா வம்பு இல்ல, போயிருக்கீங்கல்ல ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம். ராமேஸ்வரத்துல நம்ம குளிச்சோம்னா அக்னி தீர்த்தம்ங்கிறது அலையே இருக்காது, சும்மா குளத்துல குளிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எல்ல வரைக்கும் அதுக்கு அக்னி தீர்த்தம்னே பேர். இந்த புறம் கோவில், இந்த புறம் கடல், நடுப்புற திருப்பணத்தால் காசி திருமணம், அதுலதான் நாங்க கொடுத்து வச்சது. அதனால பல முறை இப்படி போனோம்னா பெருமானை, இப்படி போனா கடல்ல குளிக்கலாம். நடுவுல சின்ன தெருவுதான் அந்த தெருவுல. அதனால அங்க நீங்க ஒண்ணு, ஆனா நாமே திருச்செந்தூருடைய கன்னியாகுமரியோ குளிச்சோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? பௌ பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால், பெரிய பெரிய அல ஒரு பனைமரம் வரைக்கும் உயர் மாதிரி. பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு, எற்றுண்டுன்னு ஒரு அளவு வந்ததுன்னா அப்படி கொண்டு தெரியுது கரை பக்கம், இன்னொரு அளவு வந்ததுன்னா அப்படி பொக்கு எடுத்துட்டு நடுப்புற போய் சொல்லிடுது எற்றுண்டு. சரி, ஏதாவது தப்பி தேடி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, ペレビアギペレンガルレエンナプリゼルゲワイペオンミヤヤトンデパトンディンディープリカルレプリプリンポイプアラマンダブリルコボデパーリンカーラブリエキルエンナプンデタニブラブリエエブリエタテリギディエンナプンデジェナカニエイネルトゥバーワイアーリエンナムカーラルカラクンドカニエイネルトゥバーワイアーリエンナムカーラルカラクンドカニエイネルトゥバーワイアーリエンナムンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドカーラルカラクンドアルヴェルナ、アルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルアンダペンニンバマイヤペリヤスラミンカーラカブチャ。イペナチミネアカカラカミヤアチキトゥカラネレペラテガエイペカラアトムニングカマワンスュラヴィンバイパティイニエンネウユマリエンディエンディエンニヒイニメンダンナインダパティカポーズアウロザンダカダレインディカエノアニムシャンカリチュアウロザンニムシャカナギタやんでいるかもね。いにやんね、うゆまり、やんでんでやんね。うりやばもんで、やんでくるあるみや、なるべく、てるんじゃなくて、パディングラクルタ。なま、あやぱらそれ、てるんじゃなくて。なのさまんだら、なんでてるパディングパディングか。てるんじゃなくて、パディング。やぱぱんだで、なるパディングぱんだで。何が言うか、トゥンジャルム、トゥンジャルアーダポーズ、何が言うか、シーガリレ、ヤパパンダで、フォンウルカリアンポーズ、ヤーレカーヘ、ウナルカーン、ガナバリヘルカー、ガナバリヘルナバネジェ、イヴァリケンアラミア、フォンウルカリアンペアヘ、アウレジャリマンダムラソリ、ナナポトンプレゼ、ナランギムディクンプレゼ、アブリンデゼ、ナナポトゥ、ムディクンプレゼ、フォンウルカリアン。やっぱりあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあレー、ウェルトルプアンガンゲセラカルテングルコニカレヘラ、リケア、レベリンコラマン、ネギロリネル。ケアドメイアディント。ヤンナ、インデンデヴェルトル、インデンデヴェルトル、アテニングトル、アテニーデ、インデルトル、コンノ、アダンデル。イザネキペリレ、ネキペリレ、アディネル。インデルトル、ネキノコラ、テリトン、アディント。パートルネ、アソナル。ヤンナテリジェネル、ヤンナテリジェルトル、ヤナバディヘルヤラテリジェルケール、ナンギウエルムのラタテテリジェルケール、アナウンセチュラインガルズ、エンダ
2: ル。Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருமழபாடி மார்க்கண்டேய முனிவர் பொருட்டு இறைவன் மழுவேந்தி நடனமாடி காட்சி தந்தமையால் மழுவாடி என்ற பெயர் அமைந்ததாக தலபுராணம் கூறும். மழவர்பாடி மழபாடி ஆயிற்று என்றும் சான்றோர் உரைப்பர். கொள்ளிட நதி இத்திருத்தல இறைவர் திருமுன்பு உத்தரவாகினியாக வடதிசை நோக்கி பாய்வது பெரும் சிறப்பு. திருமால், இந்திரன் முதலியோர் வழிபட்ட தலம். அதிகார நந்தியம் பெருமான் சுயம்பிரகாசையுடன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருந்து மனவிழா கொள்ளும் சிறப்பு காண வேண்டிய கவினா திருவிழாவாகும். இந்நிகழ்விற்கு திருவையாற்றினின்றும் ஐயாரப்பர் எழுந்தருளுவது ஐதீகம். இறைவர் வைத்தியநாதர், மழுவாட்டீஸ்வரர், வைரத்தூண்நாதர், வஜ்ரதம்பேஸ்வரர். இறைவி அழகம்மை, பாலாம்பிகை, சுந்தராம்பிகை. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், கொள்ளிடம். சத்தியலோகத்திலிருந்து புருஷாமிருகம் இச்சிவலிங்கப் பெருமானை கொணர்ந்து இங்கெழுந்தருளச் செய்து வழிபட்டது. இதையறிந்த பிரம்மா பெயர்த்தெடுக்க முயன்றபோது முடியாது போகவே இது வைரத்தூணோ என்று வியந்து மீண்டும் போற்றி துதித்தார் என்பது புராணம். அப்பர் பெருமான் திருவாக்கில் மழபாடி வைரத்தூணே என்று போற்றி பரவிய செய்தி அறியலாம். சுந்தரர் பெருமான் கனவில் வெளிப்பட்ட இறைவன் மழபாடி வர மறந்தனையோ என்று அருளிய திறம் உணர்ந்து திருமழபாடிக்கு எழுந்தருளி குழகாகிய கோலம் கண்ட நினைவு உள்ள துதிப்ப பொன்னார் மேனியனே எனத் தொடங்கி திருப்பதிகம் பாடினார். அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று இறைவர் மாட்டு கொண்ட உழுவல் அன்பை புலப்படுத்தி பாடினர் பொன்னார் மேனியனே எனும் பாடல் பண் நட்டராகும்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திருப்பழனம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தோய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவலஞ்சுழி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்புகலூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

தலம் திருக்கடவுர் மயானம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் பழம்பஞ்சுரம். இராகம் சங்கராபரணம். திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டிப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: திருப்பாண்டிப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அதோமுக தரிசனம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 2 தந்திரம் அதோமுக தரிசனம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

திரவுல் பரமத கோளறியே குடகள் வளைகள் தரளம் சொறியும் கடல் குடை சோழ்ந்ததராய் மல்லனே. மல்லிய மோகச்சுவை

சிறுமுள் குளிகிற் சிற கொதுக்கி உழல் தனர் போல இருள் தனையால் உலகல் பரசல் குணல் திகழ் ஞான சம்பந்தனே.

முழு நிதிகள் பரிசல் கொணர்வான் அமைகின்றனர் பலர் பார்த்து இனி அரிசல் கணைதல் எல்லாம் கருதரு காசனிதல் சுரிசன்கணே வயல் தந்த நகரல்ல தூ மொழிக்கே மொழிவது.

பலிகழத்தில் தோல் கவுளியர் ஜீவல் கடல் உடுத்த ஒலிதரு நீர் வையகத்தை உரையிட்ட தொத்தே திருவலி தருவார் வனியாம் மடமாதினை வாட்டுவதே வாட்டுவர் தத்தம் துயரைவல் கேழலில் பில்பு சென்ற வேட்டுவரை கோலத்து வேத தலைவனை மெல்விரலால் தோட்டியல் காதல் இவள் என்று

காதைக்க சோழ் விசும்பி காட்டிய கல்லில் களத்திரவானவை களத்திரவானவை கத்தவரே அவரை சென்று அணுகுவரே.

கவர்கின்ற சூலத்தொடு நின்று தோன்றுனை கடிநகரே நகரம் கடப்பண்டு தேர் திசை நின்று நான் மறைகள் பகர் அம்

கிழ்ந்து அருளல் கொலால் தொழு நேர் வைகை குழுவாயதிர்ந்த உரிக்கை பரிதலை கொண்டதங்கள் கழுவா உடல் கழுவின ஆக்கிய

கவிக்கு தகுவன கண்ணுக்கு இனியன கேட்டில் கண்ணுக்கு இனியன கேட்டில் இல்பொன் செவிக்கு தகுவன சிந்தைக்கு உரியன பைந்தரளல் நவிக்கள் சிறு

நங்கிய மாடச் சிறபுறத்தான் இருந் தமிழே இருந்த புகழி கோலக்கா கோலக்கா எழில் ஆவடு துறை சீர் பொருந்து அறத்துறை ஓனகள் தாழ நல் பொன்

திருவாய் மொழிகள் அருளிச்சேர எல்லாலே பணிவார்க்க இல்லை கால் கயமாலயவே மாலை ஒப்பாகுல் பிறை முன்பு நின்று மணி குறுக்கே வேலையை பாடனைந்தாங்கு எழில் மல்மதல் வில் குனித்த கோலை எப்போதும் பிடிப்பல் வடுப்படுகு கொ

இடை வளரையாகத்து ஞான சம்பந்தல் இருள் சொருதி கழை வளர் குன்று கடத்தலுள் காண்பே கடைசியர் நீள் முளை வளர்

0: திருச்செற்றம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: சிதம்பரம் திருச்சிற்றம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்
4: பண் தக்கராகம் இரண்டாம் கட்டளை, ஓடே கலன் என்ற திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 12. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மதுரைக்கு அருகாமையில் செல்லும் போது மந்திரி குலச்சிரியாரை அனுப்பி அவரை வரவேறுங்கள் என்று சொல்லுகிறார்கள் மங்கையர்க்கரசியார். மதுரைப்பதிக்கு வெளிப்புறத்துல வருகிறார் சாமி, சின்னம் ஊதுகிறார்கள், சிவிகையில் வருகிறார் சாமி, கீழே விழுந்து கிடக்கிறார் குலச்சிரியார். பக்கத்திலேயே சொல்லுகிறார்கள், மந்திரி குலச்சிரியார் வணங்கி கிடக்கிறார் அப்படின்னு. பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி அவரை தூக்கி விடுகிறார். அவரை தூக்கி விடுகிற அளவுக்கு அவருடைய துன்பம் தாங்க முடியாமல் கீழே படுத்தவர், கீழே வணங்கினவர், கீழே இருந்தே படுத்த கிடக்கிறார், எழுந்திருக்கிறார். அப்போதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது தெய்வ சேக்கிரார் பெருமான் ஒரு பாடல் எழுதி வைக்கிறார். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் அது குலச்சிரையார் சொல்லுவது போல இருக்கிறது.

ஆச்சாரியார் சொல்லுகிறாராம், சென்ற காலத்தின் பழுதில அத்துறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப் பெற்ற பேர் இதனால் எத்தைக்கும் திருவருள் உடையேம். சென்ற காலத்திலும் எங்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை, இனிமே எங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்களே எங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொன்னார். குறைச்சலையார் சொல்லுவது போல பெரிய புராணப்பாடு சென்ற காலத்தின் பொழுதில்

வரைக்குமே நாங்கள் திருநீட்டு ஒளியில இருக்கக்கூடிய பிறவியை பெற்றுவிட போகிறோம். சாமி, மதுரை எங்கே உள்ளது அப்படின்னு கேட்கிறார் சன்னியாசி சம்பந்தர். அந்த சோலைக்கு நடுமத்தில் இருக்கிற கோபுரத்தை காட்டி அதுதான் ஆலவாய் என்று சொல்லுகிறார். கோபுர தரிசனம் பாப விமோசனம், கோபுர தரிசனம் கோடி அங்க சிவனுடைய திருப்பாதம் தான் கோபுரம் என்று எழுதி வைக்கிறார்கள் நமது பெரியவர்கள். மாடியிலேருந்து பார்த்தா கோபுர தரிசனம் நமக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம். ஆமா, நான் தினந்தோறும் காலையில எழுந்த உடனே நேர மாடிக்குத்தான் போவேன், காத்து வாங்க போறதில்ல. அங்கிருந்து பார்த்தா திருநாகேஸ்வரம் கோயில் தெரியும், கோபுரம் தெரியும், ஒரு கும்பிடு போட்டு வருவதற்குத்தான் மேல போவேன். ஆமா, அங்கேருந்து பார்க்கிறார் சாமி சன்னியாசி சம்பந்தர், அற்புதமான தேவாரம் ஒன்று வருகிறது. மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் வழிபடுகிற கோயிலா அது அப்படின்னு கேட்கிறார். குன்பாண்டியன் இருக்கிற ஊரா இதுன்னு அவர் கேட்கல சுவாமி. ஏன் இந்த சமயத்தை விட்டு அவர் அப்புறத்துல இருக்கிறான். ஆனா வளவர்மன் சொல்லிவிடுற பாண்டியனுடைய மனைவி என்று வருகிறது இல்லையா. அந்த அற்புதமான தேவாரம் ஊருக்கு புறத்தாலே இருந்து பாடியது.

பாட்டு மங்கையர்கரசியா இருக்கு. 10 பாட்டுல ஒரு பாட்டு 1 நம்பர் பாட்டு மங்கையர்கரசியா இருக்கு, 2 நம்பர் பாட்டு குலச்சரியா இருக்கு, 3 நம்பர் பாட்டு மங்கையர்கரசியா இருக்கு, 4 அவருக்கு, 5 மங்கையர்கரசியா இருக்கு, 6 அவருக்கு, 7 மங்கையர்கரசியா, 8 குலச்சரியா இருக்கு. இப்படியே 10 பூரா பாடியிருக்காரு. ஆண்டவனையே பாடிய ஞானசம்பந்தர் இவருடைய தொண்டினை நினைத்து அந்த பதியம் பூரா அப்படியே பாடிட்டு இருக்கார். ரெண்டு கடைசி பாடல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் பாடிட்டு இருக்கார். அந்த குறிக்கோள் பாட்டுல கூட இருக்குது, அதான் ஆச்சரியம். வெற்றவே அடியார் அடியிசை வீடும், 2 பாட்டு குறைச்சரியா இருக்கு. வெற்றவே அடியார் அடிமிசை வீடும், வெறும் பய ஒண்ணும் தெரியாது அவனுக்கு. உவர் மண்ணு போட்டு துணிகளை வெளுத்தான், அது உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது. இப்ப நான் சொல்ல மாட்டேன் இல்லையா, அந்த வண்ணாமூழி செலவுக்கு போயிட்டு வந்ததுன்னா அது வேட்டி ஒழுங்கா வருமோ என்னமோ அதுவே சந்தேகம். உள்ள நல்லா கிழிச்சு நல்லா நம்ம மடிச்சு கொடுத்துருவோம். அதை நம்பி நாம எடுத்துட்டு போயிட்டோம்னா தொலைஞ்சோம். அது மாத்திரம் இல்ல, என்னென்னத்தையே போட்டு வெளுக்கிறான், அதை கட்டிட்டா உடம்புக்கு ஆகாது அப்படின்னு எனக்கு உடம்புக்கு ஆகலேன்னு சொன்னதுல இருந்தே நான் வண்ணானுக்கு வேட்டி போடுறத விட்டுட்டேன். அதனால என் வேட்டிகள்லாம் சீக்கிரமா கிழியறதும் இல்ல. இது அந்த துணி கடைக்காருக்கு அவனுக்கும் ஏதோ தெரியாது. அப்புறம் பாத்து வெற்றவே அடியார் அடிமை செய்வீடும், விருப்பினன் வெள்ளை நீர் அணியும், கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலத்திரை குலாவி நின்றேக்கும் ஒற்றை வழிவிடையன் கும்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழிந்திட்டு அத்தவர் கட்ட சிவன் உரைகின்ற

குலச்சிறையனும் இவர் பணியும் அன்னலம் பெரு சீராலவாயுதன் திருவடி ஆங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காழியும் யான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டு இவை கொண்டு இன்னலம் பாட

இந்த திருப்பதியத்தை பாடிக்கொண்டு மதுரைக்கு செல்கிறார். நாம இங்கிருந்து சிதம்பரம் போகணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்கோ, கார்ல போறோம், சொந்த கார் இருந்தா அதுல ஏறிட்டு போறோம்னு வச்சுங்க. சிதம்பரத்துக்கு போன உடனே நாம என்ன செய்வோம், நேர நாம போறது ஹோட்டல் தான், ஏதாவது வயதுக்கு பாத்துக்கிட்டு அப்புறமா கோயிலுக்கு போவோம்னு நாம நினைப்போம். நிச்சயமா அப்படித்தான் சுவாமி என்ன பண்றாரு, நேர கோயிலுக்கு தான் போயிருக்காரு, எந்த ஊரிலையும் எப்போதுமே. ஆமா, நேர சொக்கநாத பெருமான் சன்னிதிக்கு போகிறார். அங்க முதல்ல ஒரு திருப்பதியும் பாடுகிறார்.

இப்படி எளிய மட்டும் இந்த தேவாரத்துக்கு இருக்கிறது. ஆமா, இது தேவாரத்துல இது பழமையான மெட்டு தான். இது இன்னொரு மெட்டு இருக்கு, அது சங்கீதம் படித்தவர்கள் ஓதுவார்கள் தான் பாட முடியும், பொதுமக்கள் பாட முடியாது. இப்ப இந்த பாட்டை நீங்க கூட பாடிவிடலாம். ஒவ்வொரு வரியா சொல்லட்டுமா?

ரெண்டு வரி வந்துடுத்து. இதுக்கு திருவிருக்கு குரல் என்று பெயர் எழுதியிருக்கிறார்கள். குரல்னா சின்னது, இருக்குன்னு சொன்னா ருக்வேத சாராம்சம் இதுல இருக்கு என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு சின்ன வரி பாத்தீங்களா, சூறாறு உலகி நான்கு பகில் தரணி தரம் முரணி புறம் எரிய விரவு வகை தர விசைகள் அப்படியே இருக்கு இல்லையா. ஆமா, சின்ன சின்ன பாடல்களும் எழுதி வைத்திருக்கிறார் சுவாமி. ஏன் தெரியுமா? நமக்காக. ஆனா நாம படிக்கிறது இல்லை.

பாத்தீங்களா, இது எளிய மெட்டு. இந்த மெட்டு பிராச்சீனமான மெட்டு தான் இது. நான் புதுசா ஒன்றும் சொல்லிவிடவில்லை. ஆமா, இந்த தேவாரத்தை தான் முதல்ல பாடுகிறார் சாமி. நேரா சொக்கநாதசாமி சென்னையில போய் இதைத்தான் பாடினார். நீலமாமிடத்து அளவாயிலான் காலதாயினார் ஞாலம் ஆழ்வரே. சொக்கநாதசாமியை சேர்ந்தவன் இந்த உலகத்தை ஆளுவான் என்று எழுதி வச்சுவிட்டார் சாமி. மூர்த்தி நாயனாருடைய கதை இதற்குத்தான் வருகிறது. மூர்த்தி நாயனார் சொக்கநாதசாமிக்கு தொண்டு செய்தார், அரசனாக ஆகிவிட்டார் அவர் என்று வரலாறு இருக்கிறது அல்லவா? ஆமா. ஆல நீடலார் ஆல வாயிலார் காலகாலன

பதிகத்தை விட சின்ன பதிகம் இன்னொன்று இருக்கு. இந்த காஞ்சிபுரத்து பதிகம் நினைவில் வரல, அப்புறமா நினைவு வரும்போது சொல்லு, இதை விட சின்னது அது.

0: கடல் நம்பி வாழ்பவர் துன்பம் விடுமே அரக்கன் ஆர்வதி நெருக்கனாலவாய் உரைக்கும் உள்ளத்தார்க்கு இறக்கும் உண்மையே அருவனாலவாய் மறுவினான் தன்னை இருவர் எத்தன் என்று உருவம் வாங்குமே அறம் நாகவாம் சீரனாலவாய் சேரமன் சத்து வீரன் என்பரே.
1: சாமி இந்த பாட்டுல அந்த ஊருக்கு போனே சொல்லு.
0: ஆரம் நாகமாம் சீரன் அளவாய் சேரமன் செத்த வீரன் என்பரே.
1: இப்பதான் அந்த மதுரைக்கே போறாரு, பின்னாலதான் இந்த சமணர்களை அவர் வாதில வெல்லுகிறார் என்பது வரலாறு.
0: இந்த பேரறிவுடைய திருஞான சம்பந்த தெரியாது தெரிகிறது, பின்னால இந்த சமணர்கள்லாம் அழியத்தான் போகிறான் அப்படின்னு. சேரமன் செத்த வீரன் என்பரே.
1: காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியும் எது பின்னால நடைபெறும் அப்படின்னு அல்லவா? ஆமா.

இந்த திருப்பதியத்தை பாடுகிறார். சமணர்கள்லாம் பார்த்தான், யாரோ ஒருத்தன் விபூதி இட்ட கும்பல் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது, நமக்கு ஏதேனும் அழிவு காலம் ஏற்படுமோ என்று நினைக்கிறார்கள். தீக்கனா கண்டார்கள் என்று தெய்வ சேர்க்கிறார் பெருமான் எழுதி வைக்கிறார். கழு ஏறுகிறது போல தன்னுடைய கையில் இருக்கிற பாய் புத்தகம்லாம் கீழே விழுகிறது மாதிரி, கூரை விட்டு வெளியே ஓடுகிறது மாதிரி தான் கனவு காணுகிறார்கள். அதற்கு தகுந்தால் போல இவர் அந்த ஊருக்கு போய் சென்றார். அடியார்கள் கூட்டம், விபூதியிட்ட கூட்டம் பாடிக்கொண்டே ஊருக்குள்ளே செல்லுகிறது, கோயிலுக்கு செல்லுகிறது. பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் பயமா போச்சு. நேரா பாண்டியன் போறார்கள். அப்படி கோயிலை விட்டு வெளியே வரும்பொழுது அங்கே ஒரு உருவம் கீழே தரையில கிடந்தது, வணங்குறதுக்கு கீழே படுத்தது, எழுந்திருக்கல. அங்கே குலச்சிரியார் இருந்த போல இங்க கிடந்தது. குலச்சிரியார் சொல்றார், மங்கையர்கரசியார் சொல்றார், காற்றார். அவர் தோலை பிடிச்சு இவர் எழுப்பி விட்டார் என்று வரலாறு சொல்லுகிறார். சொல்றது யாரு? தெய்வ சேக்குதார் பெருமான். அவர் பிறந்த ஊர் எங்க இருக்கிறது? இதோ இருக்கு குன்றத்தூர்ல. என்னைக்காவது சேக்குதார் பெருமான் கோயிலுக்கு போறோமா? போயிருக்கமா? இந்த அற்புதமான 63 நாயன்மார் கதையை எழுதி வைத்த பெருமான், புலவர்கள்லாம் போற்றிய கதை, இன்னுமே பெரிய புராணத்துக்கு ஈடு வேற ஒரு புராணம் செய்ய முடியாது என்று சொன்ன புராணம் ஏற்றியவர் இருக்கிற சேக்கு குன்றத்தூர் அல்லவா? இரண்டு கைநாளையும் தன் தோளை தொட்டு தூக்கி விடுறார். என் பதி செய்த புண்ணியம் சொன்னாலும் அந்த அம்மா ரெண்டு அர்த்தம். என்ன பதி என்பது? கணவனையும் குறிக்கும், பதி என்பது ஊரையும் குறிக்கும். சாமி பொதுப்பட சொல்லிவிட்டார், என் பதி செய்த புண்ணியம் அப்படின்னு. அவர் சொன்னாரோ சொல்லலையோ அது நமக்கு தெரியாது, சேர்க்கிறார் சொல்லிவிட்டார். அதுதான் அதுல மிகப்பெரிய விசேஷம். இந்த அற்புதமான கதைகளை சேர்க்கிறார் மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாது என்று கூட சொல்லிவிட்டார்கள் புலவர்கள் அத்தனை பேரும். அதனாலதான் திருத்தொண்டர் புராணம் என்று அதுக்கு பேர். படித்து பார்த்த பெருமக்கள், அப்பறிந்த பெருமக்கள், பெரிய புராணத்தை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டான், வாங்கி வைக்கிறானோ என்னும் அதுவே சந்தேகம் இல்லையா? ஆமா, பெரிய புராணம் என்று பெயர் வைத்தார்கள். அப்புறம் இவெல்லாம் போய் பாண்டியன்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி விபூதிட்ட கூட்டம் ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிவிட்டான். எங்களை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு முன்னாடியே போய் இவன் ஆணை போட்டுக்கொண்டான். மந்திரி குலச்சிரியாரும் மங்கையர்கரசியாரும் ஒரு திருமடத்தை காட்டி சாமி அதுல எழுந்தருளி இருக்கணும் அப்படின்னு காட்டி விடுகிறார்கள். திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடம் இன்றும் மதுரையிலே இருக்கிறது. ஆமா, இன்றும் இருக்கிற திருஞான சம்பந்தர் மடம் என்றே அதற்கு பெயர். தெற்கு ஆவணி மூல வீதியிலே இருக்கிறது திருஞான சம்பந்தர் மடம் என்றே அதற்கு பெயர். இப்பவும் அங்கே ஒரு மகா சன்னிதானம் இருக்கிறார்கள். அந்த பரம்பரை இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அது ஆனா திருஞான சம்பந்தர் பிராமணர், ஆனா இன்னைக்கு இருக்கிறவர்கள் சைவர்கள். அது எப்படியோ அது சைவர்களுக்கு மாறி இருக்கிறது, ஆனா திருஞான சம்பந்தர் பரம்பரை என்றுதான் சொல்லுகிறார்கள். நான் கூட அந்த மடத்தில் தான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஏன் நான் தருமபுரம் மடத்துல கேட்டுக்கலாம் அல்லவா? திருவாவூர் மடத்துல கேட்டுக்கலாம் அல்லவா? நான் அங்கதானே இருந்தேன், அங்க வாங்கியிருக்கலாம் அல்லவா? நான் ஏன் திருஞான சம்பந்தர் மடத்துல கேட்டுக்கிட்டேன்? இந்த சைவத்துக்கு மிகப்பெரிய தொண்டு செய்தவர் திருஞான சம்பந்தர். அதனால்தான் அந்த மடத்துல உபதேசம் கேட்டுக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். ஆமா, ஆக அந்த மடம் இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதுல தங்கி இருந்தார் திருஞான சம்பந்தர். இந்த சமணர்கள் என்ன செய்தார்கள்? இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டினா தேர்தல் அப்படின்னு நினைச்சான். இது அப்பவே இருந்திருக்கு, ஒழிச்சு கட்டுற வேலை இப்ப மாத்திரம் இல்ல, இப்ப மாத்திரம் குண்டு வைக்கல, டைம் பாம் எல்லாம் இப்ப வைக்கிறான. அன்னைக்கும் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டம் அன்னைக்கும் வளர்ந்துருக்கிறது, இன்னைக்கு வளர்ந்துருக்கு. சிவனடியார் கூட்டமும் வளர்ந்துருக்கிறது, இந்த போக்கில் கூட்டமும் வளர்ந்துருக்கு. அதான் ஆச்சரியம், ரெண்டும் ஒரு சேர வளர்ந்துகிட்டு வருது. அது ரெண்டும் இருக்கட்டும், பகலும் இரவும் இன்பமும் துன்பமும் இருக்கட்டும் தான் சாமி வச்சிருக்கிறான் பொருள், சாமியே வளர்க்கிறான் பொருள் இருக்கு. சரி இருக்கட்டும். ஆக அந்த மடத்துல போய் தங்கி இருந்தார். இவர்கள் மந்திரத்தினால இந்த மடத்தை அழிக்க நினைக்கிறார்கள் சமணர்கள். நான் பெரிய புராணத்தில் வருவதைத்தான் சொல்லுகிறேன், என்னுடைய கற்பனை அல்ல.
திருஞான சம்பந்தர் தங்கியிருக்கிற மடத்தை மந்திரத்தினால் தீ மூட்டம் பார்த்தார்கள், நடக்கல. ஏன்? ஐந்து அந்த மந்திரத்தை விட ஐந்தெழுத்து மந்திரம் ஓதுவது பெருசு. அந்த மந்திரத்துக்கிட்ட இந்த மந்திரம் போகல. அதத்தான் இந்த திருவாரூரில் பிறக்க முத்தி, தில்லை தரிசிக்க முத்தி, அருணையை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி என்று எழுதுகிறார்கள் அல்லவா. எழுதிவிட்டு கடைசியிலே அவர்கள் என்ன செய்ய என்ன சொல்லுகிறார்கள்? பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவனுக்கும் முத்தி கிடைக்கும் எழுதி வைக்கிறார்கள். அதை யாரும் சொல்லுவதில்லை. ஏன்? அவன் ஓதி இருந்தா தானே சொல்ல போறான். பஞ்சாட்சரத்தை ஓதுறதே கிடையாது இல்லையா? அதனால ஓதுறவர் சொல்றார், திருவாரூர்ல பிறந்தால் முத்தி, தில்லையை தரிசிக்க முத்தி, அருளையை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கள் பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவனுக்கும் முத்தி கிடைக்கும் என்று எழுதி வைக்கிறார்கள். ஆக பஞ்சாட்சர மந்திரம் மகா மந்திரம், எல்லா மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை ஓதுகிறவர்கள் இருக்கிற மடத்தில் இந்த தீ போகல. என்ன பண்ணினா, தீ போய் சேரலங்கவும் தானே தீயை கொண்டு வச்சு கொளுத்தினான். கொளுத்தின போது மடம் எரிகிறது. திருஞான சம்பந்தர் இரவு உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். எழுப்பி சொன்னார்கள், மடம் எரிகிறது, தீ மூட்டி விட்டார்கள். வெளியே வந்து பார்க்கிறார், சாமி எரிகிறது. சிவனுக்கு தீ வண்ணன் என்று ஒரு பேரல் உண்டுள்ளவா? தீயாய்த்தானே நின்றான் பிரமனும் விட்டுணும் தேடின போது இல்லையா? ஆமா. ஆக தீ எரிகிறது, சிவனுடைய திருவுருவம் இவருக்கு தெரிகிறது. சேப்பு, சேப்புக்கு வந்து செய் என்று ஒரு பேரு, செய்யன் என்று பேர் உண்டு. அப்ப தீ எரிகிறது அல்லவா, அப்ப சொல்றார் சாமி, ஓஹோ அடியார்கள் தங்கியிருக்கிற மடத்தை தீய வச்சு கொளுத்தி விட்டானா? அப்ப மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி இல்லையா? ஆமா. இந்த தீ அந்த பாண்டியனை போய் மெதுவா பிடிச்சுக்கிட்டும் சொல்லிவிட்டார். மெதுவா பிடிச்சுக்கணும் சொன்னதுக்கு ஒரு காரணமும் எழுதி வைக்கிறார் சேக்கிரார் பெருமான். ஆமா, எல்லாம் சேக்கிரார் பெருமான் தான் வருது. அப்ப பாடலாக சொல்லுகிறார் சாமி, நல்ல செய்தி எல்லாம் சேக்கிராருக்கு எப்படி கிடைச்சது? தேவாரத்தை நன்றாக துருவி பார்த்திருக்கிறார் அவர். ஒண்ணு, இரண்டாவது தில்லை கூத்தன் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் கடைசியா? சேக்கிரார் பெருமான் தில்லை கூத்தன் எழுத சொன்னான் அப்படின்னு தான் சொல்லிவிட்டார். நான் சொல்றேன் தேவாரத்தை பார்த்தார் கிடையாது, எழுதி வச்சவர் சொல்லிவிட்டார் தில்லை கூத்தன் பாட சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படித்தான் எழுதி வைக்கிறார் உமாபதி சிவம் சேக்கிரார் புராணத்தில். தனக்கு அந்த சிவபோதத்தை விட்டு இந்த போதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பெரிய புராணத்தை அவரே படித்து பார்த்துக் கொண்டிருந்தார் என்று எழுதி வைக்கிறார் உமாபதி சிவம். ஆமா, அவர் சொல்லும் போது சொல்றார், நான் எழுதவில்லை, அவன் எழுத செய்தான் அப்படின்னு சொல்றார். அதுல இந்த தீ எரியறத பார்த்து சொல்றாரு,

மங்கையர்கரசியார் விடியற்கால வேளையில பாடி இருக்கிறார் என்று ஆய்வு, இசை ஆய்வு. இந்த பதியம் ராத்திரி 12 மணிக்கு பாடியிருக்கார். வையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று பாடுகிறார். இதற்கு விளக்கம் சொல்லுகிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான். ஏன் பையன், பையன்ங்கிற சொல் பாண்டி நாட்டில் உள்ள சொல். சில குழந்தைகள் வேகமா ஓடுச்சு, பையவாடா பையவாடாமா, மதுரை பக்கத்துல எல்லாம் முடுக்குமா, முடுக்குன்னு சொன்னா திருப்பம், இந்த ஸ்டானிங் பேர் முடுக்குன்னு சொல்லுவான். நாம எல்லாம் முரம்னு சொல்லுவோம், பாண்டி நாட்டில் சுளவுன்னு சொல்லுவான். நாம இங்க எல்லாம் பந்தல்னு சொல்லுவோம். அவங்க பந்தல்னு சொல்லவே கூடாது, செட்டிநாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் முத்தையா பந்தல்னு சொல்லவே மாட்டான், சொல்லக்கூடாது என்பது பாவனம் என்றுதான் சொல்லுவோம். ஏன், அந்த நாட்டு பழக்கம் அது. ஆமா, ஆக பைய என்று சொல் மெதுவாக என்று இருக்கிறது. அந்த பாண்டி நாட்டில் இருந்ததுனால ஆண்டவன் உணர்த்தினாரோ இவருக்கே வந்ததோ பையவேன்னு தெரிவித்தார் சுவாமி. பையவே சென்று பாண்டியக்கார் ஏன் அப்படி சொன்னாரான் தெரியுமா, போய் பிடிச்சிருக்கான் அவனை அப்படின்னு சொல்லியிருந்தா வேகமா போய் இந்த பாண்டியனை பிடிச்சிட்டு சொன்னா ஒரு சமயம் பாண்டியன் அழிந்து போனானே, ஆனால் மங்கையர்கரசியாருடைய மங்களம் இழக்கப்படும் இல்லையா. தான் அந்த ஊருக்கு வருவதற்கு ஆதாரம் யாரு, மங்கையர்கரசியார். இப்ப நான் குண்டத்தூர்ல குடியிருக்கிறேன், ஒருத்தர் எனக்கு அந்த ஊடு வாங்கி கொடுத்தாரு. அவரை கண்டா பெரிய கும்பிடு போடுவோம், என்ன இந்த ஊர்ல, இந்த திவ்யமான ஊர்ல கொண்டாந்து வச்சாயே. இப்ப அவரு இல்லாவிட்டாலும் அவர் மனைவி பார்த்த போது கூட ஒரு கும்பிடு போட்டு வருவேன். ஏ, இந்த ஊர்ல எனக்கு இந்த தெற்குதாள பெருமான் திரு அவதார தலத்துல எனக்கு ஒரு ஊடு வாங்கி கொடுத்தியே நீ. நான் எந்தெந்த ஊர்லயோ ஊடு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஏன் கொண்டு என்ன அந்த ஊர்ல வச்சான், தேக்கிடார் கோயில திருப்பணி பண்றதுக்காக தாண்டா உன்ன கொண்டாந்து வச்சிருக்கேன், இந்த ஊர்ல கொண்டாந்து வச்சுட்டான். ரெண்டு கும்பாவுக்கு நான் பண்ணி வச்சேன், சரி நான் செய்தோட அவன் செய்து கொண்டான் அவ்வளவுதான் இல்லையா. அதனால அந்த ஊடு வாங்கி கொடுத்தவரை பார்த்தா இப்பவும் ஒரு கும்பிடு போடுவேன், அவர் மனைவியை பார்த்தாலும் கும்பிடுவேன். அதுபோல இந்த ஊருக்கு நான் வருவதற்கு காரணம் இந்த அம்மா, இந்த சைவத்தை காத்து கொண்டு இருக்கிறாள் அந்த அம்மா, அவருடைய மங்களம் காப்பாற்றப்படுவதுனாலதான் மெதுவா போன்னு சொன்னாராம். பாண்டியன் அழிந்து விடுவான், இந்த அம்மாவுடைய மங்களம் அழிந்து விடுவதுனாலதான் மெதுவா போ என்று சொன்னாராம் சுவாமி. இதற்கு விளக்கம் எழுதி வைக்கிற விளக்கம் சேர்க்கினாரே எழுதி வைத்து விட்டார். நாம தேட வேண்டிய அவசியமே கிடையாது. தீ போய் பற்றி கொண்டு விட்டது பாண்டியனை. காய்ச்சல் சொல்லுவாங்க முன்னெல்லாம் ஜுர நோய்க்கு இல்லவா, வெப்பு நோய் காய்ச்சல், அது தாங்க முடியாமல் துடிக்கிறான் பாண்டியன். கூன் பாண்டியன் என்ற பேர் இருக்கிறது அல்லவா, நல்லா நீ யோசிச்சு. பின்னாலதான் அவனுக்கு நெடுமாறன் வருகிறது. எப்ப வந்ததுன்னு நான் பின்னால உங்களுக்கு நினைவூட்டுவேன். துடிக்கிறான். இந்த சமணர்கள் மந்திரத்துல வல்லவர்கள், தந்திரத்துல வல்லவர்கள், நமக்கு தமிழ் நூல் ஆக்கி, இலக்கண நூல் ஆக்கி கொடுத்தவர்கள் பவணந்தி முனிவர் இல்லையா. ஆமா, தெய்வ தமிழ் நூல் தேவாரம், தெய்வத்துக்கிட்ட நாம ஈடுபடுத்திக் கொண்டு அங்க செலுத்துகிறது ஒரு பாலமாக இருக்கிறது தேவாரம். அதை பாடினா நாம அந்த பாலத்தில் ஏறி அந்தாண்டு அவங்க கிட்ட போயிட முடியும். ஆக பாண்டியன் துடிக்கினான், இவர்கள் என்னமோ மந்திரம் எல்லாம் செய்தார்கள், நடக்கல. கிட்ட போய் இந்த அம்மா, சம்பந்தர் வந்தா இந்த நோய் தீருமோன்னு சொன்னார். திருஞான சம்பந்தருடைய பெயரே பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள், திருநாவுக்கரசர் என்ற பெயரே பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள், திரு சுந்தரர் என்ற சொல்லே பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள், திரு மாணிக்கவாசகர் என்ற சொல்லே பஞ்சாட்சரம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த திருநான சம்பந்தர் என்ற சொல் அவன் காதல போன உடனே ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருந்ததுதான் அவருக்கு என்று சேக்கிரார் பெருமான் எழுதி வைக்கிறார். சரி, உப்பிடு. நோயில கிடக்கிறவன் பாருங்க, எத்தனை ஊசி வேணாலும் குத்திக்குவான், எத்தனை மருந்து வேணாலும் சாப்பிடுவான். நல்லா இருக்கும்போது அந்த மருந்தை கொண்டு அவன்கிட்ட நீட்டி பாருங்க, வாங்கி நம்ம மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுருவான். நோயில கிடக்கிறானா, திருஞான சம்பந்தல் வந்தா போயிடும் சொன்ன உடனே சரி. ஆக தன்னுடைய கடமையிலிருந்து வழுவி விட்டான் பாண்டியன். ஏன், சிவனருள் அவனை வழுவ வைக்கிறது என்பது ஒண்ணு, இரண்டாவது தான் பிழைத்திருக்கணும். இந்த எண்ணம் வருகிறது, திருஞான சம்பந்தரை வரவழைக்கிறான். வழக்கமாக நாம சொல்லுகிற பஞ்சாட்சரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக.

உங்கள் காரணமாகச் செருமலைந்து அடியினைச் சேர்வான் முற்றினார் வாழும் மும்மதில் வேவ மூவிலைச் சூலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மனதோடு ஆக்கிரமும் படுத்தாது, நல்ல எண்ணங்களோடு நல்ல தூய்மையான மனதோடு கூட நஞ்சகம் நைத்து பஞ்சகம் அற்றணி திருவிழியை வாழ்க்கையின் வாழ்த்த வந்த போற்று அஞ்சவரைத்தன அஞ்சே மார்க்கு பெயர் 16 வயது புரியுது. எனக்கு அது கடைபிடிக்கிறதுக்காக அன்னைக்கு அவன் கொஞ்சம் யாரும் ஏவலாக இருக்கிற தானே வந்தான். ஏன் தானே வந்தான்னு கேட்டா, இந்த கேள்வி கொஞ்சம் கடுமையான கேள்வி, அதுக்கு டாக்டரே வரும். சாதாரண கேட்டு நல்ல வச்சு கொஞ்சம் கொடுக்கலாம். ஆமா, சாதாரண ஒண்ணுதான் வாங்கிட்டு ஒண்ணுதான் அவரை அப்போ மாட்டேன் இவன் உள்ளத்தில் திருமணத்தை ஒதித்தது எது? பெருமானுடைய கால், பெருமானுடைய காலா ஒதித்தது இல்லை, திருவிங்களுக்கு ஒதித்தது. இவன் எதையாவது ஓதிக்கிறது அந்த மந்திரத்தினுடைய பயன் பெருமானுடைய திருக்காலாக
3: மறையாகி மாணவர் சிந்தை நின்றவர் தம்மை ஆழ்வன.
2: மந்திரனான்

0: எனக்கு மந்திரம் உதவும் பொழுது செல்ல கிழக்கிலும் உத்தி காட்டுவேன், கொல்ல அவன் கொண்டு போவதற்கு அல்ல கெடுப்பன அஞ்சடுத்து
1: அஞ்செடுத்தினி என்ன உலகம் அதே தருமன் Thank you. அவர் தான் தன்னுடைய அனுபவம் உண்டு. இதுக்கு இவரும்
2: சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கடவூர் மயானம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 55வது திருப்பாடல் அப்பருபெருமானுடைய திருவாக்கு, 4வது திருமுறை, 77வது பதிகம், பொதுப்பதிகம், 5வது திருப்பாடல், புள்ளுவர் ஐவர்கள் என்று வருகின்ற அருமையான ஒரு பாடல். இந்த புள்ளுவர் ஐவர் என சொல்லக்கூடியது, நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் என சொன்னால், ஒரு காட்டு வழியே ஒருவன் போறான், தான் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது வழியிலே ஒரு கழுவன் வந்தாலே இவனால் சமாளிக்க முடியாது. 5 கழுவர்கள் வந்து வழிமறித்து அவனிடம் இருக்கிற பொருளையும் பறித்து மேலே செல்ல விடாமல் அடித்து திருப்பியும் அனுப்பி விடுவார்கள். இதே போல அந்த வழிப்போக்கன் போல ஆன்மாக்களாகிய நம்மை 5 வேடர்கள் வழிமறித்து நம்மிடம் இருக்கின்ற உயிரிடம் இயல்பாக இருக்கின்ற அறிவை கெடுத்து செல்ல வேண்டிய முக்தி பேராகி அந்த இடத்திற்கு செல்லாமல் நம்மை தடுப்பார்கள். அப்படி தடுக்கின்ற அந்த செய்தியை தான் அந்த குரு உணர்த்த இந்த ஆன்மா உணர்கிறது. புள்ளுவர் ஐவர்கள், புள்ளுவர் ஐவர்கள் வாபுணத்திடை புகுந்து நின்று, புள்ளுடை ஐவர் கள்வர் புணத்திடை புகுந்து நின்று, துள்ளுவர் சூரை கொள்வர் தூணெறி விளைய விட்டார். கள்வர்கள் என்ன செய்வார்கள்? பொருளை பறிப்பார்கள், நேரடியாக அப்படி செல்ல விட மாட்டார்கள், அடித்து திரும்பி போ என்று சொல்வார்கள். முள்ளுடைபவர்கள் தம்மை முக்கணான் பாதமீடை உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் எய்யலாமே. அந்த நேரத்தில் தன்னை 5 கள்வர்கள் தன்னை வழிமறித்த போது அவனிடம் ஒரு வில்லும் அம்பும் இருந்தால், திறமைசேலியாக இருந்தால் அந்த 5 அவன் வென்று விடுவான். எனவே இந்த 5 கள்வர்களை வெல்வதற்கு என்ன செய்தல் வேண்டும்? அதை விட ஒரு பெரிய ஒரு செய்தி, கள்வர்கள் வருகிறார்கள் என்று அறிந்தாலே

அந்த திறமை உடையவன் புதர்களுக்குள் செவிகளுக்குள் சென்று ஒளிந்து தன்னை தப்பித்துக் கொள்ள முடியும். காட்டாதான் பெரிய, ஏன்னா அவர்கள் இருக்கிறதா வந்து வயலிருப்பார்கள். ஒரு புதருக்குள்ளேயோ பாதாளத்துக்குள்ளேயோ தான் நுழைந்து தப்பித்து தப்பித்து அந்த புதருக்குள்ளே மறைந்து மறைந்து போய்விடும். எனவே யார் ஒருவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார்களோ அந்த தன்னை மறைத்த அவன் கழுவர்களிடமிருந்து காப்பாற்றப்படுகிறான். இதே போலத்தான் இந்த ஐம்பது வேடர்கள் பறிக்கின்ற பொழுது சிவனது திருவடிநிழலாகிய அருள் வியாபகத்துக்குள் நம்மை ஒழித்துக் கொண்டால் நாம் அந்த ஐம்பது வேடர்களிடமிருந்து தப்பிவிடலாம். பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று அங்கு உணர்வினால் எய்யலாமே. எனவே நீ இறைவரது அருள் வியாபகம் என சொல்லக்கூடிய அந்த திருப்பாத நெடுநிலையை சென்று நீ உன்னை மறைத்துக் கொண்டால் நீ என்ன செய்து விடலாம், இந்த ஐம்பல வேடரிடம் இருந்து தப்பி விடலாம் என்று சொல்லி காட்டுகிறார். இது எங்கே அழகாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி? திருப்பகதூரிலே நாவுக்கரசி சுவாமிகள் அங்கே உடவாரப்படி செய்தார். அங்கே ஐம்புலனங்களையும் கெடுக்கும்படியாக நடக்கிறது. அங்கே பார்க்கிற பொண்ணு மணியும் கிடந்தது. வானிலே இருக்கின்ற தேவ நங்கையர்கள் அழகினை காட்டினர். தன் மேனியிலே அணிந்திருக்கின்ற வெள்ளி ஆடை கொண்டு நாவுக்கரசு சுவாமிகளுடைய திருமேனியிலே அப்படியே வீசி ஸ்பரிசம் செய்தனர், கானம் இசைத்தனர், தன்னை தடுவார் போல ஓடி வந்து அங்கே ஒரு சாயல் செய்தனர். அந்த நாவுக்கரசு சுவாமிகள் என்ன செய்தார், நான் இம்பருமானது திருவடியின் கீழ் அல்லவோ இருக்கின்றேன், உங்களால் ஆவது இங்கு ஒன்றுமில்லை போ. ஆகையினாலே அருள் ஞாபகத்துக்குள் இருக்கின்றவர்கள் ஐம்பது வேடர்களிலிருந்து தப்பலாம். அதைத்தான் செய்து காட்டினார் நம்முடைய திருநீல கண்ட நாயனார். வென்ற ஐம்புலனாமித்தீர், அந்த வென்ற ஐம்புலனாமித்தீர் என்பது அந்த ஐம்புலன்களை எப்படி வென்றார், நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் என்று அந்த அருமையான ஒரு வார்த்தை சொல்லி தன்னை அந்த பெருமானுடைய அருள் வியாபகத்துக்குள் தன்னை வைத்துக் கொண்டார். இதை குருமூலமாக அறிந்து ஒருவன் தன்னை சிவனது அருள் வியாபகத்துக்குள் தன்னை அமிழ்த்து விட்டால் அவன் ஐம்பது வேடர்களிலிருந்து மீளுவான் என்பதை குரு உபதேசிக்க இந்த ஆன்மா அறிகிறது என்று சொல்லி காட்டினார். அடுத்து 56வது திருப்பாட்டு சம்பந்தர் தேவாரம், அதாவது 1வது திருமுறை, 120வது திருப்பதிகம் பிரம்மபுரம், அதிலே 10 பேர் வித்திட்டு 10 பேர் வித்திட்டு என்று வரக்கூடிய அருமையான ஒரு பாடலாகும். அதாவது 10 பேர் வித்திட்டு பரந்த ஐம்புலன் வாய்ப்பேன்,

0: சித்திக்கே உயித்திட்டு திகழ்ந்த மெய் பரம்பொருள் சேர்வராமே தானாக செய்யும் அவன் உரையும் இங்கு அத்திட்டோர் சட்டம் கலந்து இழந்து நற்பொருள் காலே ஓவாதார் மேவும் கழு மல வன நகரே. இதை நமக்கு தெரிய வேண்டிய கருத்து, தானாக செய்பவன் உயிர்கள் பக்குவப்பட்டு மகனீக்கம் பெற்று விட்டால் சாரூப தன்மையை கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான்? அந்த கரணமும் ஒரு நெறியாய் சித்திக்கே உயித்திட்டு தன்னிடம் இருக்கின்ற பசு கரணங்களை எல்லாம் எந்த ஆன்மா சிவக்கரணங்களாக மாற்றி விடுகிறதோ அந்த ஆன்மா என்ன செய்கிறது? சிவத்தினும் சென்று சிவத்தினுடைய வடிவத்தை பெறுகிறது. அப்படியே பசுக்கரணங்களை மாற்றி சிவக்கரணங்களாக மாற்றும். பசுக்கரணங்களாக இருந்தால் அந்த மாயாகாரிய பொருளே கண்டப்படும். சிவக்கரணமாக மாற்றிவிட்டால் எங்கும் சிவன், எதிலும் சிவன் என்று ஞானசம்பந்தர் புராணத்தில் பார்க்கலாம். பூம்பாவை, இந்த பூம்பாவையை சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்தில் ஒரு பெண்ணினுடைய அழகை அதிகமாக வர்ணித்த ஒரே ஒரு இடம், சேக்கலார் பெண்ணை அதிகமாக வர்ணித்த ஒரே ஒரு இடம் பூம்பா என்னுடைய அழகு தான். வேறு யாருடைய அழகை இந்த அளவுக்கு இத்தனை பாட்டில் வர்ணிக்கிறேன். அப்படி வர்ணிக்கும் போது அந்த அழகை ஏன் சொல்லி காட்டினார் சொன்னால், இவ்வளவு அழகோடு இருக்கிறார் அந்த பூம்பாவை யார்? ஞான சம்பந்தருக்கு உரிய திருமணம் செய்வதற்கென்றே வைத்து கொண்டிருக்கின்ற சுரேஷஞ்சிட்டார் ஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்வதற்கென்று உரியவள். ஞானசம்பந்தருக்கு திருமண வயது, அந்த அம்மையின் திருமணத்திற்கு ஏற்ற வயது, இவளுக்கு உரிய ஞானசம்பந்தருக்கு உரிய பெண். ஆனால் ஞானசம்பந்தர் பெருமான் அந்த அழகினை பார்க்கிறார். இதை சொல்லுகின்ற பொழுது சேக்கரார் பெருமான் சொன்னார், பிரம்மனானவன் தான் படைத்த திலோத்தமியினுடைய அழகை கண்டு ஆசைப்பட்டுட்டானான். தான் படைத்த தனக்கு மகள், அந்த திலோத்தமியினுடைய அழகை கண்டு பிரம்மனே ஆசைப்பட்டான். ஆனால் தன் முன்னே இருக்கின்ற பூம்பாவையின் அழகினை நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் சிவனது திரு அருளின் அடையாளமாக, திருவருளின் வடிவமாகத்தான் கண்டார். சேக்கரார் அழகா சொன்னார், எண்ணில் ஆண்டைதும் வேந்தா படைத்தவன் எழிலின் வெள்ளம் நன்னும் நான்முகத்தால் கண்டான். தான் படைத்த திலோத்தமையை பிரம்மதேவன் நான்கு முகத்தாலும் எட்டு கண்களாலும் கண்டுகளைத்தான். அவனிலும் நல்லாள், அந்த திலோத்தமை விட ஆயிரம் மடங்கு பேரழகு படைத்தவள் நம்முடைய பூம்பாவை நல்லாள். புண்ணிய 16 ஆண்டு பேர்வரும் புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தால் கண்டார். ஆகையினாலே இந்த ஆன்மாவானது பசுக்கரணங்கள் கெட்டு சிவக்கரணங்களானால் அதுவே முக்திக்கும் சித்திக்கும் வழியிலும் அப்படி செல்லுகின்ற அந்த ஆன்மா சிவனது வடிவத்தை பெறுகிறது என்று அழகாக இந்த பாடலை சொல்கிறார். இந்த பசுக்கரணங்களை எப்படி சிவக்கரணங்களாக மாற்றுவது, மடை மாற்று எப்படி செய்வது என்பதை குரு உணர்த்த இந்த ஆன்மா உணர்ந்து அது கடை தேறுகிறது. அடுத்த 57வது திருப்பாடல் சம்பந்தர் தேவாரம் 1வது பதிகம், 101வது திருமுறை, 132வது பதிகம், திருவீடு மிடலை. அகனமர்ந்த வரம்பினராய் அறுபகை சற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர் மணித்தளத்து சங்குல வர்க்கந்த திகழ சரசக்தி உன் மிக உடைய புண்டுமலர் பொய் அட்ட மனம் செய்யும் விழலையாமே. இந்த இடத்துல என்ன கருத்து இங்கே சொல்லப்படுகிறது என சொன்னால், ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம்முடைய புண்டரீகத்துள் உள்ளிருக்கும் புராணர். யார் ஒருவர் ஐம்புலன்களையும் அடக்கி சிவனது ஞான தன்மையினை பெறுகிறார்களோ, சிவஞானம் பெறுகிறார்களோ, அவர்களது இதயத்தையே தான் இருக்கும் இடமாக உள்ளே சென்று அந்த இதயத்திலே குடிகொள்ளுகின்றான் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி? புலனும் அடக்கி ஞான புகழுடைய தம் உள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் நான் ஒரு அழகாக சொல்லிக்காட்டார். அந்த பெருமான் தன்னை இணைந்து ஐம்புலனை அறுத்தவர்களுக்கு தான் அந்த இதயத்தையே அவன் குகையாக கொண்டு அவன் இருக்கின்றான். இந்த கருத்தை தான் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுடைய இதயமே அவனுக்கு இருப்பிடம் என்பதை வள்ளுவர் சொல்றார். மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார். இந்த மலர் விசை ஏகினான் என்பதற்கு பரமேலாளர் உரை எழுதுகிறார். அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தில் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து ஏறலின். அதான் ரொம்ப முக்கியம். தான் புலன்களை அடக்கி அங்கே ஞான நிலையிலே நிற்கின்ற அந்த ஆன்மாவிடத்து எந்த வடிவத்தை அந்த ஆன்மா நினைத்ததோ அந்த வடிவத்திலே அந்த இதயத்திலே சென்று குடிகொள்ளுகிறார். இதை எங்கு காட்டப்படுகிறது என சொன்னால், கருவூர் தேவர் அருளை செய்திருக்கின்ற கங்கை கொண்ட சோழேஸ்வரம் அதை சொல்லி காட்டுறார். கருதுவார் கருவும் உருவமா, அந்த உருவத்திலே வந்து அவர் குடிகொள்கிறான். இதே கருவூர் தேவர் திரு சாட்டியக்குடி பரிகத்தில் சொல்றார், அக்னி தேவன் ஒருத்தரை தான் எல்லா புலன்களையும் அவித்து சிவத்தை நோக்கி அப்படியே யோக நிலையிலிருந்து ஞானம் பெறார். ஆனால் என்ன வடிவம் என்று அவன் கொள்ளாத காரணத்தினாலே நம்முடைய பெருமான் அவருக்கு என்ன வடிவத்திலே காட்சி கொடுத்தாரா, அக்னி பகவானுடைய அவரது வடிவத்தையே சிவபெருமான் எடுத்தாராம். அக்னி பகவானுடைய வடிவத்தையே சிவன் எடுத்து நின்றாராம். இந்த திருச்சாட்டியுடைய பரிகத்திலே சொல்றார், எப்படி எப்படியெல்லாம் அவர் சிவபெருமான் காட்சி அளித்தாராம். இருமுகம், கடல் மூன்று, ஏழு கைத்தளம், இது அக்னி பகவானுக்கு உரிய அந்த அங்க லட்சணங்கள். இந்த வடிவத்திலே சிவன் காட்சி கொடுத்தார். ஆகையினாலே இறைவனானவன் ஐம்புலன்களை அடக்கி ஒருமைப்பட்ட மனத்தை உடையவர்களது மனத்தை புகழுடையமாக கொண்டு அங்கே இருப்பார். மலர் விஷயே கொண்டு இறுதி தாமரையிலே குடியிருப்பான் என்று அழகாக சொல்லி காட்டினார். அடுத்து அருமையான திருப்பாடல் 58வது பாடல், அப்பர் சுவாமியுடைய தேவாரம் 6வது திருமுறை 40வது பதிகம் திருமழவாடி, அதிலே வரக்கூடியது சுடித்தினையாம். ஆன்மாக்களாக நமக்கு பிறவி சுழியே இருந்து நம்மை காப்பவன் அவனே, இந்த பிறவி துன்பத்தை நீக்குவதற்கு துணை செய்பவன் அவனே, பாசை தலையினை நீக்குவதற்கு துணை அவனே, நம்முடைய ஆணவமலத்தை நீக்குவதற்கும் துணை அவனே, எல்லாவற்றிற்கும் துணையவனே. அப்படி துணையவனாக இருக்கின்ற அவனை நீ நம்பலாம்ங்கிறார். எப்படி? மற்றைய துணைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட தூரம் வரைந்தான் நமக்கு உடன் வரும். ஆனால் இவர் கடைசி வரை நமக்கு துணையாக இருப்பார், அவரை நம்பலாம். எப்படி? ஒரு வைரத்தூண் இருக்கிறது, இந்த வைரத்தூணை நம்பி நாம் நம்முடைய இல்லத்தின் மேல் எதையும் வைக்கலாம். இந்த வைரத்தூண் வலிமை பொருந்தியது, கைவிடாதது, வளையாதது. இதே போல இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது வைரத்தூண் போல் உறுதியாக நின்று நமக்கு இறுதி வரை அவன் துணை செய்பவன் என்று அடுத்த திருப்பாடலிலே சொல்லி காட்டுகின்றார். சுழித்துணையாம் பிறவி வழி துக்க நீக்கும் சுருள் சடை எம்பெருமான் தூய தென்னீர் இழிப்பறிய பசு பாச பிறப்பை நீக்கும் என் துணையே, என்னுடைய பெம்மான் தம்மான் படிப்பறிய திருமாறும் அயனும் காணா பருவியே, சுருதி முடிக்கு அணியாய் வாய்த்த வழி துணையாம் மழவாடி வைரத்தூணே என்றென்றே நான் அரக்கி நெய்கின்றேனே. அழகாக சொல்லி காட்டுறார். ஆண்மக்களாகிய நாமெல்லாம் சென்று சேர வேண்டிய இடம் அந்த முக்தி, அந்த பதத்துக்கு போனோம். அதுக்கு வழி துணையாய் வைரமாக இருந்து நமக்கு இறுதி வரை துணை நிற்பவர் அவரே. அதனால்தான் சிவபெருமானுக்கு வழித்துணைநாதர் என்ற ஒரு பெயரே இருக்கின்றது. ஆகையினாலே அந்த வழித்துறைநாதரை இவரே என்பதை குரு உணர்த்த இந்த ஆன்மா உணர்ந்து அங்கே கடைத்தேறுகிறது. அடுத்தபடியாக அருமையான ஒரு திருப்பாடல் 58வது திருப்பாடல், 59வது திருப்பாடல், ஞானசம்பந்த தேவாரம் 1வது திருமுறை திருமுதுகுன்றம் 131வது பதிகம் 10வது பாட்டு மேனியில். இதிலே மேனியில் சீவரத்தாரும் சமணர்களுடைய இழிவை இங்கு சொல்லிக்காட்டினார். மேனியில் சீவரத்தாரும் விரிவி தரு தட்டுடையாரும் விரவராக ஊழிகளாய் உள்ளார் சொற்கொள்ளாது உள் உணர்ந்து அங்கு உய்மின். சமணர்களது கொள்கையினை நம்ப வேண்டாம் என சொல்லி ஞானிகளாய் உள்ளார்கள். ஆனால் நாம் எப்படி தெளிதல் வேண்டும்? சிவஞானிகள் போல. சிவஞானிகள் எப்படி இருக்கிறார்கள்? ஞானிகளாய் உள்ளார்கள் நான் மறை முழுது உணர்ந்து ஐபுலன்கள் செற்று மோனிகளாய் முனி செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முழுகின்றமே. அழகாக சொல்லி காட்டுகிறார், இறைவனை அடைவதற்கு நான் மறையை முழுது உணர்ந்து வேத பொருள் உணர்ந்து இந்த வேத பொருளை நாம் உணர்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் அதனுடைய ஞானகாண்ட பகுதியினை அப்படியே தேவாரமும் திருவாசகமுமாக தந்திருக்கின்றது. இறைவன் கொடுத்த அருப்பனை நமக்கு தமிழ் வேதம், இது ஒன்றே நம்மை கடைத்தேற்ற வல்லது. ஆகையினாலே அதை முழுது உணர்ந்து ஐமுலன்கள் செற்று மோனிகளாய், மோனிகள் என்றால் உலக விஷயங்களில் மனத்தை போக்க விடாது, மோனிகளாய் தனித்திருந்து தவம் புரியும் முதுகுன்றமே. தவம் புரிதல் என்றால் அவனையே உண்ணி உண்ணி நினைத்தல். இது முனிவர்களாக இருந்தவர்கள் தான் பிரிந்து ஊர் உலகத்தை பிரிந்து தவம் செய்வது ஒன்று உண்டு. சைவர்களாகிய நமக்கு தவம் என்பது எது என்றால், நம்முடைய சாஸ்திர நூல்களிலே தவம் என்று சொல்லக்கூடியது சரியேகிரிய யோகம்தான். இந்த சரியேகிரிய யோகத்தை தான் தவம் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஞான நூல்களினுடைய பொருளினை உணர்ந்து உலக விடயங்களிலேயே நம் மனத்தை செலுத்தாது, அங்கே தவநிலையை நிற்றல் வேண்டும். இதை குருமுகமாக உணர்ந்து இந்த ஆன்மா உயிரது என்று இந்த திருப்பாடலை உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து 60வது திருப்பாடல், அப்பர் பெருமானுடைய திருவாக்கு, 4வது திருமுறை, 75வது பதிகம், பொது கள்ளனேன் என்று சொல்லக்கூடியது. இறைவனானவன் சர்வ வியாபி, ஒவ்வொரு ஆன்மாக்களும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்கிறது என்பதை ஏகமாக அவன் ஒருவன் இருந்தே அறிகின்ற ஆற்றல் உண்டு. அதை அறியாமல் ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை செய்கிறோம். நவகிர சுவாமி சொல்றார், நான் இப்பொழுது உன்னை வணங்குகிறேன், ஆனால் இதற்கு முன்பாக கள்ளத்தனமாக நான் என் மனத்தை வைத்துக் கொண்டு சமண மதத்திலே இருந்து அருகனே கடவுள் என்றும் வேதத்தை பொய் என்றும் கூறி நான் எத்தனை அபராதங்கள் செய்துவிட்டேன், எத்தனை குற்றங்கள் செய்து விட்டேன், அத்தனையும் பார்த்து கொண்டு நீ இப்பொழுது இருந்து அருள் புரிகிறாயே, நான் செய்த குற்றத்தை எல்லாம் நீ அறிந்ததை பார்த்தவுடன் நான் செய்த குற்றத்தை நினைத்து எனக்கே சிரிப்பு வருகிறது. விழாப்புடைக்கு நான் இப்பொழுது சிரிக்கிறேன், ஏன்னா நான் பண்ணது ஒருத்தருக்கும் தெரியாது உனக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா சுவாமியே, நீ சர்வ வியாபியாக இருந்து எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறாய், நான் செய்த குற்றங்களை எல்லாம் நினைந்து இப்பொழுது நான் அதை நினைத்து வெட்கமுட்டு சிரிக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். கள்ளனே, தன்னை சொல்றார் நாவுக்கரசர், கள்ளனே, கள்ளத்தொண்டாய் சமணத்திலே இருந்து காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேனாகி நின்று தேடினேன், அப்படி தேடினேன், இப்பொழுது உன்னை நாடிக்கண்டேன், உழுகுவார் உள்கிற்று எல்லாம் உடன் இருந்து அருகேன். ஒவ்வொரு ஆன்மாக்களும் மனதிலே எதை நினைக்கிறது என்பதை இப்பொழுது நான் தெரிந்த பின்பு நான் செய்ததையெல்லாம் நீ அறிந்து விட்டாயே என்று வெழுகினேன், வெழுகி நானும் விலாசிரித்துட்டேனே. எனவே இந்த ஆன்மாக்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் சிவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நாம் செய்வது எவருக்கும் தெரியாது, யாரும் அறியாது என்று நாம் நினைத்திருக்கூடாது. உதாரணமாக சிவபூஜை செய்தால் நேரமாகிவிட்டது என்பதற்காக ஓடக்கூடாது, இன்னைக்கு வேண்டாம் எளிதாக முடிப்போம் என்று நினைத்தல் கூடாது. அடிமையை அளப்பது போதும் எந்த அளவிற்கு இவன் மனம் பற்றி செய்கிறான் என்பதை அவன் அளந்து கொண்டிருக்கிறான். இதற்கு விவேகசிந்தாமலே ஒரு செய்தி வருகிறது. ஒரு அரண்மனையிலே ஒரு இசையை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் அங்கே வந்து அந்த நாட்டின் அரசனுடைய மகளுக்கு இசை கற்பிக்கிறான். அந்த மகளுடைய ஆசையில் ஆசைப்பட்டும் அவளை தான் திருமணம் செய்ய முடிக்கிறான். அந்த இசை ஆசிரியரான அவன் திருமணம் செய்ய நினைத்து அவன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். இவளை திருமணம் செய்து கொண்டால் நல்ல பெண்ணும் கிடைக்கிறது, நாமும் பிற்காலத்தில் அரசனாகிவிடலாம் என்று ஒரு திட்டம் தீட்டி எவருக்குமே சொல்லாமல் தன் மனத்திலே அரசனிடம் சென்று, இந்த அரசகுமாரி, இந்த இளவரசி பிறந்த நேரம் சரியில்லை, நம் நாட்டிற்கு ஆகாது, ஆகையினாலே இவள் நமக்கு தேவையில்லை, என்ன செய்யணும்னா இந்த இளவரசி ஒரு பெட்டிக்குள்ளே அடைத்து ஆற்றிலே விட்டு விடுங்கள், எங்கே போய் விடட்டும் என்றான். என்ன திட்டத்தை செய்திருக்கிறார், ஆற்றுல இந்த பெட்டியை பெண்ணை வைத்து விடணும், அந்த நதியின் தொடக்கத்திலே விட்ட உடனே இவன் என்ன நினைக்கிறான், விட்ட உடனே தான் விரைந்து சென்று நதி கடலிலே செல்லு கலக்கின்ற அந்த கடைசி இடத்திற்கு சென்று அந்த பெட்டியை நாம் எடுத்து பெட்டிக்குள் இருக்கின்ற இளவரசியை வெளியே எடுத்து திருமணம் செய்து கொண்டு அரசனிடம் மீனவன் வந்து உன் மகளை திருமணம் செய்து விட்டு நீ இந்த நாட்டை எனக்கு கொடுன்னு திட்டம் போட்டான். அந்த திட்டத்தை போட்டு தன் ஒருவருக்கும் தெரியாமல் இளவரசியை ஆற்றிலே விட்டு விடு என்று சொன்னார். அரசனும் அதன்படி பெட்டிக்குள்ள இளவரசியை விட்டு விட்டான். பெட்டியை இளவரசி அந்த நதியினுடைய தொடக்கத்திலே விட்ட பின்பு இந்த இசை கற்பிக்கின்றவன் விரைந்து சென்று கடலில் கடக்கின்ற அந்த கடைசி இடத்திலே வந்து காத்து கிடக்கிறான். இதுக்கு இடையில அவன் என்ன நினைக்கிறான், நாம செஞ்சதுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றான். இதுக்கு இடையில என்ன நடந்தது, பெட்டி மிதந்து வருகிறது. முதலிடத்திற்கும் கடைசி இடத்திற்கும் மத்தியிலே நடுவிடம். அந்த நடுவிடத்திலே பெட்டி வருகின்ற பொழுது ஒரு வேடன் ஒருவன் வேட்டையாடி ஒரு புலியினை உயிரோடு பிரித்து அதனுடைய நான்கு கால்களையும் கட்டி கொண்டு தரதரம் என்று தோளிலே போட்டு தூக்கி வர்றான். அப்படி தூக்கிட்டு வந்தவன் தான் நீர் அருந்த வேண்டும் என்பதற்காக நான்கு கால்களையும் கட்டி அந்த புலியினை ஒரு மரத்தடியின் கீழே வைத்து விட்டு நீர் பருகு வருகின்றான். பெட்டி வருகிறது. அந்த பெட்டி வந்தவுடன் ஆற்றிலே பெட்டி வருகிறதே என்று ஓடி சென்று நீரிலே நீந்தி அந்த பெட்டியை எடுத்து பார்க்கிறான். இளவரசி இருக்கிறான். அப்பொழுது இளவரசியை பார்த்தவுடன் இந்த வேணும் கேட்கிறான், என்ன பெட்டிக்குள் அடைபட்டு கிடக்கிறாய் என்ன? அப்ப அந்த இளவரசி சொன்னான், இப்படி ஒருத்தர் சதி செய்து என்னை இப்படி அனுப்பி விட்டான். உடனே அந்த வேடன் என்ன செய்தான், அந்த இளவரசியை அப்படியே கரையிலேயே வைத்து விட்டு அவள் வைக்கப்பட்டிருந்த பெட்டிக்குள்ளே தான் வேட்டையாடி அங்கே வைத்திருக்கின்ற உயிரோடு இருக்கின்ற புலியினை அந்த பெட்டிக்குள்ளே வைத்து நான்கு கால்களை கட்டிய கயிறையும் மெல்ல அழுத்து பெட்டிக்குள்ளே போட்டான். அடைத்து விட்டு அந்த பெட்டியை விட்டு விட்டான். இந்த பெட்டி செல்கிறது. நதி கடலே கிடைக்கின்ற கடைசி இடத்திலே அந்த இசை கற்பிக்கின்ற ஆசனம் நம்முடைய வஞ்சனை வெற்றி பெற்றது என நினைத்து ஓடி சென்று அந்த பெட்டியை அந்த இசை ஆசனன் எடுத்தான். எடுத்த உடனேயே பெட்டிக்குள் இருந்து அந்த புலி சீற்றத்தோடு வந்து அவனை கொன்று முடித்தது. தான் செய்கின்ற சதித்திட்டம் எவருக்குமே தெரியாது என்று இவன் நினைக்கிறான். அந்த சர்வ வியாபியாக இருக்கின்ற பரம்பொருள் அதை அறிந்து அது முறியடிக்கிறான். ஆகையினாலே நம்முடைய பெருமானவர் சர்வவியாபியாக இருந்து எதையும் அறியக்கூடியவன். அடுத்து அருமையான ஒரு திருப்பாடல், 60வது திருப்பாட்டு, சுந்தர தேவாரம், 21வது பதிகம், கச்சி மேற்றணி. அந்த கச்சி மேற்றணியே அந்த 60வது அந்த தேவார அந்த 60 திருப்பாடலே அங்கே அழகாக ஒரு நல்ல ஒரு செய்தியினை 61வது திருப்பதிகம் அது அழகாக அங்கே ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். நான் இடைவிடாது உன்னை நினைக்கின்றேன். குருவினது உபதேசத்தின்படி இமைப்பொழுதும் என்னெங்கே நீங்காதான். நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் நின்றாலும் மறப்பாலும் ஒருகாலும் மறவாத அந்த தன்மையிலே இருக்கும்படி குருபதேசமாக ஒருவன் பெற்று அந்த நிலை எய்துதல் வேண்டும் என்று சொல்லிக் காட்டுகிறான். நிலையாய நின்னடியே நினைந்தேன் நினைத்தலுமே தலைவான் நின் நிலை அப்பணித்தாய் சரமொழிந்தேன். சிலையார் மாளிகை சூழ் திருமேற்றடி உரையும் மலையே உன்னை எல்லாம் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. ஆகையினாலே ஒருவர் இறைவனை எப்பொழுதுமே இடையறாது நினைத்தல் வேண்டும். அந்த பக்குவத்தை குருபதேசத்தினாலே தான் இந்த ஆன்மா பெறுகிறது என்று சொல்லி காட்டுகிறார். இதை நக்கீர தேவ நாயனார் அழகாக சொல்லி காட்டுகிறார். கைலை பாதி காலத்தை பாதிலே நம்முடைய 12 திருமுறைகளிலும் அப்படியே ஞான பொக்கிஷங்கள் அங்கங்கே இருக்கிறது. ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு விளக்கம் இன்னொரு இடத்திலே திருமுறைகளில் இருக்கிறது. 12 திருமுறைகளிலும் நாம் தோய்வு கொள்ளுதல் வேண்டும். இப்படி நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மணப்பாலும் ஒரு காலம் மறவாது என்று சொல்லக்கூடிய இந்த 12 திருமுறைக்கு அழகாக அதற்கு முன்பாக நக்கீர தேவ நாயனார் ஒரு வாக்கு சொல்லியிருக்கிறார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் யாம் என்றும் நினைந்தும் நினைத்தாலும் எங்குதோ சென்றுதான் தாழ் மாணவர் இறைஞ்சும் தன்சார் காலத்தி ஆழ்வான் அருளாத வாழ்வு. நான் எப்படி இருக்கிறேன், நக்கீரர் கைலபாதி காலத்து பதில் சொன்னார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் யாம் என்றும் நினைந்து. ஆக ஒரு ஆன்மாவானது சிவத்தை இடைவிடாது நினைத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த அருமையான ஒரு பகுதி, 62வது திருப்பாடல், ஞானசம்பந்தர் தேவாரம், 1வது திருமுறை, 45வது பதிகம், தெரு ஆலங்காடு. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். இறைவனானவன் சதா சர்வநேரமும் நினைக்கின்ற அந்த ஆன்மா தான் கருவி கரணங்கள் அற்று தூக்க நிலையிலே இருந்தாலும் இறைவன் கனவிலேயும் வந்து அவருக்கு அருள் புரிவான். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும், அழகா சொல்லுவார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும், அந்த அளவுக்கு கனவிலும் அவர் வந்து அருள் செய்வார். இடைவிடாது நினைக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு கனவிலும் வந்து அருள் செய்கின்றான். இது எப்படி? இந்த ஆன்மாவானது தான் கருவி கரணங்களுக்கு தற்போது மற்ற நிலையிலும் கூட, கருவி கரணங்கள் ஒடுங்கிய நிலையிலும் கூட பக்குவ ஆன்மாவை திருவடி ஞாபகத்துக்குள்ளேயே சிவம் வைத்திருக்கும். எப்பொழுதுமே தன்னை நினைத்துக் கொண்ட ஆன்மாவை அது கருவி கரணங்கள் அற்று இருந்தாலும் கூட தன்னுடைய திருவடி ஞாபகத்துக்குள்ளே அந்த ஆன்மாவை வைத்திருப்பதை சொல்லி காட்டுகிறார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழிவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும். முனை நட்பாய் வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆனங்காட்டு எம்மணிகளே. இதுல ஒரு செய்தி சொல்லி காட்டார். இந்த இடத்துல நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு இந்த செய்தி சிந்தனை நிறைவு சொல்றேன். இந்த திருவாலங்காட்டிற்கு வந்த காரைக்கால் அம்மையார் இங்குதான் நிலை பெற்றிருக்கிறார். கைலைக்கு சென்றார், ஆலங்காட்டுக்கு வாழ்ந்தார். கைலைக்கு செல்லுகின்ற பொழுது காலால் நடத்தல் கூடாது என்பதற்காக தலையால் நடந்தார். ஏன்? சிவபெருமான் இருக்கின்ற அந்த திரு தலத்தினை நாம் காலால் நடத்தல் கூடாது என்பதற்காக. அந்த அம்மை எங்க வர்றார்? திருவாலங்காடு வர்றார். அப்படி நடந்த அந்த அம்மை இந்த திருவாலங்காட்டிலேயே வந்து இருக்கின்றாள் என்பதற்காக காரைக்கால் அம்மை இருக்கின்ற அந்த தலத்தை நான் விதிக்க மாட்டேன் என்று ஞானசம்பந்த பெருமான் திருவாலங்காட்டிற்கு தலத்திற்கு உள்ளே செல்லாமல் புறத்தையே தங்கினார். அப்ப புறத்தை தங்கி இருக்கின்ற பொழுதுதான் கனவுல வந்து எழுச்சிதார் என்ன பாடுவா அப்படிங்கிறார். இந்த தரிசனம் பண்ணமா நினைக்கிறார். அதை துஞ்ச வருவாரும் தொழுவிப்பார். ஆக காரைக்கால் அம்மையார் பெருமான் இருக்கின்ற தலத்தை காலால் விதிக்கவில்லை. ஞான சம்பந்தர் பெருமானும் காரைக்கால் அம்மையார் இருக்கின்ற அந்த தலத்தை திருவாலங்காட்டில் காண்பிக்கிறேன். இதே போல இந்த புண்ணிய தலத்தினை காலால் விதிக்க கூடாது என்பதை இன்னொருவர் தலையால் நடந்த ஒரு செய்தி இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சைவர்களாகிய நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர் திருமால், மறந்துவிடக் கூடாது. அவர்களையெல்லாம் நான் வேதப்படுத்தி நினைக்க கூடாது என்று திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் 11 திருமறையில கோயில் திருப்பன்னீர் விருத்தத்துல ஒரு செய்தி சொல்லி காட்டுறார். கோயில் திருப்பன்னீர் விருத்தத்துல அவர் என்ன சொல்லி காட்டுறார்? பாரத யுத்தம் 13 நாள் நடக்கிறது. அப்பொழுது வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது திருமாலானவர் நம்முடைய தூண்டுதலின் படி அர்ஜுனனானவர் தவம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றதால் இத்தனை வெற்றி வருகிறது. எனவே சிவத்தை நான் நன்றியோடு என தரிசிக்க வேண்டும் என்பதற்கு திருமால் கைலைக்கு போக நினைக்கிறார். செல்லுகின்ற பொழுது அர்ஜுனனையும் அழைத்து போக முற்படுகிறார். அர்ஜுனனை தூலதேகத்தை விட்டு சூக்ம தேகத்தோடு வரும்படியாக அவர் செய்கிறார். அப்பொழுது திருமாலானவர் சூக்ம தேகத்தோடு இருக்கின்ற அர்ஜுனனை கைலைக்கு அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்லுகின்ற பொழுது திருமாலானவர் நம்முடைய பெருமான் இருக்கின்ற இந்த கைலை தலத்தினை நான் காலால் விதிக்க மாட்டேன் என்று திருமால் தலையாலே நடந்து கைலைக்குள் சென்றார் என்று நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் 11 திருமறையிலே கோயில் திருப்பணியர் விருத்தத்தில் சொல்லி காட்டுகிறார். நின்றிலவே விஷயனுடும் சிந்தை கழிப்புற நீர் தென்னில்லை மா நடமாடும் பிராந்தன் திருமலை மேல் தன் தலையால் நடந்தேறி சரங்கொண்டு. யார்? திருமால். தன் தலையால் நடந்தேறி சரங்கொண்டு இழிந்ததென்பர் கன்றினையே விடமே எரிந்து ஆர்த்த கரியவனே. எனவே திருமாலும் எப்படி சென்றிருக்கிறார்? அந்த பெருமான் இருக்கின்ற இடத்திற்கு விதித்தல் கூடாது என்று தலைவார் சென்றிருக்கின்றார். அந்த அளவிற்கு பெருமான்மே எங்கும் சர்வ வியாபி என்று உணர்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நம்முடைய அறியும் விரி என்பதிலே இத்தனை செய்திகள் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த 7 அதிகாரமாகிய உயிர் விளக்கத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் 7 அதிகாரத்தின் சிந்தனையை தொடர்வோம் என கூறி இந்த அளவிலே அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தொம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு போற்றி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

திருக்கோவை நானூறு அமுதூரமுடிந்தருளுநாயகனை வானோரும் கங்கை நிகர் மாணிக்க வாசகனை யானூறு படாத வகை திருபோதும் இறஞ்சுவனே சிக்கே.

பிச்சுக்கேடு பொய்க்காக சென்றென்று இணை வைத்த இச்சைக்காரார் எல்லாரும் வந்துண்டால் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆண்டிடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என் பேச உடையானே நின்றனை உள்ளி உள்ளம்

உடையார் உடுக்கோடுது காத்துங்கிற.

அருந்தவம் நோயல்வார் அயல்

跟

0: சித்தம்பலனா பார்வதி
1: அருட்கடலாகிய
0: அம்பலவானருடைய திருவருடினாலே போற்றி திருவகவரில் 112வது 13வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். 113வது வரி. பெரியோர்கள் அருளாளர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேணும் என்று எண்ணுவார். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடலை பாடி கொடுத்துருக்கிறார். தன்னளவில்லைன்னா அப்படியே போயிருப்பாங்க, பாடணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சுத்து சேர்த்து வைக்கிற முடியல. நம்ம சாப்பிட்டா போதும், நம்ம மிச்சம்னா போதும், நம்ம அளவில் போலாம்னு நம்ம போறது இல்லையில. பிள்ளைகளுக்கு சுத்து சேர்த்து வைக்கணும், வீடு கட்டி வைக்கணும், நிலம் வாங்கி வைக்கணும், அப்படின்னு செய்யற முடியல. பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற பாசத்துல அதனால பெரியவர்கள் உலகத்துல இருக்கின்ற அத்தனை பேரும் அருளாளர்களுக்கு பிள்ளைகளை போல. அதனாலே வருகின்ற சந்ததியார்கள் எல்லாம் ஒரு நல்ல உயர்ந்த பலனை அடைய வேணும் என்பதற்காகத்தான் இப்படி பாடியிருக்கிறார். இல்லைன்னா அவங்க ஞானம் பெற்ற உடனே கடவுளோட சேர்ந்துருவாங்க. பாடணுங்கிற அவசியம் இல்லை, மனக்கட்டுல பாடியிருக்காரு. அந்த முறையில இந்த திருவாசகம் என்பது எத்தனையோ ஆன்மாக்களை கடத்தேத்தி இருக்குது, இன்னும் எத்தனையோ ஆன்மாக்களை கடத்தேற்று உருப்படி ஆக்கற மனுஷனா பிறந்து உருப்படி ஆகணும் இல்ல. வேறுக்கு மனுஷனா பிறந்து பிரயோசனம் இல்லாம போகப்படாது இல்ல. அதனால அந்த மனுஷனா பிறந்தவன் உருப்படி ஆகணும்னா கடவுளிடத்திலே பக்தி உண்டாகணும், பக்தி உண்டாகணும். கடவுளிடத்திலே பக்தி உண்டானா கடவுள் அவனுக்கு அருள் பண்ணுவார். பக்தி முதல்ல பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த திருவாசகமாகிய பாடலை மாணிக்க வாசகர் நமக்கு பாடி தந்திருக்கிறார். அதுல 113வது வரி போற்றி திருவகவரில் சைவா போற்றி தலைவா போற்றி என்கிற போற்றினா வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம் சொல்றமில்ல, வணக்கம் நமஸ்காரம் சொல்றமில்லவா. அதனால பரமேஸ்வரனுக்கு சைவா போற்றி தலைவா போற்றிங்கிறாரு. சைவான்னா மங்கள பொருளாக இருப்போம். சைவம் என்பதற்கு மங்களம் என்பது உண்டு. சிவம் என்றாலும் சைவம் என்றாலும் உண்டு. சிவனை கும்பிடுறவங்கெல்லாம் சைவர்கள்னு பேர். சிவனை கும்பிடுறவங்களுக்கு சைவர்கள்னு பேர். அதனாலே சிவம் சைவம், சுத்தம் மங்களம். அதனாலே பெருமான் சைவனாக இருக்கிறான். சைவ சமயத்துக்கு தலைவனாக இருக்கிறான் சிவபெருமான். சைவ சமயத்துக்கு தலைவனாக இருக்கிறான். அதனால அவனுக்கு சைவன்னே பேர். அனாதி சைவன் சொல்லும், அனாதி சைவன். என்ன ஒருத்தருட்ட வந்து ஈச்சை வாங்கி அப்புறம் சைவன் ஆகல, இயல்பாகவே சைவனா இருக்கிறான். அதனால அனாதி சைவனாக விளங்குகின்ற தலைவனுக்கு வணக்கம். தலைவன் என்று சொன்னால் வேறு ஒருவரும் தலைவன் இல்லாமல் தானே எல்லாருக்கும் தலைவனாக இருக்கும். தலைவன் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தலைவனாக இருக்கிறது வேற, எல்லா உலகங்களுக்கும் தலைவனா இருக்கிறது வேற. இவன் எல்லா உலகங்களுக்கும் தலைவன். அதனால தலைவா போற்றினார். குறியே போற்றி குணமே போற்றி. கடவுள் குறி குணம் கடந்திருப்பான் என்பது ஒரு முறை. குறி குணம், குறி இல்லாதவன் குணம் இல்லாதவன். குறியை கடந்து குணத்தை கடந்திருப்பது. உயிர்கள் உய வேண்டி குறியாகவும் குணமாகவும் இருக்கிறான். அது அருக்குறின்னு சொல்லு. அருக்குறின்னா சிவலிங்கம் இருக்கு, அந்த சிவலிங்கம் அருக்குறி அடையாளம், அடையாளம் சிவனுக்கு ஒரு அடையாள பொருளாக விளங்கும். அதனால அவனை குறியே போற்றினாரு. அப்படி குறியே போற்றி என்று சொல்லி அதற்கு மேல குணமே போற்றினாரு. குணம் என்று சொன்னால் அவனுடைய பெருமை அளவில்லாதது, கடவுள் பெருமை அளவில்லாதது. சூரியனுடைய பெருமை எவ்வளவு, சூரியனுடைய பெருமை சொல்லி முடியுமா? சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன், சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன். சூரியனுடைய பெருமையை சொல்லி முடியுமாரா? சொல்லி முடியுமா? இவ்வளவு பிரகாசம், இவ்வளவு உபகாரம். சூரியனால எத்தனை கோடி எத்தனை கோடி உயிர்கள் வாழ்கிறது. சூரியன் இல்லைன்னு வச்சுக்க உலகம் வாழாது. அப்படிப்பட்ட சூரியனை போன்ற அளவில்லாத உபகாரத்தை உயிரெடுத்து செய்கிறார். அளவில்லாத உபகாரத்தை உயிரெடுத்து, அது குணம்னு பேர். குணம் என்றால் அவன் இருக்க தன்னுடைய பெருமையை, தன்னுடைய பெருமையை நினைக்காம சாதாரணமானவர்களுக்கும் உபகாரத்தை பண்ணும். அவன் எவ்வளவு பெரிய ஆள், அப்படிப்பட்ட பெருமையை அவன் நினையாமல் சாமான்யமாயிருக்கிற அற்பர்களாயிருக்கிற நமக்கும் வந்து இறங்கி செய்கின்ற அந்த கருணையத்தான் குணமே போற்றினார். அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி உய்யாமோ என்பது திருப்பூவல்லி. அதனால அந்த குணம் மனுஷன் எதுக்கு வந்து பிரியப்படுவான், குணத்துக்குத்தான் பிரியப்படுவான், குணத்துக்குத்தான் பிரியப்படுவான். அதனால சிவனிடத்துல இருக்கிற குணம் என்னன்னா கருணை, இறங்கி உயிர்களுக்கு அருள் செய்யும். அந்த குணத்துக்கு வணக்கம், அந்த குணத்துக்கு வணக்கம். நெறியே போற்றி நினைவே போற்றி. நெறி என்பது மார்க்கம் என்று சொல்லப்படும். மார்க்கம் என்றால் இப்ப இங்கிருந்து கரூருக்கு செல்லுகின்ற மார்க்கம்னு சொல்றமல்ல, வழி நெறி. அப்படிப்பட்ட நெறி நான்கு வகையாக இருக்கிறது. அது சரிய நெறி, கிரிய நெறி, யோக நெறி, ஞான நெறின்னு சொல்றது. கடவுளை அடைவதற்கான வழி. வழி இல்லாம ஒரு ஊருக்கு போக முடியாது இல்ல. அதனால கடவுளை அடைவதற்கான வழி வகைகளை அவனே வகுத்து வச்சிருக்கிறான். யார் வகுத்து வச்சிருக்கா? சிவனே. இந்த பக்கமா வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம் என்று விலாசம் கொடுத்தது போல அவன் நெறிய வகுத்து வச்சிருக்கிறான். அந்த நெறிதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு வகையான நெறிகள். இப்ப பெரிய கோயில்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய கோயில நான்கு புறத்திலையும் வாசல் இருக்கும். நான்கு கோபுரம், நாலு கோபுரம், நாலு வாசல். இப்ப சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டா நாலு புறம், மதுரை எடுத்துக்கிட்டா நாலு புறம் இருக்குல்ல. அதனால அது என்னன்னா சரிய, கிரிய, யோகம், ஞானம். நாலு பக்கத்திலையும் உள்ளே பூதலாம், நாலு பக்கத்திலையும் உள்ளே பூதலாம். அந்த நெறிய அவனே உயிர்களுக்கு காட்டி இருக்கிறான். இப்படிப்பட்ட வழியிலே வரலாம் என்று காட்டி இருக்கிறான். அவன் காட்டலைன்னா நமக்கு அந்த நெறி தெரியாது. காட்டலைன்னா அந்த நெறி தெரியாது. அதத்தான் திருப்பல்லாண்டுல பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு ஊர்தி வேணார். பிறவி அறுப்பதற்கு நெறி தந்த பித்தர். நெறினா மார்க்கத்தை காட்டிய, வழியை காட்டிய பித்தர். அப்படிப்பட்ட நெறியாகவே இருக்கிறான், மார்க்கமாகவே இருக்கிறான். அதற்கு வணக்கம். நினைவே போற்றி. நினைவு என்பது உயிர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயன், பலன். நினைவு இல்லைன்னு வச்சுக்கோ, இப்ப சில சமயங்கள்ல மறந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நினைவுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நினைவு இல்லைன்னா மனுஷன் வாழ முடியுமோ? வாழ முடியும், வாழ முடியாது இல்ல. சில சமயங்கள்ல சில காரியங்களை மறந்துடுறோம். நினைப்பு மறப்பு ரெண்டுமே நமக்கு உண்டு. அது வந்து உயிர்களுக்கு அவன் அறிவுக்கு அறிவாக இருந்து நினைக்க வைக்கிறான். நினைக்க வைக்கிறான்னா தன்னை நினைக்க வைக்கிறது, உலகத்தை பொருள்களை நினைக்க வைக்கிறது. இப்ப பணம் ஒரு பெட்டியில வச்சிருந்தோம்னு வச்சுக்க, அந்த பணம் நினைப்பு இல்லைன்னு வச்சுக்க என்ன ஆகும்? அப்படியே கிடக்க, அப்புறம் யாராவது எடுத்துட்டு போடுவோம். அதனாலே வந்து அந்த நினைவை நமக்கு தந்திருக்கிறான். நினைவே தந்திருக்கிறான். அதற்கு மேலே பக்குவம் உள்ள உயிர்களுக்கு தன்னை நினைக்க முடியா செய்கிறான். தன்னை நினைக்க முடியும். எல்லாரும் சிவன் நினைக்க மாட்டார்கள். சிவனை எல்லாரும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. சில பேர் தான் நினைப்பாங்க. அந்த நினைவையும் அவன் தான் கொடுக்கறான். அந்த நினைவையும் அவன் தான் கொடுக்கறான். இப்ப திருவாசகம் கேட்க வர்றோம்னா அந்த நினைவை யாரு கொடுக்கறா? அவன் தான் கொடுக்கறான். இல்லைன்னா வரமாட்டான். அதனால நினைவாக இருக்கிறான். என்னை நினைந்து அடிமை உண்டு, என்னை நினைந்து அடிமை உண்டு, என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். அதனாலே கடவுள் நம்முடைய நினைவுக்குள்ளே அவன் இருந்து நம்மை நினைக்க வைக்கிறான். அவன் நினைக்க வைக்கலன்னா நம்மளால நினைக்க முடியாது. அதே உலக பொருளை நினைப்பது, அப்புறம் கடவுளை நினைப்பது, அப்படித்தானே ரெண்டு நினைவு தானே. மனைவி, மக்கள், வீடு, வாசல், பணம், காசு முதலான உலக பொருளை நினைப்பது உண்டு. அதற்கு மேல கடவுளையும் நினைப்பது. பரமஞானிகள் கடவுளை மாத்திரம் நினைப்பார்கள். பரமஞானிகள் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டியது ஒண்ணு, உலக பொருள் ஒண்ணு வேண்டியது. நம்ம ரெண்டையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தையும் நினைக்கிறான், கடவுளையும் நினைக்கிறான். ஆக இந்த நினைவை தருகின்றவன் சொல்லுவான். இதான் தன்னை நினைய தருகின்றான் நம்பி ஆண்டான். அதனாலே நெறியை போற்றி நினைவையை, என்னுடைய நினைவுக்குள்ளே அவர் இருக்கின்ற அப்படின்னால நினைவாகவே அவன் இருக்கிறான். அந்த நினைவுக்கு வணக்கம். வானோருக்கு அறிய மருந்தே போற்றி. வானோர் என்பவர்கள் தேவர்கள். தேவர்கள் என்றால் மிக உயர்ந்தவர்கள், எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள். தேவர்கள்னா நம்ம பார்க்க முடியாது கண்ணால. அந்த தேவர்களை வசிக்கின்ற உலகம் மேல் உலகம்னு சொல்றது, சொர்க்கலோகம். அப்படிப்பட்ட உலகத்தில் வசிக்கின்ற தேவர்கள் எல்லா வகையாலும் சிறப்புடையவர்கள். ஆயுள் பல கோடி, ஆயுள் பல கோடி, ஆயிரம் லட்சம் இல்ல, பல கோடி. அதுக்கு மேல அவங்க அனுபவிக்கிற சுகம் அளவே இல்லை. சுகம்தான் முழுவதும் அனுபவிக்கிற சுகம் அளவே கிடையாது. அவர்களுக்கு எந்த வகையாலும் குறைவு கிடையாது. எல்லாருக்கும் நினைச்சது நினைச்ச மாதிரியே கிடைக்கும். அப்படிப்பட்ட சுகத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே இருப்பதனால அவர்கள் உயர்ந்தவர்கள், தேவர்கள் என்றெல்லாம் அவர்களை பெரியவர்கள் போற்றுவார்கள். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு சிவபெருமான் அரிய மருந்தாக இருக்கிறான், அறிய முடியாதவனாக இருக்கிறான். அரிய மருந்து, அரிய மருந்துன்னா உயர்ந்த மருந்து ஆக இருக்கிறான். மருந்துன்னு சொன்னா வருகின்ற கண்டத்தை போக்குவது, தேவர்களுக்கு வருகின்ற கண்டத்தை, தேவர்களுக்கு அரிய மருந்து, அரியவனாக இருப்பது. அரியவன், அரியவன் என்று சொன்னால் அவர்களால் காண முடியாமல் இருப்பது, தேவர்களுக்கு தூரத்திலே இருப்பது. என்ன காரணம்னா தேவர்கள் வந்து யோகத்திலே போகத்திலே செல்வத்திலே முழுகி இருப்பார்கள். சிவனை நம்ம நினைக்க மாதிரி நினைக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி எவ்வளவு வருந்தி சாமியை நினைக்கிறோம், அந்த அளவுக்காகவே நினைக்கணும்னு என்ன இருக்குது. எல்லா இருக்கும் போது எதுக்குமா, இப்ப நமக்கே எல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படி ஒண்ணும் சாமிய வருந்தி நினைக்க மாட்டோம். இப்ப மந்திரிக்கெல்லாம் எல்லாம் இருக்குது, சாமியை நினைக்கிற இருக்குதா? அதனால வந்து அளவில்லாத செல்வத்திலே போகத்திலே அவர்கள் மூழ்கி இருப்பதனால அவர்கள் சாமியை வந்து நன்றாக சிந்திக்காம இருப்பதனால அவர்களுக்கு அரிய மருந்தாக இருக்கும். வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி. வானோர் அப்புறம் ஏனோர், ஏனோர் என்றால் யாரா இருந்தாலும் அன்பு செய்கின்றவர்களுக்கு எளிமையாக வருகின்ற கடவுள். அரிய எளியன்.

நல்லார்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாடெல்லாம் பரவானாளே என்பது அப்பர் திருத்தாண்டம். மற்றொரு துணையினை மறுமைக்கும் காணேன் என்பார் சுந்தரர். அதனாலே உண்மையான துணை எது என்று கேட்டால் உயிரிழுக்கு சிவன். அதனாலே அவனை துணைவாக வாழ்வே போற்றி என் வைப்பே. வாழ்வு இந்த லோகத்திலே வாழ்கின்ற வாழ்வு, சிவலோகத்திலே வாழ்கின்ற வாழ்வு, எல்லா வாழ்வுக்கும் அவன் உறுதுணையாக இருந்து அந்த வாழ்வை உயிர்கள் அடையும்படியாக அந்த வாழ்விலே வாழும்படியாக செய்கின்ற காரணத்தினாலே வாழ்வே போற்றி. அப்படி வாழ்வதற்கு முதலாகவும் வாழ்வதற்கு வழிகாட்டியாகவும் வாழ வைப்பவனாகவும் இருக்கிறார். வாழ செய்தானேங்கிறார் அல்லவா, வண்ணகத்தை வந்து வாழ செய். அதனால இப்ப இங்க வாழ்கிறோம் என்றால் யாரால வாழ்கிறோம்? அதே சித்தியார்ல வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கை எல்லாம் இந்த வாழ்க்கை பூராவும் அவளாலே வந்தது. அதனாலே வாழ்வே வணக்கம் என் வைப்பே. வைப்பு என்பது சேர்த்து வைத்த நிதியாக இருக்கும். அப்படி அந்த சேர்த்து வைத்த பொருள் உலகத்திலே சேர்த்து வைக்கின்ற பொருள்கள் உதவும் உதவாமலும் உதவும் உதவாமலும் செல்லுகின்ற இடத்துக்கு வராது. ஆனால் திருவருளாகிய நிதி, அதை அருள் நிதினு சொல்றோம். அது என்ன சொல்றது? அருள். இது வைப்பு நிதினு சொல்றோம் அல்லவா. அந்த வைப்பு நிதியாக விளங்கும் உயிர்களுக்கு சிவன் தான். அதை வைச்ச பொருள் வாரும் திருநாவுக்கரசன், வைச்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணி நமச்சிவாய அச்சம் ஒளிந்து. இப்ப பணம் இருந்துச்சுன்னா கவலை இருக்காது, பணம் இருந்துச்சுன்னா அச்சம் இருக்குமா? ஆனால் பணம் இருந்தா அச்சமாகவும் இருக்கும், பணம் இருந்தா அச்சமாகும். இப்ப நீங்க ஒரு 10 லட்சம் 5 லட்சத்தை பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒத்தையா போகணும், ஒத்தையா போகணும் போகணும். அதனாலே அது அச்சத்தையும் தரும், இது அச்சத்தை நீக்கும், இது இந்த நிதி. அதனாலே வைப்பு நிதியாக விளங்குவன் ஞானி எடுக்க சிவனை. அதனாலே என் வைப்பே போச்சு. முத்தா போச்சு, முதல்வா போச்சு. முத்தன் என்று சொன்னால் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது. இப்ப நம்ம முத்தன் ஆகணும்னா ஒரு தொடர்பு இருக்க கூடாது. எந்த வகையான இடைஞ்சல் தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இருப்பதுக்கு முத்தன் விடுதல். சிவபெருமான் இப்ப நம்ம வந்து இன்னும் முத்தன் ஆகல, முத்தன் ஆகல. சிவன் எப்படின்னா இயல்பாகவே முத்தன், இயல்பாகவே முத்தன், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். பாசம் நீங்கினால் உயிர்கள் முத்தியை அடையும். முத்தியை பெற்றவன் முத்தன், முத்தியை பெற்றவன் முத்தன். இவன் எப்படின்னா எல்லாருக்கும் முத்தியை கொடுக்கின்றபடியினாலே இவன் முத்தன், முத்தியை கொடுக்கின்றபடியினாலே முத்தன். முதல்வா போச்சு, முதல்வன் என்பது உயிர்களுக்கு உலகத்திற்கு தேவர்களுக்கு மூவருக்கும் முதல்வராக இருப்பவன். அதனால அவன் முந்திய முதல் நடு, முந்திய முதல் எல்லாருக்கும் முதல்வனாக முளைத்தானே எல்லாருக்கும் முன்னேதோன் என்பது அப்பர் தேவா. அவன் தான் முதல்வன். அத்தா போற்றி அரணைய போற்றி. அத்தா என்பது தந்தைக்கு உரிய பெயர். அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எல்லாமேன்னு சொல்றார் அல்லவா. அத்தான்னா தகப்பனை சொல்லுகிறார். ஆத்தான்னா அம்மா, அத்தான்னா புரியுதப்ப, அத்தான்னா அப்பன், அத்தான்னா அத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூனரத்தாளை என்று வருது அல்லவா. அபிராமி எந்தாது? அத்தான்னா அப்பன், ஆத்தான்னா ஆனா அவள், ஆனா அப்பே அவன்னா அம்மா, அப்பா முதலு அம்மா ரெண்டாவது அத்தாங்கிறது நம்ம சொல். அதனாலே சிவனுக்கு அத்தன் குருமே. அத்தன் என்றால் பொருளுடையவன் என்பது பொருள், அர்த்தம் அர்த்தன் என்றால் பொருள், அர்த்தமும் வாழ்வு அகத்து மட்டை என்பது மட்டும்தான். இங்க வந்து அத்தானா தந்தையே வணக்கம், அத்தா அதான் ஆத்தா கரெக்ட். அரணே போற்றி, அரண் என்பது சிவனுக்குரிய நாமங்களிலே மிக உயர்ந்த நாம். அரண் பாசங்களை அரிப்பவன் என்பது இருக்கு, பாசங்களை அரிப்பவன். அரண் என்கின்ற வாக்கியம் சிவன் ஒருவனுக்கு, அந்த அரண்கிற வாக்கியம் தான் அரஹர அரஹரன்னு வடமுடிச்சு வடம். அதனால அரண் என்பவன் உயிர்களுக்குண்டான பாசங்களை போக்குவன். அரணே போற்றி, உரை உணர்வர் அந்த ஒருவன் போற்றி. ஒருவன் ஒப்பில்லாதவன், உரை உணர்வு. உரை உணர்வு என்றால் உயிர்களாகிய நமக்கு இருக்கிற உரை, வார்த்தை, உணர்வு. மனத்தால சிந்திப்பது உணர்வு, வாக்கியனால பேசுவது உரை. மனத்தால சிந்திப்பது உணர்வு, வாக்கியனால பேசுவது உரை. இந்த வாக்கியனால பேசப்படுகின்ற உரைக்கும் மனத்தால சிந்திக்கிற உணர்வுக்கும் எட்டாதவன். அதனாலே உரை உணர்வு இறந்த உருவம் மாற்றம் மனங்களிலே நின்ற

0: மாற்றம் என்ன வாக்கியங்கள். விரிகடல் உலகில் விளைவே போற்றி. உலகம் என்பது கடல் சூழ்ந்த உலகம் என்று சொல்லுவது. உலகம் உண்டாவது நிற்பது ஒடுங்குவது எல்லாமே அவனாலதான் ஆகிறது. இந்த உலகத்தை நம்ம படைக்கல. ஆகாயத்தையோ சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ பூமியையோ தண்ணீரையோ காற்றையும் நம்ம படைக்கல. இத்தனையும் அவன் தான் படைச்சிருக்கான். மண்ணிய நான்மின் மதி கணலி மண்ணிய நான்மின் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வர் என்பது முத்தொள்ளாயிரம். அதனாலே இப்படி உலகத்தை எல்லாமே என்ன பண்ணிருக்கிறார், உண்டு பண்ணிருக்க. அது விளைவுனு, இதற்கு விளைவுனு விளைஞ்சிருக்கு. இந்த விளைவுக்கு அவன் காரணமாக இருப்பதனாலே விரிகடல் உலகின் விளைவே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

வண்ணம், பால் ஒரு வண்ணம், பசுக்களை மேய்க்கின்றாயன் ஒரு வண்ணம், பசுக்களை மேய்க்கின்றாயன் கோல் போடில் பசு

கனவாம். கனவில் சுழுத்தியும் காணாமை காணல், கனவில் சுழுத்தியும் காணாமை காணல், அனுமாதி செய்தலின்

அகமுனர் போதம் துரிய கனவாம் அகமுனர் போதம் துரிய சுழு திவியோமம்

கண்டுகொண்டு உள்ளே கருதி கழுகின்ற விண்டல தாமரை மேலொன்று கீழாக அண்டமும் ஆதனாய் அண்டமும் தானே அகத்தொழுவாமே போதறியாது புலம்புற புண்ணியம் மாதறியாவாக நின்று மயங்கின.

கருத்தறிந்தேன் புவனாபதி நாடி திருத்தறிந்தேன் மிகு தேவர் பிரானே படுத்தறிந்தேன் மனம் மண்ணி நின்றேனே ஆன விளக்கொழி தூண்டும் அவன் என தான விளக்கொழியாம் மூல சாதனத்து ஆன விதி மூல கணத்தில் அவ்விளக்கு ஏனை மதிமண்டலம் கொண்டு எரியுமே உள்நாடுங்கள் ஐவர்க்கு மண்டை ஒதுங்கிய விண்ணாட நின்ற வெளியை வினவு அண்ணாந்து பார்த்து ஐவர் கூடிய சந்தி கண்ணாடி காணும் கருத்தது என்றானே அறியாதவற்றே அறிவான் அறிவான் அறிவான் அறியாதான் தன் அறிவு ஆகான் அறியாதவற்றை அறிவாரை கூட்டி அறியாது அறிவோரை

அரிய அதீதன் அதிதத்தாவியே மாயையில் சேதனை மன்னும் பழுதியோ மாயையின் மற்றது நீ உதல் மாயையோ கேவலமாகும் சகலமாயோ நீயுள் தோயும் மனிதர் துரிய துளீசனே கேவல சகல சுத்தம் தன்னை அறிய சுத்தவற்றேவலென்றாலும் பின்னம் உற நின்ற பேத சகலனும் மன்னிய சுத்த துத்தத சத்துடன் உன்னவர் தத்தம் தொழில்கள் பாடவே தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே

வந்து ஆம் உயிர் மாயை தெரிப்பே அறிவுற்று காமியும் மாயேய உம்மலக உம்மரகளவ நிற்ப தாம்புரு பாசம் சகலத்துவாமே சகல அவத்தையில் சார்ந்தோர் சகல புகழும் மரம் மூவகையும் புணர்ந்தோர் நிகரில் மலரோர் மாறும் நீடு பல் தேவர்கள் நிகழ்ந்தார் சீட வந்தவும் ஆமே தாவிய மாயையில் தங்கும் பிரளயம் மேவிய மற்றது உடம்பால் நிக்குளம் ஓவல் இலக்கணர் ஒன்றிய சீகண்டர் ஆவையின் நூற்றெட்டு உருத்திரராகுமே ஆகின்ற கேவலத்து ஆவண ஆவர் ஆகின்ற வித்யேசர அனந்தாதியருகே ஆகின்ற எண்மர் எழுகோடி மந்திர ஆகின்ற

மயமாகி ஒடுங்கலின் நின்மரம் தோங்கரும் சுத்த அவத்தை தொழிலே ஓரினும் உவகை நால்வகையும் உள தேரில் இவை கேவலம் மாயை சேரிச்சை சாரியலாய் அவை தாமே தனப்பகை வாரி வைத்து ஈசன் மலம்

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 120 பாடல். வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பிறவி அறுப்பதற்குள்ள உபாயம் தரிசனம். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். தீமேவு பல்கரணங்களுள் உற்றன தாம் ஏழ் பிறப்பு எரி சார்ந்த வித்து. எரி சார்ந்த வித்து பாருங்க, அதை பிரித்து படிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பிரித்து படிச்சுட்டா அதானே, அதுதான் அதுக்கு தான் படிக்கணுங்கிறது. இதுக்கு உரையே வேண்டி இல்லைங்க, அதுக்கு எந்த நோட்ஸும் வேண்டாம், எந்த உரையும் வேண்டாம். பாருங்க, ஏழு பிறப்பு எரி சார்ந்த வித்து. எத்தனை பிறப்பு? ஏழு பிறப்புனா ஏழு பிறவி தானா? என்னங்க ஏழே பிறவியா? எழுகின்ற ஒவ்வொரு பிறப்பு, அது எத்தனை பிறப்போ தெரியாது. ஏழு வகையான பிறப்பு, தாவரங்கள், ஊர்வன, நடப்பன, வருதா இல்லையா? அது ஏழு வகை இருக்கா இல்லையா? அதான் ஏழு. ஏழு ஏழு பிறப்பு எரி சார்ந்த வித்து. தீயில் போட்ட விதை, தீயில் போட்ட தானியம். இது இருக்கு, நெல் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை வந்து வறுத்துட்டோம்னா முளைக்காது. வறுத்த விதை முளைக்காதது போல இறைவனினுடைய தரிசனத்தை பார்த்து விட்டால் வினைகள் மீண்டும் முளைக்காது, மறுபிறப்பு இல்லை. அதான் அந்த தரிசனத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம அப்பர் பெருமான் தரிசனத்தை சொல்றாரு. குனித்த பூர்வமும் ஒவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறைய எடுத்த பொறுப்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. அப்ப மனித்த பிறவி ஏன் வேணும்னாரு? மணி தரிசனம், தரிசனத்தை பார்த்தா போறோம், அதை பார்த்தாவே மறுபிறப்பு இல்லாத அப்படின்னாரு. அதான் ஞானிகள் தரிசனத்தை பார்க்கணும்பாங்க. இது தில்லையில் திருவாதிரை, திருவாதிரை அன்றைக்கி அங்கே இருக்கணும். ஆருத்ரா தரிசனம்னு சொல்லி மாரேழு மாதம் வரும். சிவப்பிரகாசத்தில் எல்லையில் பிறவி நல்கும் இருவினை இருவினை எரிசேர்வித்தின் ஒல்லையின் அகலும். இதே கருத்து சிவப்பிரகாசத்தில் வரும். இப்போ ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம், அன்னப்பட்சி என்ன செய்யும்? அன்னப்பட்சி பார்த்துறீங்களா? அன்னப்பட்சி பார்த்துறீங்களா? பார்த்துறீங்களா? இருக்கா? இருக்கா இல்லையா? அன்னப்பட்சி நல்ல வேலை இந்த காலத்தில் இல்லை, இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனையாயிடும். பாலையும் தண்ணியும் பிரியுது சொல்லுவோம். பாசத்தை நீக்கி பதிப்புண்ணியத்தை கொடுக்கின்ற சிவநடனம். எதை போல? அன்னத்தை போல. இப்பெல்லாம் இப்ப பால்ல தண்ணி ஊத்துறதே கிடையாது, தண்ணியில தான் பாலை ஊத்த வேண்டியா இருக்கு. இப்ப அதுவும் நல்லது, மாடே கிடையாது ஆனா பால் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. மாடு எங்க மேயுதுங்க? ஆனா பால் எப்படி இவ்வளவு பால் இருக்கு? பாக்கெட் பால் ராத்திரி 11 மணிக்கு பால் கிடைக்குது. எப்படி இப்படியே கிடைக்குது? சரி, அது போனா போயிட்டு நம்ம அது சப்ஜெக்ட் இல்லை. இப்ப இந்த தண்ணியையும் பாலையும் பிரிக்கின்ற அன்னத்தை போல சிவநடனத்தை பார்த்தால் அந்த சிவநடனமானது சிவபோதத்தை நீக்கி சிவபோதமாகிய பதிஞானத்தை கொடுக்கும். அப்ப சிவநடனத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு, சரிதானா? இப்ப சிவநடனம் எங்கே இருக்கிறது? சரி, தில்லையில இருக்கு. அதுதானே இப்போ சிவநடனங்கிறது நிறுத்த நடனம் சொல்கிறோம். எல்லாருடைய இருதயத்தில் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிது சார், அதுதான் இந்த காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் நம்ம சொல்லணும். ரைட், ஓகே. இப்போ நடன காட்சி இப்படி பார்க்கணும்னு இந்த காட்சி வந்து விஷன் எங்கே தெரியும்னா, இது வந்து ஒரு மானிட்டர் ஞாபகம் வச்சுங்க. இப்படி பார்க்கும்போது இப்படி கண்ணை மூடி இங்கே பார்த்தீங்கன்னா தர தெரியும். இதுதான் யோக காட்சி நிறைய இடம். இப்போ இறைவன் நடனம் மாறதை வந்து கண்ணை மூட்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது இது ரெண்டையும் இது இதை அப்படியே கம்பேர் பண்ணுறேன். இந்த அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு சொல்கிறோம்ல, அது என்னது? அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாளிக்கும் மேலே மிக்கும் இசை, என் அன்பு ஆளிக்குமாறு, என் அன்பு ஆளிக்குமாறு, இன்னம்பாளிக்குமோ இப்பெரு சொல்றமா இல்லையா? இப்ப அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு சொல்றோமா, அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு என்ன? அன்னம்னா சோறா, அன்னம்னா மேல் உலகமாகிய வீட்டு உலகம் முத்தியை கொடுக்கக்கூடிய சிற்றம்பலம். முத்தின்னா சோறு, அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம். இந்த இரண்டு புருவமும் அன்னப்பட்சிகள். இந்த ரெண்டு புருவம் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே எடுத்தீங்கன்னா ரெண்டு அன்னப்பட்சி. இது வந்து வால் பகுதி, இது அப்படியே கண்ணு, இது புருவம், இது அப்படியே இரண்டு அன்னப்பட்சிகள். இப்போ இதை இரண்டு அன்னப்பட்சிகள் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், இதுக்குள்ளதான் நடனம் ஆடணும். இப்போ இப்போ சொல்லி பாருங்க, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் எது? புருவம். பொதுவாக நேரடியான பொருள் வந்து அன்னம்னா சோறு, சோறுன்னா முத்தி, முத்தின்னா இறைவனுடைய திருவடியாகிய பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய சிற்றம்பலம் என்பது இறைவன் திருவடி. அந்த அம்பலங்கிறது இதுதான் இந்த திருவடி. அதே போல திருச்சிற்றம்பலத்துக்கும் அன்னத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கோ அதே மாதிரி இந்த யோகத்தில், யோக ரகசியத்தில் இந்த இரண்டு புருவங்களும் அன்னப்பட்சிகள். புருவங்களினுடைய கண் இது, இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் புருவமதி. இந்த இடத்துல தான் உங்களுக்கு சிவ சிவ இந்த நடராஜருடைய தரிசனம் கிடைக்கும். இது யோக காட்சி. வல்லார் சொல்வார், வானத்தின் மீது மயில் அடக்கண்டேன், மயில் குயில் ஆட்சி தெரியும்பார். அது யோகம் கிடைக்கும். இப்போ நம்ம திருமந்திரத்துக்கு வருவோம், அது அப்படியே இதில் கனெக்ஷன் கொடுக்கணும். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல், அன்ன பற்றியா, தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம், தீமேவு பல்கரணங்களுள் உற்றன, தாம் ஏழு பிறப்பு எரி சார் எரி சார்ந்த வித்து ஆமே. அப்போ அந்த நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை யார் ஒருவர் பார்த்தார்களோ, இங்கே எங்க பார்க்கணும், தில்லையில தான் நிரந்தரம் பார்க்கலாமே, எங்க பார்க்க சொல்லியிருக்க, உருவ மத்தியில் யார் ஒருவர் பார்த்தார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை. அதுக்காக நாளைக்கே பஸ் ஏறி போய் தில்லையில போய் நடராஜ பெருமானை பார்த்து அவருடைய டான்ஸ் ஆடி பார்த்துட்டு, ஆ பார்த்துட்டேன், நாளையிலேருந்து எனக்கு மறுபிறவி ஆயிடுச்சு, மறுபிறப்பு நல்ல புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இனிமேல எனக்கு மறுபிறப்பு இல்லை அப்படியே சொல்றது. அவ்வளோதான் நடராஜ பெருமானுடைய தனிக்கூத்து வந்து அற்புதமான தனிக்கூத்துங்கிறது. நல்ல பாட்டு, செத்திட்டு இருப்பர் சிவயோகியர், தொட்டா ஒரு இடத்த தொட்டா உடனே உடம்புக்குள்ள உயிர் இருக்கும் பொழுதே உயிர் இல்லாத ஒரு செத்த நிலையில் இருப்பது போல உடம்பு உடம்புக்குள்ள உயிர் இருக்கும்போதே வாழணும். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? எவ்வளவு யோகம், செத்திட்டு இருப்பர் சிவயோகி. போன மாதம் நான் கிளாஸ் நடத்தினேன், வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்தம் துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியர். சிவயோகியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சிவயோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, எல்லாவற்றையும் சிவமாக காண்பார்கள். அவர்களுக்கு இன்ப துன்ப அனுபவம் இருக்காது, இன்பமும் இல்லை துன்பமும். உயிரும் உணர்வும் உடம்பு எல்லாம் இருந்தும் தமக்கென்று எதுவும் இல்லாது இருப்பவர்கள். அதாவது இது சொன்னாங்க, ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தார் தஞ்சையில். அவர் பேர் சூரியசாமின்னு பேர், சூரியசாமி. நான் என்னக்கு என்ன அவர் என்ன ஒரு உண்மைங்கிறேன், நான் அவரை பார்த்துருக்கேன், நான் அவர் தான் இவருன்னு தெரியாது. நான் தஞ்சையில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவரை நான் பார்த்துருக்கேன். 120 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்கார். 100 வயசுக்கு மேலே பல்லு முளைக்கும் தெரியுமா உங்களுக்கு, இந்த பல்லு எல்லாம் கொட்டிடும், இந்த பல்லு இப்போ இருக்கிற பல்லு கொட்டிடும், 100 வயசை தாண்டினா பல்லு முளைக்கும். ஐயப்பா சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும். ஆனா அந்த பல்லு இந்த மாதிரி இருக்காது, எலி பல்லு மாதிரி கீத்துக்கு தான் இருக்கும், அந்த இது மாதிரி இருக்கும், அந்த ரப்பர் மாதிரி கோரம் மாதிரி கோரம் மாதிரி. 100 வயசுக்கு மேல 105 110 வந்துச்சுன்னா அந்த அது வந்துடும். அந்த பல்லு முளைச்சி 120 வயசுக்கு மேல வாழ்ந்த அந்த பல்லு முளைச்சவர் இருந்தார். கிட்ட ஒரு 6 அடி இருப்பார். ஆனால் அப்போ சின்ன பையன் இருக்கிறனாலும் அதெல்லாம் தெரியல எனக்கு, அப்போ ஏதோ வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கியிருக்க, தஞ்சை படுவூர் இன்றைக்கெல்லாம் அவங்களாம் இருக்காங்க, பேசுவோம், என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, என்னோட மாதிரி இருந்தாங்க போனாங்க வந்தாங்க. அப்போ அவரை நான் பார்த்துருக்கேன், ஆனால் அவரு தான் இவருன்னு தெரியாத போச்சு. ஒரு 6 அடி போட்டால் சாப்பிடுவார், இல்லாட்டி ஒரு வீட்டில் தங்கியிருப்பார். அவர் தான் ஒவ்வொரு வீட்டில் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்க, முக்கியமாக எல்லார் வீட்லேயும் கிடையாது, 1-3 வீடு அழைச்சிட்டு போய் உட்காரவே சாப்பாடு போட்டு பணியோட செஞ்சு சாப்பிடுவார். என்ன கேட்குறாங்களோ கொடுத்துருவாங்க, திட்டுவார், கோபம் வரும். சித்தர்கள் யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை அண்ட விட மாட்டாங்க, யாரையும் நம்மளெல்லாம் வெறுத்து ஒதுக்கணும்னு சொல்லி ஒதுக்கி விடுவாங்க. பாசத்தை காட்டினாலும் நம்மள்கிட்ட வந்துடுவாங்க, அது நமக்கு தலைவலியாக போயிடும். அதனால் பாசத்தை விட்டு விரட்டி ஆர்டிஃபிஷியலாக இவங்க வந்து கோபத்தை உண்டு பண்ணிக்கிற மாதிரி நடித்து அடுத்தவங்க மேலே எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க. நாம் என்ன இந்த மொரட்ட சாமியாக இருக்குது அப்படி நம்ம நினைக்கிறோம், இல்லை நம்மளை விரட்டி விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிமை பாதிக்குது, இல்லை அவங்களுக்கு தனிமை பாதிக்கும், அவனுடைய ஆன்மீக முன்னேற்றம் பாதிக்கும். கூட்டம் சேர்க்கப்படாது, ஒரு யோகிக்கு வந்து கூட்டம் சேர்க்கப்படாது, ஒரு யோகிக்கு வந்து மடம் கிடையாது, ஒரு சித்தருக்கு வந்து குருப்பிசம் கிடையாது, இல்லையா? தனித்தனி முறையில் ஓடணும், யோகத்துக்கு ஒருத்தர் தான் தனிப்பட்ட முறையில் போகணும். அப்போ யாரையும் கூட்டம் சேர்க்காம இருப்பார். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை அழுக்கு சட்டையாக போட்டுப்பாங்க, அழுக்கு மூட்டையாக இருப்பாங்க. சித்தர் ஒருத்தர் அழுக்கு மூட்டை சித்தர்னு ஒருத்தர் இருக்கா திருவண்ணாமலையில், கேட்டுப்பீங்களா? அழுக்கு மூட்டை சித்தர் பயணியா, பயணி அழுக்கு மூட்டை சித்தர் அங்கே பயணி இல்லை அனுப்பத்தர் இல்லை திருவண்ணாமலையில் இல்லை இல்லை இன்னொருத்தர் இவர் மாதிரி இல்லை அழுக்கு மூட்டை சித்தர் பழனி இல்லை சரி அவரும் அப்படி தான் படுத்திருப்பார். மூலையில் தன்னை சுற்றி என்ன பண்ணுவார்னா யாரும் வராத அளவுக்கு அழுக்காக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அழுக்கெல்லாம் வச்சுருப்பார். மிளகாய் பொடி சாமி, மிளகாய் பொடியாக மூக்கு பொடியாக தெரியல, மூக்கு பொடி சித்தர, மூக்கு பொடி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். மூக்கு பொடியை வேணும்னு போட்டுக்கிட்டு நம்மளையெல்லாம் அண்டை விடாம ஆக்குவார். அது ரொம்ப ரகசியமா அவங்களுடைய அவங்களுடைய போக்கை பார்த்தீங்கன்னா அவங்களும் தெரியும், நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன செய்கிறாங்கிறது அவங்களும் தெரியும். நமக்கெல்லாம் அருவறுப்பாக இருக்கும். சரி அது போனால் போயிட்டு போகுது. இந்த 120 வயசு உள்ள அந்த என்ன சொன்னார், நாம் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது நாம் வாழ்ந்தோம் என்ற அடையாளமும் இல்லாமல் போக வேண்டும். எவ்வளோ பெரிய வார்த்தை சித்தர்னா அதான் சித்தர். இன்றைக்கெல்லாம் பதிவு வேணுங்கிறீங்களே, இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பதிவு வேணும், இமெயிலில் பதிவு வேணும், நம்முடைய பேரை பதிவு பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுகின்ற காலத்தில் தான் வாழ்ந்தோம் என்ற ஒரு பதிவு கூட இல்லாத போகிறதாங்க துறவு. கடைசியில் இங்கே தான் திருச்சியில் சமயபுரம் போகிற ரோட்டில் தான் அவர் யாருக்குமே தெரியாமல் வந்திருக்கு, தான் வந்து இங்கே தான் சமாதி ஆயிருக்கும்னு யாருக்குமே தெரியாது, ஆகிட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. 30 வருஷம் கழித்து இங்கே போனாங்க எங்கே வந்தாங்கன்னே காராலையும் தஞ்சையில் உள்ளவங்க கண்டுபிடிக்க முடியல, உறவினர்கள் கிடையாது தெரியல. அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி ரொம்ப வருஷம் கழிச்சு, ஆமாம் இந்த ஆண்டுகளுக்கு ஒருத்தர் வந்தாருங்க இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்ன, அவர் தன்னை யாருன்னு காட்டிக்கல, அவங்களோட உறவினர்கள் கிடையாது. அப்போ அவங்க வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரியல, சொல்லாமலே வந்துட்டார். சொல்லாமல் இருந்து தான் யாருன்னு காட்டிக்கலையே, தன்னுடைய சமாதி கூட என்ன சமாதின்னு தெரியாது. அந்த மாதிரி உள்ளார இங்கே சமயபுரம் இங்கே இந்த பால் பண்ணையிலேருந்து இப்படி போகிறோம்ல, பால் பண்ணையிலேருந்து சமயபுரம் போகிறோம்ல பைபாஸ் அது, அங்கே தான் இதை சொன்னாங்க. அப்போ அவர் எப்படி இருந்தார் பாருங்க, அதுதான் தான் என்ற உணர்வை நீக்கி செத்திட்டு இருப்பர் சிவயோகியர். தான் வாழ்ந்தோம் என்ற உணர்வு கூட இல்லாம, வாழ்கின்றோம் என்ற எண்ணமும் இல்லாமல் சிவயோக நிலை எங்கெங்க இருக்கு? நம்மலாம் சிவயோகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, உயிர்னும் அது மாதிரி இருக்கோம், நமக்கும் உடம்பும் சம்பந்தமே இல்லை பாருங்க. மீதியை நம்ம அடுப்போம்.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: கொச்சைமேவு குலவேந்தன், செந்தமிழின் சம்பந்தன், பாலராவாயராம் சம்பந்தமூர்த்தி, திருநல்லூர் பெருமான் அடிபோற்றி, பெண் அமரும் திருமேனியுடையீர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினார். மண் அமரும் கோயில், மலை மல்கு கோயில், மறை நவீன்ற கோயில், வானமரும் கோயில், மனம் கமழும் கோயில், ஏர் மருவு கோயில், வான்தோயும் கோயில், மாதமரும் கோயில், மல்லார்ந்த கோயில், மாதராள் அவளோடு மண்ணு கோயில் என்று கோயிலின் மென்மைகளைப் போற்றி அத்தகு கோயிலை மகிழ்ந்து ஏற்றருளினீர் என்பது குறிப்பு. தேர் மருவு நெடுவீதி கொடிகளாடும் திருநல்லூர் என வரும் தொடரால் அக்காலத்தே நிகழ்ந்த பெருந்திருவிழா பற்றி அறியலாம். நல்லார்கள் அந்தணர்கள் நாளும் எத்துவர், தீதியிலா அந்தணர்கள் தீமூன்று ஓம்புவர் என்ற குறிப்புகளும் காணலாம். இத்திருப்பதிகத்தைச் சிந்தனையால் உரை செய்வார் சிவலோகம் சேர்ந்திருப்பர் என்பது பதிகப்பலன். திருநல்லூர் இரண்டாம் திருமுறை பெண் அமரும் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் காந்தாரம்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவுன்.ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கியிருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: புருடோத்தம நம்பி அருளிய திருவிசைப்பா, புருடோத்தம நம்பி திருவிசைப்பா பாடிய அடைவினருள் 8 இவரும் வைணவ மதத்தில் பிறந்து பிறப்பு இறப்பு அற்றவரான சிவபெருமானே வழிபடுவதற்கு உரியார் எனக் கொண்டவர். இவரது பெயரே இவ்வாறு கொள்ளுதற்கு இடந்தடுகிறது. புருடோத்தமன் என்பது திருமால் பெயர். இப்பெயரை தாங்கிய இச்சிவநேயர் சிவபக்தி அடியவர் பக்தியில் முதிர்ந்தவராய் தலையாத்திரை செய்தார், பதிகம் பாடினார். இவர் பாடியவற்றுள் நமக்கு கிடைத்தவை திருவிசைப்பாவில் உள்ள 2 பதிகங்களே ஆகும். தனது ஆவியை முழுமுதற் கடவுளுக்கே கொடுத்து தலைவன் தலைவியாக வைத்து முறையிட்டு உள்ள இவருடைய பாடல்கள் மூலம் இவர் பக்தி நமக்கு நன்றாக வெளிப்படும்.

வண்டுகள் கிளறுவதால் தேன் ஒழுகும் மலர்கள், அந்த வண்டுகள் பாடும் பஞ்சமப்பன், செண்பக மாலை, மாலை காலம் ஆகியவை கச்சணிந்த அழகிய முலைகளை மெலியச் செய்து வந்து வந்து நம்மை மயக்குகின்றன. சீர்மிக்க மணிமாட மாளிகைகள் ஓங்கி நிற்கும் தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கும் எங்கள் செல்வன் இன்னும் வாராமல் இருக்கிறான். அவனைத் தவிர என் மீது கருணை வைத்து என்னை அஞ்சாதே என்று சொல்பவர் யார் இருக்கிறார்கள்? என் காதல் என் உயிரின் அளவன்று அதைவிட மிக அதிகமாக இருக்கிறதே.

அம்பலத்தில் அருள் புரிய நடனமிடும் பெருமானே, என் உயிருக்கு பாதுகாப்பாயிருப்பது என் காதல் தானே. தீவினை செய்த என்னை விட்டு பாவியேனுடைய வன்மை மிக்க மனம் பையப்போய் பனிமதி சூடிய சடையை உடைய சிவபெருமானிடம் சேர்கின்றது. அம்மா அம்மா, இது என்ன அதிசயம்! என் மனச்சோர்வும் மன நெகிழ்வும் உறுதியின்மையும் என் மனத்தின் தன்மையும் எனக்கு ஆதரவாயில்லையே. இதனால் என் உயிருக்கு உண்டான துன்பத்தை யார் அறிவார்கள்?

எம்பெருமானே, நீ தில்லையம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு யாது விளையுமோ என்று என் நெஞ்சம் வருந்துகிறது. முன்னாளில் தேவர்களாகிய வலிய பழிகாரர்கள் உனக்கு நஞ்சை ஊட்டினார்கள் எனக் கேட்டபின் நான் பிடைத்து இறேன். அந்த தேவர் கணங்களை அழித்து விடு. உன்னுடைய பலவிதமான படைக்கலங்களை ஏந்திய பூத படை சூழ எங்கள் வீதியில் திருவுலாவாக வா. அதனால் என்னுடைய பெரிய பசலை நோய் உன்னை கண்டதும் தீர்ந்து விடும். விடாமல் நடனமாடும் உனக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அல்லவா?

அருமையான கங்கை நீர் ததும்பும் சடையை உடைய பெருமானே, எங்கள் தெருவழியே திருவீதி உலா வருவாயாக. குற்றமற்ற முனிவர்களிடம் தோன்றிய ஞானத்தின் கொழுந்தான கூத்தப்பெருமானே, குளையணிந்த உன் காதில் மாத்திரை என்ற அணியும் தெரிகிறது. செழுமையான குளத்தில் தோன்றிய தாமரை மலர் போன்ற மூன்று கண்களும் சிவந்த கனிவாயும் என் சிந்தையை கொள்ளை கொண்டன. துன்பத்தில் அழுந்தும் என் ஆறுயிரை காப்பாற்ற நான் என்ன செய்யப் போகிறேன்? நீ வந்தால் என் உயிர் நிலைக்கும்.

தில்லையம்பலத்தில் எழுந்தருளிய எங்கள் தேவதேவனே, பெரிய குளத்தில் பூத்த கருங்குவளை மலர் போன்ற கழுத்தை உடையவனே, அருமையான கங்கை நீர் ததும்பும் சடையினை உடைய உன்னை தேவர்கள் அடிபணிந்து அரக்கருக்கு பயந்து அழுது அரற்றினார்கள். நீ மிகப்பெரிய முப்புறங்களை எரிக்க மேருமலையை வில்லாக ஏந்தினாய். அந்த வில் போன்ற உன் புருவத்தின் அழகை பேசப் பேச என் மனம் நைகிறது. திருத்தமான உன் மலர் திருவடி மேல் வைத்த விருப்பத்தினால் வளப்பமான மாலையணிந்த பெண்கள் முன்பு நான் என் பெண்மைக்குரிய குணங்களை முற்றுமாக இழந்துவிட்டேன்.

தில்லையில் ஆடும் எங்கள் தேவதேவனை தெளிந்த அந்தனர் இடைவிடாமல் நினைக்க அந்த சிற்றம்பலத்தையே இடமாக கொண்ட எழில்மிகும் ஒளியே, என்னுயிர் காவலனாக இருந்த என் அப்பனே, நீ பல் தெரியக்கூடிய மண்டை ஓட்டை ஏந்தி கால் தடுக்கி பாத தாமரை வருந்த சுடுகாட்டுக்கு போய் நள்ளிரொளில் நடனமாடினால் எங்கள் உயிரை நாங்கள் காத்துக்கொள்ள முடியுமா? எனவே இனிமேல் யாம் வருந்த சுடுகாட்டுக்கு போகாதே, போனால் எங்கள் உயிரும் போய்விடும்.

எங்களுக்கு அருளும் தில்லை பெருமானை, அரிய உயிரை காப்பாற்றுவது மிகவும் அரிய செயலாகும் என்பதால் மிருகண்டு முனிவரின் பிள்ளை மார்க்கண்டேயர் நின் நடியில் பணிந்தார். நீ கூறிய நுனிபொருந்திய வேலேந்திய யமன் சாயுமாறு ஒலிக்கின்ற வீரக் கலனிந்த உன் திருவடிகளால் உதைத்து பணிகொண்டாய். இப்படி அருள் செய்ய வேறு யார் உளர்? உன்னால் தேவர்கள் குறையற்றவரானார்கள். அவரவர் துயர் போக்க நின்ற உயிர்க்கு உயிரே, உன்மேல் காதல் கொண்ட பெண்கள் இனி உன்னை விட்டு வாழ்வது மிகவும் அரியதாகுமல்லவா?

தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய எங்கள் ஞான செல்வனே, எங்களை அடிமையாக உடைய பெருமானே, பெண்கள் இனி வாழ்வது அரிதாகும். ஏன் தெரியுமா? நீ தாயை விட மிகவும் நல்லவன் என்று உன்னை அடைந்தேன். பெண்களை தனிமை துன்புறுத்துவதை நீ நினைத்து பார்க்கவில்லையே. சுகத்தை தருபவனே, பாயும் புலியின் தோளாலாகிய உன் ஆடையையும் மெல்ல மேலே தூக்கிய அழகான இடது பொற்பாதத்தையும் கண்டு காதல் கொண்ட இவள் ஐயோ சங்கினாலாகிய கை வளையல்கள் கலன்று விழ அவற்றை இழந்து விட்டாளே.

எங்களை அடிமை கொண்ட இறைவனே, என் இளமையான கொங்கைகளின் முன்புறம் அழுந்தும்படி உன்னை இறுக அணைத்து உன் அழகான பொற்தாமரை முகத்தை பார்த்து பார்த்து மகிழ்ந்து உன் சடையில் உள்ள குளிர்ந்த பிறைச்சந்திரன் ஒளி என்மேல் பரவ செவ்விய கயல் மீன் போன்ற கண்களை உடைய மற்ற பெண்களுக்கு முன்னால் உன்னுடைய சிற்றம்பலத்தில் உடனே புகுந்து அங்கே உனக்குரிய திருத்தொண்டுகளை நாளெல்லாம் செய்து உன் திருவருளை பெற்றதால் இந்த உலகத்தில் இன்பமோடு வாழ முடியுமா?

சிவபெருமான் திருவருளை பெற்றால் இவ்வுலகில் இன்பமுடன் இருக்கலாம் என்று தேவர்கள் தலைவனான இந்திரனும் பிரமனும் திருமாலும் அறிவு மிக்கார்களில் மேம்பட்ட பதஞ்சலியார் வியாக்கரபாதர் என்ற இரு முனிவர்களும் இன்னமும் எங்கள் கூத்தப் பெருமானுடைய நடன திருக்கோலத்தை போற்றுகிறார்கள். இறைவனுக்கு மையலை உண்டாக்கும் மழலை போல மென்மையான மொழி பேசும் உமையவளின் கணவனை நினைந்து வலிய வினைகளால் ஆட்டப்படும் நான் அருள் பெற நினைப்பதால் என் மனம் துன்பப்படுகிறது. ஆசையை அளவோடு வைத்துக் கொண்டவர்கள் யார் இருக்கிறார்கள்?

0: ஆசையின் எல்லையை வரையறுத்தவர்கள் இவ்வுலகில் யார் உள்ளார்கள்? நானும் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்டேன். தில்லையம்பலத்தில் அருமையாக ஆனந்தத் தாண்டவமாடும் பெருமானை வணங்கி வாசம் மிக்க மலர்களை அணிந்த கூந்தலை உடைய பெண்கள் நாள்தோறும் கூடி நின்று அவன் மாலையைப் பெறுவதற்காக நான் நான் என்று சண்டையிடுகிறார்கள். இதைக் கண்டு கூறிய குற்றமற்ற வேத சாத்திரங்கள் பலவற்றை ஓதும் நாவினை உடையவன் சொல்வனமிக்கவனாகிய புருடோத்தமன் பாடிய சொல்லாலான பூக்களால் தொடுக்கப் பெற்ற மாலையைக் கொண்டு இறைவனை துதிக்க வல்லவர்கள் மலைமகளாகிய பார்வதியின் கணவனை அணைந்து இன்புறுவார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிவனடியார்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக திருவாரூர் தியாகேசப் பெருமானே அடியெடுத்துக் கொடுக்க சுந்தரர் அருளிய தில்லைவாழ் அந்தனர்தம் என்று தொடங்கும் திருத்தொண்டத் தொகை. பண் கொல்லிக்கவாணம், ராகம் நவரோஸ், தாளம் ஆதி கண்டநடை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: நட்டராகம் 17:29.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருமலை சிறப்பு.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். தொல்லை இருந்திரவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாஜகம் என்னும் தேன்சுந்தலம். ஆதியும் மந்தமாயினாய் போற்றி அப்பனே. உலகம் படைப்பு உயிர்கள் அனைத்திற்கும் பெருமான் முதலும் இறுதியுமாக இருப்பதனால பெருமானே உண்மையான உறவு என்பது அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பொருள். பெருமானே எல்லாம், அவன் அவனே முதலிலிருந்து நம்ம கூட வருகின்றான், கடைசியில் அவன் தான் இருக்க போறான். ஏனைய எல்லா உறவுகளும் இடையிலே தோன்றி இடையிலே மறைவன என்பதனால என்னுடைய நிரந்தரமான உறவாக இருக்கின்ற பெருமானே, என் பெருங்கருணையாளனே, என்னை நின் கருணையினால் என்னை அடியனாக்கினாய். அந்த கருணை மாறாது, என்னை மீண்டும் நீ வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்பது அங்கிருக்கின்ற குறிப்பெச்சம். உடைய நாதனே பொற்றி, அதாயிடுச்சு இல்லையா, அந்தமாயினாய் பொற்றி அப்பனே, அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே, அகம் எக அள்ளூரு தேன் ஒப்பனே, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் அப்பனே, சுடர் முடியனே துணையாளனே, தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, என்னை வைப்பதோ சொலாய் மைய வையகத்து எங்கள் மன்னனே, எங்களுக்கு தலைவனே, எங்கள் மன்னன் போன்ற பெருமானே, அப்பனே எங்கள் தந்தையே, அப்பனே எனக்கு அமுதனே, எனக்கு பசியினை போக்குகின்ற அமுதம், பசி மீண்டும் இருந்தால் நல்லது என்று நினைக்க தோன்றுகின்ற சுவையான அமுதம், பிறவி பிணிக்கு அமுதமாக வந்து அமைகின்ற பெருமானே, பிறவி பிணியை பிறவி பிணியாகின்ற பசியினை போக்குவதோடு அல்லாமல், பசியினை போக்குகின்ற அமுதத்தை போன்று பிறவியாகின்ற பிணியை போக்குவதோடு அல்லாமல், துய்ப்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கின்ற பெருமானே என்பது பொருள். பெருவாழ்வை தருவதோடு தானே இனிய பொருளாக இருக்கின்ற பெருமானே, எங்களுக்கு அமுதம் போல பெருமானே, ஆனந்தனே இன்ப வடிவான பெருமானே, பெருமானுடைய இன்பத்திலே இன்பத்தை தான் சார்ந்து உயிரானது இன்பம் உருகின்றது. உயிருக்கென்று இன்ப வடிவம் இல்லை, உயிருக்கு வடிவம் என்பது சார்ந்ததன் வண்ணம் இருப்பதுதான். இதை குறிப்பா சொன்னார் நம்முடைய குருநாதர், அறவே நின்னை சார்ந்தடியார் என்று சொன்னார். பெருமானை முழுவதும் சார்ந்திருப்பதனால் அவர்கள் பெருமானாக இருக்கின்றார், மற்றொன்று அறியாதிருக்கின்றார்கள். சிவத்தை தவிர வேறு அறியாதிருப்பதற்கு காரணம் பெருமானை முழுவதும் சார்ந்திருப்பதனாலே. தான் சார்ந்திருப்பதே உயிர், அதன் வண்ணத்தை பெற்று அதனை அறிந்திருக்கும், வேறொன்றை அறியாதிருக்கும் என்று பார்க்கின்றோம். பாசத்தை சார்ந்து பாச வடிவமாக இருக்கின்ற உயிர் பதியினை சார்ந்து பதி வடிவம் பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், படைப்பினுடைய குறிக்கோள். ஆனந்தனே என்றால் ஆனந்த வடிவாக இந்த பெருமானே, உயிருக்கு ஒரு இன்பம் உண்டு என்று சொன்னால் அது இறைவனை சார்ந்து அது பெறுகின்ற இன்பம் தான். அசோவை சகா ரசகு ஹேவாயம் லப்வானந்தி பவதி, இன்ப வடிவினன் இறைவன், அந்த இன்ப வடிவினாக இந்த இறைவனுடைய இன்பத்தையே இந்த உயிர்கள் பெறுகின்றன என்று வேதமானது வெளிப்படையாக நேரிடையாக சொல்கின்றது. வானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லி, வானம் தொழும் தென்னன் வார்கடலே நினைந்து அடியோம், ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வடமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணும். அவ்வடமே ஆனந்தமாவோம், எவ்வளம் இறைவன் ஆனந்தமாக இருக்கின்றானோ அவ்வளமே நாமும் ஆனந்தமாக ஆவோம். தன்னடைந்த என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசன் என்பதனால இறைவன் வந்து சேர்வாதாமே தானாக செய்யும் அவன் என்று பார்க்கின்றோம். அதனால அந்த பெருமானுடைய அந்த பெருநிலையை இங்கு சொல்கின்றார். முக்தி என்பது பெருமானால் அளிக்கப்படுவது என்று நாம் நினைக்கின்றோம். முக்தி என்பது பெருமானே தான், பெருமானுடைய வடிவம் தான் முக்தி. முக்தியின் வடிவம் என்பது பெருமானுடைய வடிவம், பெருமானை அடைவதே முக்தியை அடைவது. பெருமானால் அருளப்படுகின்ற பதம் அன்று முக்தி, பதமுக்திகளுக்கு மேலான பரமுக்தி தான் முக்தி. இந்த பரமுக்தி என்பது பெருமான் வடிவமாகவே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பெருமானை முழுவதும் சார்வதனால அந்த முக்தி எழுதப்படுகின்றது. உயிரானது பெருமானை முழுவதும் சார்ந்திருக்க வேண்டும். திரிகரணங்களினாலும் முக்கரணங்களினாலும் இந்த உடம்பிலே உயிரோடு வாழ்கின்ற காலத்திலே யாரொருவர் முக்கரணங்களினாலும் இறைவனையே எப்பொழுதும் சார்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள் என்று பெயர். உடம்பிலே உயிர் இருக்கும் பொழுதே அவர்கள் அவ்வாறு இருப்பார்கள். அந்த உடம்பானது வினையினாலே புலவை கொண்டிருக்கின்றது. வினை அற்ற நேரத்திலே உடம்பு விழுந்துவிடும், அந்த உயிர் இறைவன் திருவடியில இரண்டரை கலந்துவிடும். அதற்கு விதேக முக்தி என்று பெயர். தேகமில்லாத முக்தி நிலை. தேகமில்லை தேகம் உண்டு என்ற வித்தியாசத்தை தவிர முக்தி இன்பத்திலே எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் இம்மையிலே வாழ்ந்திருக்கும் போதே இறைவனை பெற்றவர்கள். அந்த முக்தி இன்பத்திலே யாதொரு வேறுபாடும் இல்லை. ஆனந்தனே அகம் நெக அல்லூரு தேன் ஒப்பனே. பெருமானே, என் உள்ளத்திலே செறிந்து ஊறுகின்ற தேனை ஒத்தவன் நீ. எவ்வாறு ஊறுகின்ற தேன் என்று சொன்னால், ஊறுகின்ற இடத்திலே அது கல்லில் ஊறினாலும் அந்த கல்லை கரைத்து விடும். கல்லிலே ஊறுகின்ற ஒரு நீர் கல்லை கரைக்கக்கூடியதாகின்ற நீர். அதை போன்று இருப்பதைப் போல அகம் நெக, என்னுடைய உள்ளமானது நெக என்றால் உடைந்து போக, நெகுதல் உடைந்து போதல், நெக்கு விடுதல் உடைந்து போதல். ஒரு பொருள் தன் மீது வைக்கப்பட்ட இன்னொரு பொருளின் சுமை தாங்காமல் தான் உடைந்து கொடுத்தல், அதான் நெக்கு விடுதல். அல்லது தன்னிடத்திலே தாக்குகின்ற ஒரு பொருளுடைய தாக்கம் தாங்காமல் உடைந்து போதல். வெண்ணெயை வந்து அடுப்புல வைக்கிறோம், நெருப்பு சூடு ஏறுது, சூடு ஏறுவது தாங்காமல் வெண்ணெய் உடைந்து உருகின்றது, அதான் நெக்கு விடுதல். ஊற்று மணல்ல ஊற்று போடுகின்றோம், உள்ளிருந்து நீர் வெளியிலே வருகின்றது. உள்ளிருந்து வெளியிலே வருகின்ற நீரினுடைய வேகம் தாங்காமல் அந்த ஊற்று போட்ட இடத்திலே மணலானது உடைந்து சரிகின்றது, அது நெக்கு விடுதல். அதுபோல பெருமானிடத்திலே அன்பானது உள்ளத்திலே ஊறும் பொழுது அன்பு என்பது ஒரு சுமை. அன்புடையவர்களுக்கு இது தெரியும், அன்பு என்பது ஒரு சுமை. அந்த பெருமானிடத்திலே உண்மையான அன்பினை ஒருவன் பெறும் பொழுது அந்த அன்பின் சுமை தாங்காமல் கல்லை போன்றிருக்கின்ற அந்த மனமானது கனியை போன்று மென்மையாக மாறும். அந்த மென்மையாக மாற வேண்டும் என்றால் அதனுடைய வலிமையான அணுக்கள் உடைந்து கொடுக்க வேண்டும், அதான் நெக்குவிடும். அகம் நெக, என்னுடைய அகம் என்றால் உள்ளம், என் உள்ளமானது நெக உடைந்து போகும் வண்ணம். அல்லூரு தேன், அது உடைந்து போகும் வண்ணம் அவ்விடத்திலேயே ஊறுகின்ற. அல்லூறுதல் அப்படின்னா செறிந்து ஊறுதல், நன்றாக ஊறுதல், கேப்லெஸ்ஸா தொடர்ந்து ஊறுதல், கண்டினியூஸா விட்டு விட்டு ஊறாமல் தொடர்ந்து ஊறுவதும், கேப் கொடுக்காமல் செறிந்து ஊறுவதும், உள்ளிருந்து ஊறுவதும். அல் என்று சொல்ல ஒவ்வொரு ஒரு வந்து பொருள் சொல்றாங்க. அல் ஊறுதல்னா உள்ளே ஊறுதல் ஒரு சொல்றாங்க, செறிந்து ஊறுதல் ரெண்டு பொருள் அதுக்கு உண்டு. உள்ளிருந்து ஊறக்கூடிய ஒரு தேன், செறிந்து ஊறக்கூடிய தேன், தொடர்ந்து ஊறக்கூடிய ஒரு தேன், அதான் சிவானந்தம் என்ற தேன். எந்த வையடியார்கள் மையம்பினாலே அந்த இன்பத்தினை தூக்கின்றார்களோ அவர்கள் உள்ளம் நெகுவதனால அவர்களுக்கு வேறொன்று பிடிக்காது. அது எப்படி வந்து பரமசர் சொல்வார், ஒருவன் ஒரு மயிலுக்கு ஒரு நாள் கொஞ்சோண்டு அபின் கொடுத்தான், சாயங்காலம் 5 மணிக்கு கொடுத்துருக்கான், அடுத்த நாள் மாலை 5 மணிக்கு அது கையில் கடிகாரம் எல்லாம் கிடையாது, செல்லும் கிடையாது, சரியா அந்த 5 மணி நேரம் 5 மணிக்கு அது வந்துருச்சு. அது என்ன நினைக்குது, இந்த நேரத்துக்கு வந்தா அது கிடைக்கும் என்பதை போல இறைவனுடைய இன்ப திருவடி இன்பத்தை பெற்றவர்கள் சாரட்சம் பார்த்தவங்க சாரட்சம் வந்துட்டே இருப்பாங்க, அம்பாள் அபிஜாமம் பார்த்தவங்க அம்பாள் அஜாமம் போயிட்டே இருப்பாங்க. அதே போல இறைவனுடைய இன்பமானது பேர்களை ஆட்கொள்கின்றது. அகம் நெக அல்லூரு தேன் ஒப்பனே, அல் ஊறுகின்ற உள்ளத்திலே செறிந்து ஊறுகின்ற தேன் ஒப்பனே, தேனை ஒப்பவனே, தேனை ஒப்பவனே, அல்லூரு தேன் ஒப்பனே. உனக்கு உரிய அன்பரில் உரிய நாய் உனை பருக நின்றதோர் துட்டனே. பெருமானே, மெயம்பினால் உன்னை அடைவதற்கு தகுதி கொண்ட அந்த அடியார்கள் உரிய அன்பர் என்று சொன்னால் என்னை போன்று தகுதியற்ற அன்பர்கள் இல்லை, தகுதியினாலே மிகவும் மேம்பட்ட அன்பர்கள், உனக்கு உரிய அன்பர்கள். அவர்கள் உன்னை அறவே பெற்றவர்கள், அப்படிப்பட்ட அன்பர்கள், அறவே என்னை சார்ந்தவர்கள். அந்த அன்பர்கள் அன்பரில் இல் என்பது ஓம உருவு, அன்பரை போல. ஆகவே அந்த அன்பரை போல எனக்கு நீ உள்ள உருகச் செய்தாய் என்று சொல்வதனால அந்த அன்பரை போல உருகின்ற தகுதி எனக்கு இல்லை, இருந்தாலும் உன்னுடைய கருணையே தகுதியாக கொண்டு என்னுடைய தகுதியின்மையை நீ நோக்காது. தகுதியுடையவர்க்கு தான் அருள் செய்ய வேண்டும், ஆனால் என் தகுதியின்மையை நீ புறந்தள்ளி உன்னுடைய பெரும் கருணையாகின்ற தகுதியை பயன்படுத்தி, பெருமானுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தகுதி கொண்டு அடியார்களுக்கு செய்கின்ற அந்த அருளினை எனக்கு செய்தாய். உனக்கு உரிய அன்பரில் அன்பரை போல உனை பருக நின்றதோர் துப்பனே. பெருமானே, உன் திருவடி இன்பத்தை நான் வாய் வைத்து பருகும் வண்ணம் எனக்கு நின் திருவடிகளை நீட்டி காட்டி கொடுத்து வாழாயிருந்த துப்பனே, சுவைப்பொருளே. துப்பு தூ என்று சொன்னால் உன் என்று பொருள், தூ என்பது ஒரு ஏவல் வினை, தூ என்று சொன்னால் உன் என்று பொருள், த என்று சொன்னால் உடுத்துக்கொள், தற்றுதல் உடுத்துக் கொள்ளுதல், துற்றுதல் உண்ணுதல். துப்பார்க்கு துப்பாய துப்பாய், துப்பார்க்கு துப்பாய தூவும் வழி, துப்பு என்றால் உணவு, துப்பன் என்றால் சுவைப்பொருள். உன்னை பருக நின்றதோர் துப்பனே, சுவைப்பொருளே, அமுதமே. உன்னுடைய மெய்யடியார்கள் உன்னை எவ்வாறு தகுதியோடு அனுபவிக்கின்றார்களோ, நுகர்கின்றார்களோ, துப்பு என்பது நுகர்பொருள், அதை போல தகுதியற்ற என்னையும் உன்னை நுகர்வதற்கு விட்ட பொருளே, கருணையினால் விட்ட பொருள் அப்படின்னா அந்த பன்றி தாய் இருக்கின்றது, அதுக்கு கருணை அதிகம். மாடு கண்ணுக்குட்டி ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது நடந்துகிட்டே இருக்கும், கன்று என்ன பண்ணும், மாடு நடக்கிற நடக்க தாய் பசு நடக்க நடக்க தானும் நடந்து சென்று ஊட்டிக்கொண்டே போகும். ஆனால் பன்றிக்கு ஒரு பிரசவத்திலேயே பல குட்டிகள் பிறக்கும், அதில் சில குட்டிகளுக்கு திறமை அதிகமாக இருக்கும், சில குட்டிகளுக்கு திறமை இருக்காது, நோஞ்சானா இருக்கும். ஆகவே எல்லா குட்டிகளுக்கும் பால் கொடுக்க வேண்டும். இது நடந்து கொண்டிருந்ததுன்னா திறமையான குட்டிகள் மட்டும்தான் பாலை உண்ணும், திறமை இல்லாத ஒரு ரெண்டு குட்டி என்ன பண்ணும், பாலின்றி வாடும். அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பன்றி தாய் என்ன செய்யும், படுத்து கிடக்கும் பால் கொடுக்கும்போது. அதை பார்க்கணும், நீங்க இயற்கையில பார்க்கும்போது பன்றி மட்டும்தான் படுத்த வண்ணம் பால் கொடுக்கும் என்று பார்க்கின்றோம். அப்ப என்ன அர்த்தம், எல்லா குட்டிகளும் அதுக்கு காம்புகளும் அதிகம், எல்லா குட்டிகளும் பாலை உண்ணலாம். அதே போல இறைவன் கருணையினாலே தகுதி உள்ளவர்கள் தகுதி அற்றவர்கள் எல்லோரும் தன்னை தூக்கும் வண்ணம் வாழா இருந்தானோ. எங்க திருப்பெருந்துறையில, திருப்பெருந்துறையில பெருமான் கேவலம் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார், கிடப்பு என்றால் வாழா இருக்கின்ற தன்மை. பெருமான் தகுதியான அன்பர்கள் தன்னுடைய திருவிடை இன்பத்தை நுகர்வதைப் போலவே தகுதியற்ற என் போன்றோர்களும் அவருடைய திருவிடை இன்பத்தை நுகரும் வண்ணம் பெருமான் தன்னுடைய அருளினை திருவிடையினை காட்டி நீட்டி வாழாயிருந்தனன் என்று என்பது பொருள். உனை பருக நின்றது, நின்றுதான் வாழாயிருந்தது. பெருமான் சும்மா இருந்தார், அனுபவித்துக் கொள் என்று சொல்லி உனை பருக நின்றதோர் துப்பனைய சுவை பொருளே. அந்த பெருங்கருணை இன்றைக்கு இல்லையா என்பது பொருள். எல்லாமே குறிப்பிட்ட ஒன்றும் போதான் ஆயேனை உயர் கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்போதான். அன்று எந்த கருணையோடு ஆட்கொண்டாயோ அந்த கருணை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதா என்று கேட்பது போல அமைந்த துணை பருக நின்றதோர், நின்றதோர் என்று நின்றது என்று நிற்கின்றதோர் என்று சொல்லல. நான் மழை கையிலங்கு கிண்ணமென்றலால் அறியின்றனை கருதுகின்றேன் என்று தன்னை பற்றி நிகழ்காலத்திலே சொன்னவர் இறைவனுடைய கருணையை பற்றி சொல்லும்போது இறந்த காலத்தில் சொல்றார், பருக நின்றதோர் துப்பன், பருக நிற்கின்றதோர் துப்பன் இல்ல. இப்போது பெருமான் அந்த அருளை செய்யவில்லை. பெருமான் பண்டு ஆண்டபோது பெரும் கருணையாளனாக ஆண்டான், அவன் அப்படியே இருப்பான் என்று என்னுடைய அறியாமையினாலே நான் வந்து அவனை இகழ்ந்தேன். இகழ்தல்னா மரத்தல் அர்த்தம், இகழ்தல்னா பழித்தல் அர்த்தம் கிடையாது, நான் அவனை இகழ்ந்தேன். சாமி எப்போது நமக்கு எளியவர் என்று நினைத்து நான் வாழாயிருந்தேன் என்று பார்த்து புனை பருக நின்றதோர் துப்பே சுடர் முடியனே, சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற ஜடையினை முடியாக கொண்டவனே என்பது ஒரு பொருள். சுடர் மூன்று சுடர்கள், சூரியன் சந்திரன் அக்னி என்பதை மூன்று சுடர்கள் சொல்வார்கள். அதிலே பெருமானுடைய முடியிலே இருக்கின்ற சுடர் திங்கள், திங்களாகின்ற சுடரினை முடியிலே அணிந்திருப்பவனே என்று பொருள் கொள்ளலாம். சுடர் விளங்குகின்ற முடியன் என்பது அதுக்கு பொருள். சுடர்கின்ற முடியன் என்று அது வினைத்தொகையாக கொள்ளலாம், ஊறுகாய் போல சுடர் முடியன், சுடர்கின்ற முடியன். பெருமானுடைய தடையே ஒளி மிகுந்தது, பெருமானுடைய இருட்டில் கூட பெருமானுடைய தடை சிவந்த வண்ணம் காணப்படும், செஞ்சடையப்பர். ஆகவே நீங்க பார்க்கலாம் கேதார்நாத்ல அமாவாசை இருட்டில் கூட வெளுப்பா தெரியும், அந்த மலை பனியினால வேறொரு விளக்கில்லாமலேயே விளங்குகின்ற வெண்மையான மலைகள் உண்டு இமயமலை. அதுபோல பெருமான் சுடர் முடியான் என்றால் நிர்பிரகாசமாக பிரகாசிக்கின்ற ஜட்டா ஜடையினையே முடியாக கொண்டவன், ஜட்டாபாரத்தையே முடியாக கிரீடமாக கொண்டவன். சுடர் முடியனே துணையாளனே, தனித்துணையாளனே, உயிர்களுக்கு தோன்றா துணையாக, ஒப்பற்ற துணையாக, ஆதியும் அந்தமும் ஆகின்ற துணையாக, இடையிலே தோன்றுகின்ற துணையாக இல்லாமல் எப்பொழுதும் உயிர்களுக்கு உறுதி செய்கின்ற துணையாக இருக்கின்ற பெருமானே என்பது குலப்பாட்டு பண்ணினாலே எல்லா உயிர்களுக்கும் தொழும்பாளர் எய்த்தினில் வைப்பனே. பெருமான் துணையாளன் தான், ஆனால் அவன் துணை செய்கின்றான் என்பதை அறிபவர்கள் தான் அந்த துணையினை பெற முடியும். இதோட வாழ்க்கையில ஒரு சூட்சமம், நம்ம கிட்ட ஒருத்தர் அன்பா இருக்காங்க, அவங்க அன்பா இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுடைய அன்பை நம்ம நுகர முடியும். அறியாமையினால அந்த அன்பை நுகராமலே போய்விடுவார்கள் பலரும். தாயினுடைய அன்பை நுகர்வதில்லை, தந்தையுடைய அன்பை நுகர்வதில்லை, நண்பருடைய அன்பை நுகர்வதில்லை. என்ன காரணம், நண்பரிடத்திலே ஐயம், அதனால அந்த நட்பினுடைய பெருமையினை அறியாத காரணத்தினாலே அந்த அன்பினை நுகர முடியாது போகின்றது. அவர்கள் அன்பாக இருந்தாலும் கூட இவர்களால் நுகர முடியாது. இப்போது பெருமான் எல்லா உயிர்களுக்கும் துணையாக இருந்தாலும் கூட ஒரு சில உயிர்கள் தான் பெருமான் இவ்வாறு நமக்கு தனித்துணையாக இருக்கின்றான் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன. அதுதான் மையடியாரு, பெருமான் தான் நமக்கு உறுதியான பொருள். மற்ற உறவுகளை விட அவனே நமக்கு உறுதியான உறவு, அவன் தான் மெய்யான துணை என்பதை நன்றாக அறிந்து வைத்தவர்கள் ஒருவர் தான், ஒரு சிலர் தான். அவர்கள் அந்த அறிவின் காரணமாக பெருமானுக்கு, பெருமானுடைய அன்பிற்கு கைமாறு செய்ய முடியாதே என்ற அந்த இரக்கத்தினாலேயே பெருமான் நமக்கு செய்கின்ற உபகாரத்துக்கு நம்ம பதில் உபகாரம் செய்ய முடியாது. என்பதனால சுபாவமாக இயற்கையாக பெருமானுக்கு தொண்டு செய்வதையே குணமாக கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் ஏவ வேண்டாம், ஏவாமலேயே இறைவனுக்கு தொண்டு செய்வார்கள். என்ன காரணம்னா, இறைவனுடைய அன்பை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார். இறைவன் காட்டுகின்ற அன்பனை அறிந்து வைத்திருப்பதனால அவர்கள் தான் நாயை போன்றவர்கள். நாயேன் அடி நாயேன் என்று அவர்கள் தான் தங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு நாய் தன்னுடைய எஜமானுடைய அன்பினை அறிந்து வைத்திருப்பதனால அது எஜமானனை விட்டு நகராம அவருடைய நிழல் போல அங்கேயே இருக்கு. யார் கத்து கொடுத்தாங்க அதுக்கு? அந்த நாயிடம் இருக்கின்ற நல்ல குணம் கூட மனிதர்கிட்ட இருக்கிறது. அப்ப அந்த நாய் என்ன பண்ணுது? அது அறிந்து வைத்திருக்கிறது, இவன் நமக்கு வேண்டியவன், நம்மிடம் அன்பு செய்பவன் என்று அறிவு இருப்பதனால அவனை விட்டு நகராது நிழல் போல இருக்கின்றது. அவன் அடித்தாலும் வாங்கிக் கொள்கின்றது, அவன் கொடுக்கும் போது உண்கின்றது, அவனுடைய அன்பினை பாராட்டுகின்றது. அந்த அன்பினை நன்றாக உருகின்ற நாய்கள் அந்த எஜமான இறந்து விட்டா தானும் இறந்து விடுகின்றன. அது கூட பாக்குறோம். அவன் காட்டுகின்ற அன்பிற்கு தகுந்தாமல் இந்த நாயினுடைய நன்றி விசுவாசம் இருக்கும். மெய்யான அன்பினை காட்டுகின்ற ஒரு தலைவன் இருந்தான் என்று சொன்னால் அவன் உயிர் விட்ட பிறகு இந்த நாய் உயிர் தரிக்காது. அப்படிப்பட்ட நாய்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், அதுவும் வித்துரும். இனிமே நம்ம இருக்க வேணாம், அந்த தலைவனே இல்ல, நம்மையே இருக்கணும் என்று சொல்லி இறந்துவிடும். அதை போன்று இறைவனிடத்தில் இறைவனை முழுவதும் சார்ந்திருப்பவர்கள் அவர்களுக்குத்தான் பெருமா இந்த இம்மையா என்ற துன்பம் வந்து அடரும் பொழுது, அடரும் பொழுதுன்னு நெருக்கும் பொழுது அவர்களுக்கு பேங்க்ல ஏற்கனவே போட்டு வச்ச பணம் போல பயன்படுகின்றார். நீங்க பேங்க்ல ஆர்டி போட்டுட்டே வரீங்க, அன்றாடம் அது தேவைப்படாது. திடீர்னு ஒரு செலவு வருது, ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஆர்டியில 60,000 தான் சேர்ந்திருக்கும். இருந்தாலும் நீங்க விடாம வந்து சேர்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஆர்டியை காமிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மேனேஜரா இருந்தா 1 லட்சம் ரூபாய் கூட நீங்க லோன் வாங்கிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை கிரெடிட் ஒத்தினா செய்வாங்க, எப்படி நம்ம கிட்ட பழகுறாங்கன்னு பார்த்துப்பாங்க பேங்க்ல, அவங்க கொடுப்பாங்க. அப்ப ஒரு ஆபத்திலே ஒரு பணம் உதவுவதை போல தன்னுடைய அடியாரர்களுக்குத்தான் பெருமான் உதவுகின்றான் என்று பார்க்கிறேன். ஏனையோருக்கு செய்வது பொதுவான உதவி, ஆனால் அடியாரர்களுக்கு செய்வது சிறப்பான உதவி. பெருமானிடத்துல வேண்டுதல் வேண்டாமே கிடையாது. இன்னார் வேணும் இன்னார் வேண்டாம் என்று அவன் நினைப்பதில்லை. இருந்தாலும் ஒரு பொருள் எவ்வாறு பயன்படும் என்பது இருக்கு. அந்த பொருளுடைய தன்மை அதனை நன்றாக வந்து மதிப்பவர்களுக்கு தான் அது சிறப்பாக பயன்படும். அதனை வந்து அறியாதவர்களுக்கு அது பொதுவாக தான் பயன்படும். இப்ப வந்து பெட்ரோல் போட்டா கார் வந்து எங்க வேணா ஓடும். அந்த பெட்ரோல் போல இறைவன் இருக்கிறாரு. பெட்ரோல் போட்ட காரை வந்து எங்க ஒரு நல்ல இடத்துக்கும் போகும், தீய இடத்துக்கும் போகும். காரை இயக்குகின்ற அளவிலே நமக்கு உதவி செய்யுது. ஆனால் ஒரு டிரைவர் அப்படி இல்லை. டிரைவர் நல்ல டிரைவரா நம்ம வச்சிருக்கோம்னா அந்த தலைவன் வந்து முன்பின்னா இருந்தாலும் கூட டிரைவர் என்ன பண்ணுவாரு, அவர் குடிச்சிருந்தா கூட ஒழுங்கா வீட்டுக்கு ஓட்டிட்டு கொண்டு வந்து. அதே போல ஒரு நல்ல டிரைவரை விசுவாசமா நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், நம்முடைய துன்ப நேரத்துல அவன் உதவுவதை போல அடியாரனுக்கு இன்மை வந்து அடர்க்கும் போது, அதாவது அவர்கள் செய்த முன் தீவினை பயன் இந்த பிரிவிலே அவர்களை வந்து நெருக்கும். அவர்கள் அடியார்களா இருக்கும் பொழுதும் நெருக்கும். அப்படி நெருக்கும் பொழுது தன்னுடைய அடியான் மட்டும் அந்த வினை பயனுக்கு உலவாத வண்ணம், உடைந்து போகாத வண்ணம் இறைவனுடைய அருள் வந்து கை வந்து காக்கும் என்று பார்க்கின்றோம். ஏனையோருக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, மற்றவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, மற்றவர்களுக்கு பொதுவான ட்ரீட்மெண்ட் தான். அவங்க எங்க போக சொல்றாங்களோ அங்க போகும் காரு, பெட்ரோல் தான் கார் ஓடும். அதுவும் இறைவன் எல்லாருக்கும் அது பொதுவான துணை. ஆனா இது சிறப்பான துணை, ஒரு சாரதியை போல நல்ல ஒரு நண்பரே நமக்கு காரை ஓட்டுற மாதிரி நம்ம சிரமப்படுகின்ற நேரத்துல நம்ம ஒழுங்கான இடத்துல வந்து சேர்க்கிற மாதிரி திருமணம் செய்வான். தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, எய்ப்பு என்றால் சிரமம், எய்த்த நிலை என்றால் இழைத்த நிலை, இழைப்பு தான் எய்ப்பு. நொடிந்து போன நிலை, தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும், வெண்மை நரகம் விளைந்த போதிலும், இம்மை வினை அடர்த்தி எய்தும் போதிலும், அம்மையிலும் அஞ்செழுத்துமே. அப்ப இந்த நிலைகளிலெல்லாம் நெய்யடியார்களுக்கு இறைவனுடைய திருவுளே துணையாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். அது விசேடமாக வந்து அவர்களை காக்கும். தடுத்தாட்கொள்ளுதல் என்று சொல்றார். தம்பியாதவரை வந்து ஒரு தேவையில்லாத திருமணத்தை செய்து கொள்ளாமல் இறைவன் தடுத்து விட்டார். என்ன காரணம்? தன்னுடைய அடியவன் என்பதனால. அதே மாதிரி எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கிறாரா? எல்லாரையும் மாத்திக்கிட்டு விட்டுட்டு நம்பியாதவர். அப்ப துணையாளரே என்பது பொது, தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே என்பது சிறப்பு. தன்னுடைய அடியார்களுக்கு எய்ப்பில் வைப்பு, வைப்பு என்பது பிக்ஸட் டெபாசிட், சேம நிதி. ஒருவருக்கு உலகிலே அவர் சேர்த்து வைத்த பணமானது ஒரு ஆபத்திலே உதவுவதைப் போல பெருமானுடைய திருவுள் என்பது இன்மைதனை அடர்க்கும் போது வந்து கை கொடுக்கும். அது யாருக்குன்னா அடியார்கள். தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனை, தொழும்பாளர் எய்ப்பில் வைப்பனே, எனை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து, பெருமானே என்னை மட்டும் வையகத்து நையனி வைக்கலாமா? இந்த உலகத்திலே நான் வந்து அழிந்து போகும் வண்ணம் நெய்தல் அழிந்து போதல், நெய்தல் அழிந்து போதல். வையகத்தனைய நீ வைப்பதோ சொல்லா எங்கள் மன்னனே, எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமானே, உன்னுடைய மிகரியார்களை நீ காக்கும் வண்ணம் முன்பு உன்னால் காக்கப்பட்ட என்னை நீ கைவிடலாமா? முன்பு உன்னால் காக்கப்பட்டதால் தவறாக காக்கப்பட்டிருந்தாலும் கூட கைவிடுதல் என்பது அதனும் பெரிய தவறாக ஆகிவிடும். ஆகவே தொழும்பாளருக்கு எழுத்தி வைப்பாக இருக்கின்ற பெருமானே, எனக்கு நீ உதவ வேண்டும் என்பது குறிப்பிட்டு இதனை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்தை, என வையகத்து நைய வைப்பதோ வைக்கலாமோ இது பொருத்துந்தானோ, கைமாறு கருதாது, நீ முன்பு ஆட்கொண்ட உன்னுடைய பெருங்கருணைக்கு இது பொருத்துந்தாய் பணியீர் என்று சொன்னாய் சொல்லுங்கள் எங்கள் மன்னனே.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: பாலினால் நறுநெய்யால். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணிலே அமைந்த 7 திருப்பதிகம் முடிப்பது கங்கை. பண்வரிசையிலே 44 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 36வது திருப்பதிகம் திருப்பாண்டிப்பதிகம். திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவானந்த விளைவு என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் அட்டானா ராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: வாழ்வர் சேவடி சிக்கன சேர்மின்களே. ஏ திருச்சிற்றம்ப
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, அம்மலர்ங்கிறது அந்த திருவடியாகிய மலர். அப்ப திருவடியாகிய மலரை வாழ்க வாழ்க என்றும், வெல்க வெல்க என்றும், போற்றி போற்றி என்றும் சொல்லுவாங்க. அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. வாக்கு என்னது? இந்த எதேனும் வாயினால சொல்லணும்னா கூட அது வந்து உன்னுடைய மணி வார்த்தை, உன்னை பற்றிய போலுடையாகிறது. மணி வார்த்தைக்கு ஆக்கி என்னாச்சுனாரு, ஐம்புலன்கள் ஆற. இந்த ஐந்து பொறிகளும் ஆறன்ன முழுமையாக நடத்தும், முழுமையாக. என வேற எந்த திசையும் செல்லாமல் அப்படியே உன் திருவடியிலேயே உன் சிந்தனையாகவே இருக்குதே. ஐம்புலன்கள் ஆற வந்தனி. இப்படி சொன்ன போதே என்ன என்ன ஒரு என்ன ஒரு பாட்டு வரணும், இன்னொரு பாடல் வரணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, ஞாபகத்துக்கு வராம இருக்குமா? அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக, சிந்தனின் தனக்காக்கி சிந்தையேயாக. பெரிய பிராணம் இது திருவாசகம் எல்லாம் ஒன்றுதான். அதனாலதான் இப்ப கூட வேடிக்கையா பிள்ளைகளுக்கு சொல்றது, எப்பா திரைப்படத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆனாதான் எதை பாக்குற, திரைப்படத்தை பாக்குற. லைட் எல்லாம் எரியுது, முறுக்கு விக்கிறான், இது விக்கிறான், எல்லாம் விக்கிறான், சோடா விக்கிறான்னு சொல்லும் போது அப்ப படம் காட்டினா உனக்கு விளங்குமோ? விளங்காது. படம்னு ஆரம்பிச்ச உடனே எது உட்காந்துடணும், முறுக்கு விக்கிறது உட்காந்துடணும், சோடா உட்காந்துடணும், லைட்டும் ஆஃப் ஆயிடணும், அப்பதானே கைலாசமே பார்க்க முடியுது. எல்லாம் கைலாசம் பாரடி வர்றது அவரு அப்படின்னு எல்லாம் பாக்குறீங்க. அப்போ இந்த விளக்கெல்லாம் இருந்ததுன்னா அதுல பார்க்க முடியல. அது போலத்தான் காது விளக்கு, மூக்கு விளக்கு, வாய் விளக்கு, உடம்பு விளக்கு, இந்த நாலு ஆஃப் ஆயிடணும். ஆஃப் ஆயிட்டு எது ஒண்ணு மட்டும் எரியணும், ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, இதெல்லாம் ஆஃப் ஆயிடணும். பக்கத்தில் இருக்கிறவங்க ஐயா திரைப்படத்துக்கு வரமாட்டிக்கு வந்திருக்கீங்களா இருக்குன்னு காதல் விடப்படாது, விழுந்து வச்சுங்க, இங்க போடும் படம். இப்பயே பக்கத்துல அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்கல்ல. அது போல கோயிலுக்கு போன யாராவதுன்னா அறுக்கப்படாது, அறுத்தாலும் காதல் விடப்படாது. காதல் நல்ல வடை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வடை, மிளகு வடை போட்டு அரைச்சி அவன் நிவேத்தியத்துக்கு போகுதுன்னு சொன்னேன். அப்படியே கவனமான வச்சுனேன், ஒழிஞ்சது நடராஜ தரிசனம் இங்க வந்தது, வடையில எல்லாம் போட்டுது, அல்ல மூக்கு தெரியாது, வாய் தீங்கிறது. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் நான்கும், நாலு இருக்குது, மனம் புத்தி சித்தம் ஆங்காரம். இதுல மூணு ஆஃப் ஆயிடணும், மனம் புத்தி ஆங்காரம் மூணு உண்டணும். சிந்தனை மட்டுமே வேலை செய்யணும். சிந்தனின் தனக்காக்கி அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக. மூணு குணம் இருக்குது மனுஷனுக்கு, ராட்சதம் தாமதம் சாத்வீகம். இந்த ராட்சதம் இருந்தது பிச்சு பிடிக்க முடுவான் கோபம், தாமதம் இருந்தது அதுக்கு அடுக்குதுவா அதுக்கு அடுக்குதுவா, நான் வர வேண்டியதுல அங்கேயே படுத்திருக்கலாம் தூக்கிடலாம், உன்னையவும் வர சொன்னாங்க, ரெண்டும் கெட்டு இல்ல, அங்க இருக்கிற தூக்கம் போட்டு இங்க இருக்கிற சில்லையும் போட்டுது சினிமாவுக்கு வந்து பதினஞ்சு ரூபா ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். ஒன்னு அழைச்சிட்டு வந்ததுனால மக்கள் அனை அங்கே சிவனியும் அங்கே இருந்துக்கலாம், இல்ல வீட்டுல படுத்து இருந்தது படி தூங்கலாம்ல, எனக்கும் பதினஞ்சு ரூபா ரேட்டு கம்மியா இருக்கும். அதனால இங்க யாரையும் குறிப்பன அல்ல கற்பனையே. எனவே இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய நாள்ல எது வேலை செய்யணும் கோயிலுக்கு போகும்போது அந்த சிந்தனை மட்டுமே இருக்கணுமா. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக. குணம் ஒரு மூன்றும் ராட்சதம் வரக்கூடாது, தாமதம் வரக்கூடாது. என்ன சாத்விகம், சாத்விகம் அதான் பதுசான பண்பு, நிதானமான பண்பு. எதுன்னு கும்பிட்டு போகும்போது கொஞ்சம் யாராவது தள்ளினாங்க கூட, ஐயா எல்லாரும் ஒவ்வொருத்தரா பார்ப்போம், இல்ல நீங்க முன்ன போகணுமா, நான் நின்றுட்டு நீங்க போங்கய்யா போங்க. அவன் போக மாட்டான் இப்படி சொன்ன, இல்ல நீங்களே போங்க, இல்ல பரவாயில்லையா நீங்க போங்கய்யா. அந்த நீங்க தாமதம் குணம் வந்துருச்சுங்க, தாமதம் குணம் வந்துச்சுன்னா அது போகும்போது என் பாட்டு விட்டுட்டு உட்காந்தே இருப்பான். ராட்சத குணம் வந்துருந்துச்சுன்னா மூளை இருக்காயா உனக்கு, உனக்கு மூளை இருக்காயா, உனக்கு மூளை இருக்காயா அப்படின்ட்டுதான். ராட்சத குணம் வந்தாலும் மூளை இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். தாமதம் குணம் வந்துன்னு சொன்னா போறவங்க எல்லாம் ஐயா தீபாரதன ஆகுது, எதுக்கு வர்றது வீட்டுல படுத்துருக்கலாமே, தீபாவதன ஆகுதுன்னு சொல்லும் போதாவது அப்படிங்களான்னு சொல்றதுக்கு இல்லாம ஆச்சு. அப்ப குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக அப்படி கண்டாராம் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் நடராஜ பெருமான். அதனால்தான் சாத்விகமேயாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்பம். அதாவது நடராஜா திருவடி அருமையாக தூக்கி நின்று ஆறுகிறார். திருக்கரங்கள் எப்பவும் என்று வந்தா என்று கேட்கிறது. பக்கத்திலேயே பெருமாட்டி பதூசல் அப்படி மறைஞ்சி இருக்கிறார். இதுல பாருங்க, சிதம்பரத்தில் அம்மாவை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாத சிவகாமியில் எங்க பாக்கிறது, ரொம்ப இப்படி விட்டுக்கிட்டு அதுலயும் குருக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அடையாய அவர் போயிட்டே இருக்காரு, பார்க்க முடியாது. பதுசு வாக்கே நோக்கிய மங்கை, பெருமான் திருவாயிலிருந்து எது வருதோ அது அதை கேட்கும், பதுசான பொண்ணு. அதனால சிவகாமியம்மைய பாக்கணும்னா ரொம்ப பொறுத்து, இந்த தீட்சை எல்லாம் போறது வரதெல்லாம் போக்கும் வரவும் புனர்மிலா புண்ணியனே போங்கடா, காக்கு மேம் காவலனே, அடாராடா காண்படிய பேரொழியே எல்லாம் மறைச்சு விட்டான் ஐயா. இதெல்லாம் அனுபவத்துக்கு வந்து கொஞ்சம் நின்று பார்த்தோம்னா அந்த குருக்கள் எல்லாம் வந்த எப்படி பார்த்தவனே அம்மா அப்படியே நிப்பாங்க. அதனால எந்தை வாழ் அந்த அருட்பெருங்கூத்தின் வந்த வேறென்று வெள்ளத்துள் திளைத்து மாறிலா பகிழ்ச்சியில் வளர்ந்தார் என்ன சுந்தரமூர் சுவாமி. தென்னிலா மறந்த வேணியாய் சேர்க்கிறார் எல்லாம் பாரு, தென்னிலாமல பெருமான் நோக்கி அழைக்கிறாராம், தென்னிலாமலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம். பெருமானே எனக்கு இந்த பிறப்பு கூட வேணும், இன்னும் இன்னொரு பிறப்பு கூட வேண்டாம், ஆனா இந்த பிறப்பு கூட எனக்கு அழிய வேணாம் இருக்கட்டும். ஏன் அது உன்னையே பார்த்துக்கிட்டு உன்னை வணங்கும்படியான பிறப்பு இருந்தா அந்த பிறப்பு இருக்கட்டும் சாமி. பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பைகளல்கள் வெல்க அப்படின்னார் பணிவாசகர். பெருமானி அடியனை பொறுத்த வரைக்கும் பிறப்பே அறுக்க வேணாம், இந்த பிறப்பு இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா வணங்கிக்கிட்டே இருக்கட்டுமே நினைக்கிறேன், தப்பா மன்னிச்சுக்கணும். அது மாதிரி பிறப்பு அறுக்க கூட வேணாம், அந்த பிறப்பே இருக்கட்டும். மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் பொழிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதியம் பாடினார் பரவினார் பணிந்தார். எட்டாம் நூற்றாண்டிலும் பிறக்கல சுந்தரமூர் சுவாமிகள் தில்லையை எவ்வாறு வணங்கினார் என்பதை அப்படியே ஒளியும் ஒளியுமா காட்டினார் சேர்க்கல. இந்த ரெண்டு பாட்டு ஞாபகத்தில் இருந்ததுன்னு சொன்னா சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டில் தில்லையில் எவ்வாறு வணங்கினார் அப்படியே எழுதலாம். எங்கே பார்த்தீர், சேக்கடாருடைய அருளாசியால் பார்த்தீர் என்று சொன்ன. இதெல்லாம் வலித்து ரொம்ப அருமையான பெரிய புராணம் போன்ற ஒரு நூல் அல்லவா. எத்தனை 60-63 பேருடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டு ஒரு வரலாறு இன்னொரு வரலாறு சம்பந்தப்படாமே ஆனா எல்லாத்தோட ஏய்வுபடுத்தி ரொம்ப அற்புதமா பாடினார்னா பெரியவராணம். அந்த அளவில் நம்ம எல்லாம் பெருமிதத்தோடு இருக்கலாம், ஆங்காரம் வரக்கூடாது, பெருமிதம் வேற. பெருமிதம்னா ஒரு பெருமகிழ்ச்சி, அப்பா நமக்கு கிடைச்சதுப்பா. பன்னெண்டாம் திருமுறை, இத திருமுறை எல்லாம் பன்னெண்டா ஆடா ஆடாடா கொடுத்து வச்சோம் போங்க அப்படின்னு பேசிக்கலாம். அதுல பெரிவிராணம் ரொம்ப அருமை. எனவே இப்படியாக சிந்தனின் தனக்காக்கி நாயினின் கண்ணினின் தெருப்பாத போதுக்காக்கி. போதுக்கு ஆக்குதல் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கண்கள் ரெண்டும் திருவடியே பார்த்துட்டு இருக்கிற வேற அசந்து வேற கண்ணை மூடி கூட திறக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த இமைக்கிற நேரத்தில் மறைஞ்சிடுமே அப்படின்னு அவள் திறந்தபடியே இருக்கு, திறந்தபடியே இருக்கு. ஏன்னா அது மூடுனா கூட போச்சு, அந்த நேரம் போடுமே. கண்ணினின் தெருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆற. இந்த ஐந்து பொடிகளும் நல்ல முழுமையாக நிறைவு பெற்றதான். இன்னைக்கு தாயா நடராஜ பெருமானே ஒரு ஒரு மணி நேரம் என்னை மறந்தே போயிட்ட, ஒரு மணி நேரம் ஆயிட்டுது அடே ஐந்து சொல்ல மாதிரி இருந்துதான். ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே. பெருமானி நீ உனக்கு பெரிய ஆற்றல் இருக்கணும், இல்லையானா இந்த மாதிரி என்னுடைய ஆன்மாவில நீ உள்ள பூந்திய, நீ நல்லப்ப நாவுக்கரசர் போன்ற சுந்தரர் போன்ற அடிவருடைய உள்ளத்துல போகலாம். என் போன்ற உள்ளத்திலேயே நீ பூந்தியன்னா அது உனக்கு ரொம்ப ஆற்றல் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். ஏன் அவ்வளவு டன் டன்னா இங்க உள்ள இருக்கு எல்லாம் பாவம். எனவே பூந்தவிச்சை மால முத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை, உன்னை என்னிடத்திலேயே தந்துட்ட, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்களோ சதுர என்றார் பின்னும். அதனால உன்னை தந்தனை ஞாபகமா சித்தாந்த சாத்திரம், சித்தாந்த சாத்திரம்

அப்படி ஒரு பாடுறதுக்கே இந்த திருவாசகம் தான் காரணம். என திருமுறை முன்னே, சித்தாந்த சாத்திரம் பின்னே. யாருக்கு நீ அப்படின்னு கேட்டா, பெருமானி யான் எனதுங்கிற அந்த ரெண்டு அந்த அகந்தார அகங்காரம் நீங்கிட்டுன்னு சொன்ன, அப்புறம் தன் செயல் தானே என்று உந்தி பெற, அவனுக்கு அப்புறம் இவனுக்கு ஒன்னும் செயல் இல்லை, எல்லாம் ஆண்டவன் செயலாயிடுது. அது மட்டுமா, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற, அவன் தன்னையே கொடுத்துருவான்ப்பா என்றார். இங்கே தந்தனை உன்னை தந்தாய், செந்தாமரைக்காடு அணைய மேனி தனிச்சுடரே, செந்தாமரைக்காடு அணைய மேனி தனிச்சுடரேன். பெருமானி உன் திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் எல்லாம் செந்தாமரை, தாமரை முகம் தாமரை, கண் தாமரை, இதயம் தாமரை, கைகள் தாமரை, திருவடி தாமரை, எல்லாம் தாமரை, எல்லாம் தாமரையாக. அப்போ பெருமான் எப்படி இருந்தது, செந்தாமரை காடு, ஒரே தாமரை பூத்த தடாகம் அப்படின்னு நம்முடைய இவர் தடவான் பேசியிருப்பார் அல்லவா, அது மாதிரி தாமரை பூத்த தடாகம் அப்படின்னு பாடினார் அவரு. இவர் தாமரை காடுடி எது பெருமானினர், ஏன்னா எல்லாம் தாமரை கம்பர். அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றது அம்மா, எங்க பாடினாரு, காட்டுக்கு போகிறார். அப்பொழுது அளந்த அந்த வாசகம் கேட்ட பின்னர், அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றது அம்மா, அது ரொம்ப அருமையான கும்பர். கும்பர்லவா உப்பதே முன்பு இயல்பாகவே அவருடைய முகம் தாமரை போலத்தான் இருக்குமா, ராமனுடைய முகம். ஆனா இந்த மாதிரி அப்பா ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிடும் சரைகள் தாங்கி தாங்கரும் தவமையைக் கண்டு கூழிவம் காணும் நின்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வாயன்று எம்பினன் மன்னன். அப்பா சொன்னாங்கப்பா அப்படி சொன்ன உடனே, ஏற்கனவேயே அந்த முகம் தாமரை, இந்த வாசகம் கேட்டவுடனே, அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றதம்மா, அப்பதான் மலர்ந்தது அந்த மலருடன் நம்ம உண்மையா இருந்தது. கொம்பர்லவா கொம்பர் இல்ல, மணிவாசர் பார்த்தார் அங்கே ஒரு தாமரை மலர்ந்தது, இங்கே செந்தாமரை காடே மலர்ந்தது. செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே, உன்னுடைய தலை திருவடி திருமுடி முதல் திருவடி வரையிலும் தாமா தாமரையாகவே இருக்குதப்பா. இரண்டு மிலி தமிழ நேர்க்கே, என்ன இரண்டு மில்லியினர், ஒன்னு ஒளிகியல் இருக்கணும் அல்லது அருளியல் இருக்கணும், ரெண்டும் இல்லாம இதுல போனா அங்க வருது அதுல போனா இங்க வருது இப்படி இருக்குதுப்பா. இரண்டு மிலி தமிழ நேர்க்கே என்று சொல்லி ரொம்ப அருமையாக இந்த வணக்கம் இந்த பாடல்லாம் நீங்க தனியா இருக்கும் போது படிச்சு பார்த்தாலே ரொம்ப அழகாக அப்படியே நம்முடைய அமைப்பு தரும். தனியனின் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றி தனியனே துவர்வ

0: என்று எண்ணி அஞ்செடுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே. அப்பா, ஒரு பெரிய கடல். ஏற்கனவே ஒரு பெரியவர் கடல்லயே தள்ளப்பட்டது.
1: யாரு?
0: அப்பர் சுவாமி. கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயே. எத்தனாவது தீங்கு இது? எத்தனாவது முறையாக இழைக்கப்பட்ட தீங்கு? கடைசி நான்காவது. முதல் தீங்கு என்ன? நீற்றரை. நீற்றரை. இரண்டாவது தீங்கு விஷம். மூணாவது யானை. நான்காவது கடல்லையே பொருள். நான்கு தீங்கு. அதனால நான்காவது தீங்கு. ஏன்னா அதெல்லாம் இங்க வச்சு வேலை செஞ்சது. எங்க? அரண்மனை பக்கத்துல, பல்லவருடைய அரண்மனையில பக்கத்திலேயே ஒரு நீற்றரை உண்டாகப்பா, தேவத்தரப்பா, கொண்டி வரவை நிறுத்தப்பா, நல்ல இழுத்து போட்டு பூட்டி, திண்டுக்கல் போட்டு போட்டு பூட்டி நல்லா தூங்கி பாரு, ஏன்னா திறந்து வந்துட்டாருன்னா என்ன பண்றது? சரின்னு போட்டாங்க அல்லவா. ஏழு நாட்களுக்கு பின் எல்லாம் திரைப்படம் தான். ஏழு நாட்களுக்கு பின் வரும்போது என்ன பண்ண? ரெண்டு கூடை ஒரு மம்பட்டி எடுத்துட்டு வந்தான். ஏன்? சாம்பலா இருக்கும், அதை அப்படியே எடுத்து கூடையில போட்டு கொண்டு போய் கொட்டி விடலான்னு அவன் நினைப்பு. சரி, இங்க என்ன ரெண்டு கூடை மண்ணு இதெல்லாம் இருக்குது, எடுத்து திரடா அந்த சாவி என்ன. அது என்ன? பாதுகாப்பா பல்லவ மண்ணன் கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா அந்த சாவி யாரும் திறக்கப்படாது. எடுத்து திறந்தாரு. திறந்தா இப்ப ஒளியும் ஒளியும். திறந்து பார்த்தா, ஏண்டா கூட எடுத்துட்டு வந்த? நான் அப்பதான் வேணான்னு, நீ தான் எடுத்துட்டு வர சொன்ன. மம்புட்டி எதுக்கு வர சொன்ன? பெரிய மகாண்டான், நீ தான் எடுத்துட்டு வர சொன்ன. அதெல்லாம் மகேந்திர பல்லவனே வந்துட்டான். என்னப்பா? ஒன்னு இல்ல வந்த சாமி. என்ன என்ன தெரியுது பாத்தியா? என்ன தெரியுது? அப்படியே ஏழு நாட்கள் கழிச்சு அப்படி அப்படி நிரற்பட எடுத்தார். யாரு சேர்க்கிறாரா எடுத்தார். இங்க நீட்டறையில ஏழு நாட்கள் இருந்து ஏழாம் நாள் அப்படி கதவு திறந்தவுடன் எப்படி இருந்தோ கேட்டா, அது எப்படியோ ஏழாம் நூற்றாண்டு நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். இல்லை, சேக்கிடா நிழற்படம். ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி. இந்த ஏழு நாளைக்கு முன்ன உள்ள நுழையும் உள்ள ஒன்று போடும்போது மனுஷன் ஒன்னு முகமெல்லாம் தொங்கி கிடந்தது. இப்ப என்னன்னா தெம்பா இருக்குது. ஏ சார், எங்க கல்லூரி பையன் அவன் என்ன கேட்டா, தெம்பா இருக்கணும்னா ஐயா தினமும் கொஞ்சம் குளிக்கணும், ரெண்டு சோத்தை இட்லியா சாப்பிடணும், ரெண்டும் இல்லாத எப்படி இருப்பாருன்னு. உட்கார்றா, கையில பேனா பென்சில் எடுத்து வந்திருக்கியா, உட்கார குடிச்சுக்கோங்க. இப்ப நிறைய குளிக்கணும் அப்பா. இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க புறந்தூய்மை நீரானமயம்னு திருவள்ளுவர் சொன்னார். புறந்தூய்மை நீரானமயம். உனக்கு வெளி தூய்மை வேணும்னு சொன்னா தண்ணீர்ல தான் வரும் திருவள்ளுவர். அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். எல்லாரும் புறத்தூய்மைக்கு சொல்லுவான், திருவள்ளுவர் அகத்தூய்மைக்கு சொன்னார். புறத்துல தூய்மை வேணும்னு சொன்னா தண்ணீர்ல முழுகணும். இந்த அகத்துல தூய்மை வேணும்னா சத்தியம் இருக்கணும்னு. அதுக்கு மைசூர் சாண்டில் எல்லாம் ஒன்னும் உதவாதடா. மைசூர் சாண்டில் மேல போட்டுக்கலாம், இங்க எங்க உள்ள எங்க போடுறது? உள்ள நிறம் வாய்மையால் காணப்படும். சத்தியம் தவறாமையினால் இந்த உள்ளம் தூய்மையாகும். சிங்கம் சொல்லிச்சு, சிங்கம். இந்த ஒரு குரலே போதுமே. அதனால இவர் அப்படி என்ன கேட்டா உள்ள இருக்காரு, தம்பி தினமும் குளிச்சா இருப்பார். அது எப்படி சார் குளிக்கிறது? ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி பெருமானையே நினைந்திருந்தாரா? தன்னை மறந்து பெருமான் வழங்குகின்ற அந்த ஆனந்தம் மகிழ்ச்சின்னு இருக்குப்பார். அந்த மகிழ்ச்சிங்கிறதுல தினமும் குளிச்சா இருப்பா. அதனாலதான் உடம்பு பலபலன் இருப்பாரு, பலபலன் இருப்பாரு. ஆமா, இடை மூழ்கி ஏசாமி பூவா சாப்பாடு அம்பலம் மலாபடி வெங்காய சட்னி, அப்புறம் வந்து கொத்தமல்லி துவையல், கருவேப்பிலை துவையல், எதை தொட்டுக்கிறது, கொஞ்சம் வத்த குழம்பு வச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கிளம்புல சாயந்தரம் சாப்பிடும் போது சார் வத்த குழம்பு சாப்பிடுங்கன்னு வச்சாங்க. அம்பலவர் தேனுண்டு மலர்பாதத்து அமுது உண்டு. அந்த திருவடி இன்பம் என்று சொல்லுகின்ற அந்த அமுதை சாப்பிட்டாராம். அதனால தெளிவு எய்தி தெளிவு எய்தி. இவர் மீட்டரையில போடும்போது 60 பவுண்டு கூட இல்ல, இப்ப வந்து 300 பவுண்டு ஜும்னு. ஏப்பா இவன், ஏன் மனுஷன் என்னையா மனுஷன் கைகாலெல்லாம் நல்லா சிவந்து வந்து பிரமாதமா இருக்காரு அப்படின்னு. இப்ப எல்லாம் உங்க உங்க மகேந்திர மன்னன் கிட்ட போன்னு சொன்ன இல்ல, நீ எல்லாம் எவ்வளவு நேரத்துல போவ? 1 ஹவர்ல போவீங்க. எங்க ஐயா வந்து ஒரு 20 நிமிஷத்துல போடுவார். அப்படி இருக்கும் தெளிவு எய்தி ஊனந்தான் இயராகி உவந்திருந்தார் தமை கண்டே. கொஞ்சம் முகத்துல சுழித்து இருக்கணுமே, நல்ல மகிழ்ச்சியா இருக்குது. ஏனர் சிந்தை பகிழச்சி வபுரானந்தன்மை முந்தை வினை முழுதும் நோய உரைப்பன். நல்ல மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா பெருமானை பற்றியே போட்டு பேசிட்டு இருக்கணும். அதனால மனசில் நினைச்சுக்கிட்டே இருந்தார். அதனால ஊனந்தான் இளராகி வந்திருந்தார் தமை கண்டே. அப்பதான் அந்த பயவ ஈனந்தாங்கியதிலதான் மனுஷன் என்ன கொஞ்சம் கூட சோர்வு இல்ல, மனுஷன் எல்லாம் சாம்பலா போயிட்டா நினைச்சோம். என்ன அதிசயம் என்ற அருமையான பாட்டு. இதெல்லாம் சேர்க்கலாதான். இது மாதிரிலாம் திருநாவுக்கரசு வரலாற்றை பாடியிருக்காரு. அப்படியே நேரில் நாம் இருந்து அந்த நீட்டறையில் போட்டது போல அந்த 7ஆம் நாள் திறக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்றவர்கள் நாமும் ஒருவராக இருப்பது போல அந்த பெருமானுடைய திருமுகத்தை அப்படி கண்டு வணங்குவது போல பண்ணலாங்க. இப்படி எல்லாம் சரி. ஆகவேதான் இப்போ என்ன வரும்னா, ஒரு பெரிய இது கடல், அவர் வந்து அவர் கடல்ல போட்டாங்க. இப்ப நாமெல்லாம் எங்க இருக்கும்? திருவண்ணாமலையிலே முருகன் குமரன் கோயில் இல்லை. என்ன சார் நீங்க, நாம தான் இங்க இருக்கிறோம், குமரன் கோவில் தான் இருக்கிறோம், சத்தியம் ஐயா. இனி எங்கதான் இருக்கிறவங்க? கடலுக்குள். இப்படிதான் எங்களை சொல்லாதீங்க. நீங்க வேணாப்பா, நீங்க வேணா திருவண்ணாமலை குமரன் கோயிலே இருங்க, நான் இங்க இருக்கிறேன்னா அப்படி வேணா சொல்லீங்க சார். ஏன்னா நம்ம அப்படி சொல்ல வேணாம். பெரிய கடல்ல நிக்கிறேங்க. எப்படின்னு தனிய நீங்க இங்க துன்ப காலத்துல ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருந்தா கொஞ்சம் அந்த துன்பம் ஆறுதல் பெறும். தன்னும் தனியா இருந்துட்டேன்னு வச்சுங்க, ரொம்ப துன்பமா இருக்கும். பாவம் இல்ல. தனிய நீன் தன்னும் தனி, வேற யாரும் எந்த கடல்ல என்ன? ஏப்பா நீங்க வங்காளவிரி குடா கடல் எங்க இந்த பக்கம் இருக்குது? கிழக்க. அரபிக்கடல் எங்க இருக்குது? மேற்க. ரெண்டு சேர்ந்தது எங்க? இந்து மகாசமுத்திரம் தெற்கு இருக்கு. அந்த கடல்ல இல்ல, அந்த கடல் நடுப்புல பெரும் பிறவி, இந்த தனியனியன் பெரும் பிறவி இல்ல, இங்க பிறவியாகிய கடல். கூடுமான வரைக்கும் எல்லாருமே பிறவிய கடலாக உருவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது அளவற்றது. என்ன திருவள்ளுவர்? பிறவி பெருங்கடல் நீந்துவர். அதுங்களா பெரும் பிறவி பௌவத்து எவ்வம். அந்த மாதிரி பிறவியாகிய கடல்ல கிடக்கிறோம். அதுல என்னன்னு கேட்டா, நீங்க ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம்னா வம்பு இல்ல, போயிருக்கீங்கல்ல ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம். ராமேஸ்வரத்துல நம்ம குளிச்சோம்னா அக்னி தீர்த்தம்ங்கிறது அலையே இருக்காது, சும்மா குளத்துல குளிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எல்ல வரைக்கும். அதுக்கு அக்னி தீர்த்தம்னே பேர். இந்த புறம் கோவில், இந்த புறம் கடல், நடுப்புற திருப்பணத்தால் காசி திருமணம், அதுலதான் நாங்க கொடுத்து வச்சது. அதனால பல முறை இப்படி போனோம்னா பெருமானை, இப்படி போனா கடல்ல குளிக்கலாம். நடுவுல சின்ன தெருவுதான் அந்த தெருவுல. அதனால அங்க நீங்க ஒண்ணு. ஆனா நாமே திருச்செந்தூருடைய கன்னியாகுமரியிலே குளிச்சோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? பௌ பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் பெரிய பெரிய ஒரு பனைமரம் மறைக்கும் உயர் மாதிரி அல்ல. பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு, எற்றுண்டுன்னு ஒரு அளவு வந்ததுன்னா அப்படி கொண்டு செல்லுது கரை பக்கம். இன்னொரு அளவு வந்து அவரை பொக்கு எடுத்துட்டு நடுப்புற போய் சொல்லிடுது. எட்டுண்டு சரி, ஏதாவது தப்பி தேடி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, பிறவி ஆகிய பெருங்கடல்ல என்ன பிடிக்கிறது? வாய்ப்பே ஒண்ணும் இல்ல. எட்டுண்டு பற்றொண்டி இப்படி கடல்ல இப்படி இப்படியும் போய் போய் அலமந்து அப்படி இருக்கும் போது பாருங்க, என் கால் அப்படியே கீழே என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ள அப்படியே அப்படியே தத்தளிக்குது. அதுல என்ன பண்ணுச்சுன்னா, கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு. கனியை நேர் துவர்வாயார், பெண்ணின்பம் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய அந்த காற்று இருக்குதே, அந்த காற்று வேற சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவே நாங்க இந்த அலையில இங்கேயும் அங்கேயுமா தள்ளுது, தள்ளுகின்ற பொழுது பெரிய கஷ்டம். இந்த சூறாவளி காற்றாகிய அந்த காற்று வேற அழிக்குதான், அது வேற என்ன, அந்த அலையும் பெருகி இவருடைய அந்த போக்குவரம் அதிகமா போச்சு. காலால் கலக்குண்டு, அந்த நேரத்தில் இந்த கால் தக்கடா புக்கடான்னு இருக்குதா, அதுல ஒரு பெரிய மீன் சுறா மீன் ஆன இருந்து அந்த காலை அப்படியே பப்புன்னு பிடிக்குதான். அது எது என்ன, காமவான் சுரவின் வாய்ப்பட்டு, அந்த பெண்ணுங்கிற அந்த இன்பம் இருக்குதே, அந்த பெண்ணின்பத்தை நினைந்து அந்த பெண்ணின்பமாகிய பெரிய சுறாமியின் காலை கவிச்சான். இப்ப என்னாச்சு, காலை கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு இருக்கலாம் நிலை பெறத்துக்கு, இப்ப காலாட்டமும் நீங்க போச்சு. காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்று நீ, இனிமே இந்த ஆன்மா எங்க பிழைக்க போகுது, அவ்வளவுதான் இந்த கடல்ல இன்னைக்கோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோ அவ்வளவுதான், நிமிஷ கணக்கு தான் என்று இருக்கும் போது, இனி என்னே உயுமாறு என்றென்று எண்ணீ, ஒரு ஞாபகம் வந்து என்ன, இன்னைக்கு கூட அருமையா இந்த நால்வர் திருவேந்தலுக்கு பதியங்களை கொடுத்தாங்க நம்ம ஐயா பாட சொல்லி கொடுத்த திருவள்ளுவர். ஞான சம்பந்தர் ரெண்டு திருப்பதியும் பாடியிருக்கார் திருவேந்தலுக்கு பதியம். எப்ப பாடினது முதல் பதியம், எப்ப பாடினது முதல் பதியங்கிறது இது, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும். எங்க பாடினது, சீகாலில. எப்ப பாடினது, பூணூர் கல்யாணம் போடும்போது. யாருக்காக, முன்னால் இருக்கிற அந்த கணபாடிகளுக்காக. கணபாடிகள் என்ன பண்ணுச்சு, இது வரைக்கும் நல்லா அருமையா பூணூர் கல்யாணத்துக்காக அவங்களுக்கு தெரியும் மந்திரம் எல்லாம் சொல்லி நன்னா போட்டுன்றது, நல்லா இங்க முடிக்கின்றது அப்படின்னு, நன்னா போட்டு முடிக்கின்றது எது, பூணூர் கல்யாணம். எப்பொழுதும் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிச்சு எது, அந்த கணபாடிகள். இதுவும் கும்பிட்டுது ஏழு வயசு, ஏழு வயசுல கும்பிட்டு கும்பிட்ட உடனே சில கணபாடிகளுக்கு ஒரு நினைப்பு, இவர் ஐந்து வயதுல ஞானம் உண்டதுனால நமக்கு வேதத்துல அங்கங்க கொஞ்சம் சில சங்கடம் இருக்கு, சிக்கலா விளங்க முடியலையே கேட்டுக்கலாமான்னு. என்ன பெரியவாள், என்ன யோசிக்கிறேள் அப்படின்னார். வேதத்தில் அப்படி ஆங்காங்கு சில கருத்துங்கள் கொஞ்சம் கருகலா இருக்கு, அதை விளங்கி கொள்ளாமான்னு நினைக்கிறோம் அப்படின்னார். கேளுமே அப்படின்ட்டு எல்லாம் எந்தெந்த வேதத்துல என்னென்ன தகராறு இருக்கோ அத்தனையும் கேட்டுது. அத்தனை இது இந்த இடத்துல இருக்கோமோ அதுதான், இதுதான் நேக்கு தெரியல, நேக்கு தெரியல அப்படின்னது. இன்னில இருந்தாவது நேக்கு நோக்கெல்லாம் தெரியட்டும் அப்படின்ட்டு பார்த்த உடனே அவர் சொன்னார், எல்லாம் தெரிஞ்சதுன்னாரு. எல்லாம் தெரிஞ்சதோடு இருக்கட்டும், கணபாடிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கேள், நான்கு வேதமும் நல்லா தாத்தே தெரிஞ்சிருக்கேள், ஆனாலும் சில ஐயங்கள் வருது என்றார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.